0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் 80வது ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 30ஆம் நாள், ஆடி மாதம் 24ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. நேரம் காலை 5:51. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையம் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: எந்த பொருள் எந்த தன்மையை உடையதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மையான தன்மையை உணர்ந்து அறிவதே மெய்யுணர்வு. குறள் எண் 355 அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு.
0: எந்த பொருள் எந்த தன்மையை உடையதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மையான தன்மையை உணர்ந்து அறிவதே மெய்யுணர்வு. குறள் எண் 355 அதிகாரம் மெய்யுணர்தல்.
2: மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்று மதுரை வானொலி நிலையம் வழங்கும் நிகழ்ச்சிகள். நேர்களின் நினைவிற்கு

இன்று காலை 7 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று இரவு 8 மணிக்கு 80வது சுதந்திர தின நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொத்தளத்தில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையின் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 9:30 புதுடில்லி செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று மதுரை வானொலி நிலையம் வழங்கும் நிகழ்ச்சிகள் வரிசையில் இன்று காலை 6 மணிக்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவர் எம் கே மணிமேகலை அவர்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் சென்னை அஞ்சல். தொடர்ந்து காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, 6:45 மாநில செய்திகள், தொடர்ந்து 6:55 தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். இன்று காலை 7 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 10 மணிக்கு சிறப்பு அரங்கிசை தேசபக்தி பாடல்கள் சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு கவியரங்கம் சுதந்திர தாய் தந்த வரம் தன்னுரிமை மண்ணுரிமை பெண்ணுரிமை கருத்துரிமை சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம் தலைமை கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள். கவிதை வழங்குபவர்கள் தன்னுரிமை கவிஞர் எஸ் அருந்ததி, மண்ணுரிமை கவிஞர் என் விஜயநம்பி, பெண்ணுரிமை கவிஞர் பி ஜோசி அபர்ணா, கருத்துரிமை கவிஞர் எம் ராகவேந்திரன், அமைப்பில் உதவி ஏ விக்னேஷ், நிகழ்ச்சி அமைப்பு என் வி சதீஷ்குமார், படைப்பு மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து கேட்கலாம் நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 12:10 சங்கீத சாரல் தேசம் போற்றுவோம் சுதந்திர தின சிறப்பு இசை நிகழ்ச்சி, நண்பகல் 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, தொடர்ந்து வானிலை அறிக்கை இடம்பெறும். பகல் 1 மணிக்கு திரை இசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம், பாரத பிரதமரின் சூரிய மின் அமைப்பு மற்றும் இலவச மின்சார திட்டம் உரைச்சித்திரம் எழுதியவர் டி சசிகலா அவர்கள், அமைப்பு சோசப் ராஜ், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 ஸ்ரீ அரவிந்தோ அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி, ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வே தி சந்திரசேகரன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். 2:30 தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு சுதந்திர தின நாட்டுப்புற பாடல்கள் வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். தொடர்ந்து கேட்கலாம் மாலை 4 மணிக்கு நாட்டுப்புற பாடல்கள் சிறப்பு பட்டிமன்றம் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா சிறியவர்களா, நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள், பெரியவர்களே என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர், இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க முருகையன், முனைவர் இரா விசாலாஜி ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு நியோகி ஜெகநாத ஐயர் விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம், நடித்துள்ளவர்கள் ராமசுவாமி சுதர்சன், டி தசரதி, புயல் கணேஷ், இஎம்எஸ் முரளி, கே பி குமார் மற்றும் டி வேலுச்சாமி நேதாஜி ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் கனாப் என்ற படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம், 6:25 நலமாய் வாழ சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் கோமியபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 சிறப்பு செய்தி மலர், 6:55 சேவை செய்திகள் இடம்பெறும்.
இரவு 7 மணிக்கு மதுரை தென்றால் 7:10 மாவட்ட

0: செய்திகள் தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தொடர்ந்து 8:00 80வது சுதந்திர திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ச சோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இந்த வாரம் டெல்லி அஞ்சல். 9:30 புதுடெல்லி செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11:59 ஒளிபரப்பு நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் காலை 6:00 தொடர்வது இயற்கை இன்பம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
2: தமிழக வரலாற்றில் முத்திரை பதித்த ஊர்கள் பல உண்டு. உலக வரலாற்றில் தமிழ்நாட்டையும் தமிழர் பெருமையையும் பதிவிட்டிருக்கும் ஒரு தொன்மையான ஊரின் பெருமைகளை அறிந்து கொள்ளலாம். அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டத்தில் மேலூர் வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிராமம். இயற்கை அழகு, தொல்லியல் சின்னங்கள், சமணர் படுகைகள், பாறை குகைகள், கல்வெட்டுகள் மற்றும் பறவைகள் வாழிடங்கள் ஆகியவற்றால் உலக புகழ்பெற்ற ஒரு கிராமம். இவ்வூரின் வரலாற்று சிறப்புகள் சங்ககாலம் முதல் மக்கள் வாழ்ந்த பகுதியாக கருதப்படுகிறது. கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இங்கு கண்டறியப்பட்டுள்ளன. சமண முனிவர்கள் தங்கி தவம் செய்த சமணர் படுகைகள் ஜெயின் பெட்ஸ் காணப்படுகின்றன. பாண்டியர் கால வரலாற்றுக்கான முக்கிய ஆதாரங்கள் இங்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. இயற்கை வளங்களும் கொட்டி கிடக்கும் ஊர் அரிட்டாப்பட்டி. கருங்கல் மலைகள், இயற்கை குகைகள், சிறிய ஏரிகள் காணப்படுகின்றன. மழைநீரை சேமிக்கும் பாரம்பரிய நீர்நிலைகள் உள்ளன. பறவைகள் மற்றும் சிறிய விலங்குகளுக்கு வாழ்விடமாகவும் உள்ளது. உயிரியல் முக்கியத்துவங்கள் நிறைந்த ஊரும் அரிட்டாப்பட்டி. பல்வேறு வகையான பறவைகள் இங்கு வாழ்கின்றன. மயில், கிளி, கொக்கு, நாரை போன்ற பறவைகளை அடிக்கடி இங்கே காணலாம். பல்லுயிர் வளம் நிறைந்த பகுதியாக அறியப்படுகிறது. தொல்லியல் முக்கியத்துவத்திலும் சிறந்த ஊர் அரிட்டாப்பட்டி. தமிழ் பிராமி கல்வெட்டுகள், சமணர் கற்படுகைகள், பாறை குகைகள், பழமையான கோயில்கள் மற்றும் சிற்பங்கள். சுற்றுச்சூழலுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது அரிட்டாப்பட்டி? மலை, காடு, ஏரி ஆகியவை இணைந்த தனித்துவமான சூழல் அமைப்பு நிலத்தடி நீர் செழிப்பிற்கு உதவுகிறது. உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் பகுதியாக விளங்குகிறது. இவ்வளவு சிறப்புகளால் சுற்றுலா முக்கியத்துவமும் பெறுகிறது இவ்வூர். வரலாற்று ஆர்வலர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள், இயற்கையை நேசிப்பவர்கள், புகைப்பட கலைஞர்கள், பறவைகள் பார்வையாளர்கள் ஆகியோர் அதிகம் வருகை தருகின்றனர். பழமையும் பெருமையும் நிறைந்த இவ்வூரின் பாரம்பரியத்தையும் தொன்மையையும் சிதைக்கும் முயற்சியில் பல காரணிகளும் இல்லாமல் இல்லை. கல்குவாரி நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் மாசுபாடு, சட்டவிரோத சுரங்கப்பணிகள், வாழ்விடச் சீர்கேடு, இப்படி பல காரணிகள். தமிழர் பண்பாட்டின் சின்னமாய் விளங்கும் அரிட்டாப்பட்டியின் வரலாறு, தொல்லியல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க அரசும் நீதிமன்றங்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொன்மையின் சின்னமான அரிட்டாப்பட்டியின் சிறப்புகள் இன்னும் பல நூற்றாண்டுகள் நிலைத்து நிற்கட்டும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
3: Bye. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன்.

0: आकाशवाणी। இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: திட்டமிட்டு செயல்படும் போது திசைகள் கூட நம்மை வணங்கி நிற்கும். பிறப்பு முதல் முடிவு வரை திட்டமிட்டால் குழப்பமில்லாமல், திண்டாட்டமில்லை, அச்சமில்லை, ஆர்ப்பரிக்கிற எண்ணமில்லை. உழைப்பு நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது, திட்டமிடல் அதற்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே திட்டமிடுவதை நாம் நம்முடைய முறையாக செயல்பாடாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம், என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கணும். நிறைய பேர் ரயில் பயணத்திற்கு, விமான பயணத்திற்கு, பிற முக்கியமான அலுவலகங்களுக்கு செல்கிற போது எல்லா பொருளையும் எடுத்துக்குவாங்க. பாஸ்போர்ட்டை விட்டுட்டு போயிடுவாங்க, ரயில் டிக்கெட்டை விட்டு போயிடுவாங்க, அலுவலகத்துக்கு போன முக்கியமான கோப்பை வச்சுட்டு போயிடுவாங்க. இதனுடைய விளைவாக அவர்கள் திண்டாடக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா அவங்ககிட்ட திட்டமில்லை, இதை எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம நினைக்கிற எண்ணம் பலருக்கு வருவதில்லை. சோம்பலாக இருப்பதன் காரணமாக அவர்களால் அதை செயல்படுத்த முடிவதில்லை. அதனால் அவர்கள் திண்டாடுவது மட்டுமில்லை, தேவையில்லாத மனக்குழப்பம், அலைச்சல் மனதில் வந்துவிடுகிறது. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று வள்ளுவர் சொல்வதைப் போல, எது நன்மை எது தீமை, எதை எடுத்து செல்ல வேண்டும், எது எப்படி பயன்படும் என்று திட்டமிடுகிற எண்ணம் நமக்குள் வர வேண்டும் என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஒன்றும் இல்லைங்க, மண்ணுக்கு அடியில் ஒரு விவசாயி ஒரு விதையை போடுவார். அந்த விதை என்ன பண்ணும், மண்ணுக்கு அடியில் போயிடுச்சேன்னு சும்மா இருக்காது, அங்கே இருக்கிற காற்றையும் நீரையும் உறிஞ்சி வளர்ந்து அந்த மண்ணை உடைச்சிக்கிட்டு அது வெளியே வரும். அதற்கு காரணம் அந்த விதை திட்டமிடுகிறது. விதை திட்டமிட்ட காரணத்தால் அந்த மண்ணை உடைச்சிக்கிட்டு மேலே அது செடியாக முளைக்கிறது, முளைத்து பயன் தருகிறது. அப்போ ஒரு விதை நமக்கு ஒரு வீரிய சிந்தனையை சொல்லி கொடுக்கிறது. அதனால தான் விவசாயி அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி திட்டமிட்டு விவசாயம் செஞ்சு கொடுக்கறதுனால தான் நெல் விளைஞ்ச உடனே பார்த்திங்களா வரப்பில் முற்றிய நெற்கதிர் அப்படியே வந்து அந்த வரப்பு மேலே சாயும். வரப்பு மேலே போய்கிட்டு இருக்கிற அந்த உழவனுடைய காலில் நெல்மணி படும். அந்த நெல் நினச்சிக்குமா, என்னை வளர்த்து ஆளாக்கி அள்ளிலும் பகலிலும் அலைச்சலின் நடுவிலும் தொல்லைகள் பலவையும் தோளிலே தாங்கி என்னை வளர்த்து இந்த

0: மக்கள் பயன்பெற வேண்டும், பசியார கொடுக்க வேண்டும் என உழைத்த உழவனே, உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று தன்னை வளைத்து உழவனுடைய காலில் வணங்கி நிற்கும் என்கின்ற செய்தியினை புலவர்கள் வடித்திருப்பார்கள். அப்படி அந்த விதை கூட நமக்கு ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறது. ஆனால் நாம் எல்லாம் அதை மறந்துவிட்டு திட்டமிடாத இருந்த காரணத்தால் மிகப்பெரிய அவலங்களையும் தோல்விகளையும் சந்திக்கிறோம். மண்ணுக்கடியில் போடுகிற விதை கூட திட்டமிடுகிற போது மானுட சமூகத்தில் பிறந்த நாம் திட்டமிட மறக்கிறோம். இன்றிலிருந்து நீங்கள் திட்டமிட கற்றுக்கொள்ளுங்கள். அந்த திட்டம்தான் உங்களுக்கு புதியன படைக்கும். மூளையில் கிடக்கும் வாலிபனே, நீ முதிவில் வேலையை தேடுகிறாய் என்கின்ற நிலைமை அண்மை காலத்தில் உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக இளைஞர்கள் சோம்பலில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த சோம்பலை உடைத்தெறிவதற்கு ஒரே ஒரு வழி, திட்டம். அந்த திட்டத்தை மனத்திரையில் பதிய வைத்தால் உங்களுக்கு வெற்றியின் வரவு நிச்சயம். வாழ்க்கையில் இனி துன்பம் இல்லை, நல்லவை தினமும் நடக்கும், நானிலம் உங்களை வணங்கி நிற்கும், உண்மைகள் வந்து உயர்ந்து நிற்கும், ஒரு வாக்கங்கள் தினம் தினமும் வெற்றியாக மாறும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை, மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், நேரம் காலை 6:15.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்கிறது பக்தி மாலை. தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 6:23 மதுரை வானொலி நிலையம் தொடர்ந்து சாகுல் ஹமீத் பாடியது.

0: நிறைவுக்கு வருகின்றது பக்தி மாலை. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். 6:35. பராபவ வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள் சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: உழவர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்து கொண்டவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, பப்பாளியில் ஆந்த்ராக்னோஸ் நோய் குறித்த அறிவிப்பு. இது ஒரு ஃபங்கஸ் நோயாகும். குறிப்பாக பழுத்து வரும் அல்லது பழுத்த பழங்களில் அதிகமாக தாக்கும். இதன் அறிகுறிகள்: பழத்தின் மேற்பரப்பில் சிறிது பள்ளமான வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும். பழம் பழுக்க தொடங்கும் போது இந்த புள்ளிகள் பெரிதாகி கருமையாக மாறும். பின்னர் பாதிக்கப்பட்ட இடத்தில் வெள்ளை நிற ஃபங்கஸ் தோன்றும். பழத்தின் சதி பகுதி அழுகத் தொடங்கும். மழை துளிகள் மூலம் இந்த நோய் பரவலாம். காற்று, கருவிகள் மற்றும் மனிதர்கள் மூலமும் இந்த நோய் பரவக்கூடிய வாய்ப்புண்டு. இந்நோயை கட்டுப்படுத்த அறுவடை செய்யும் போது பழங்களில் கீறல் அல்லது அடிபடுதல் ஏற்படாமல் கவனிக்க வேண்டும். மேங்கோசெப் என்ற ஃபங்கஸ் கொல்லிகளை பயன்படுத்தலாம். இவற்றுடன் ஒட்டும் திரவத்தை கலந்து தெளிக்க வேண்டும். அறுவடைக்கு 2 வாரங்களுக்கு முன்பாக ஃபங்கஸ் கொல்லி தெளிப்பதை நிறுத்த வேண்டும். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டாரம் முள்ளுவாடி அரசு தோட்டக்கலை பண்ணையில் விவசாயிகளுக்காகவும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் உயர்தர நாற்றுகள் மற்றும் கன்றுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. விற்பனைக்கு தயாராக உள்ளவை: பாக்கு செடிகள் 1 லட்சம், மா ஒட்டு செடிகள் 15,000, தென்னங்கன்றுகள் 4,000 என்ற எண்ணிக்கையில் உள்ளன. பழக்கன்றுகள் நெல்லி, எலுமிச்சை, கொய்யா, மாதுளை, சப்போட்டா, டிராகன் பழச்செடிகள் தயாராக உள்ளன. மரக்கன்றுகளும் கறிவேப்பிலை செடிகளும் உள்ளன. காய்கறி நாற்றுக்கள், தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவை விற்பனைக்கு தயாராக உள்ளன. மண்புழு உரமும் விற்பனைக்கு தயாராக உள்ளது. அன்பார்ந்த விவசாயிகளே, பல மரங்களை காப்பாற்றக்கூடிய போர்டோ கலவை தயாரிக்கும் முறை குறித்து தெரிந்து கொள்வோம். செம்பு சல்பேட் 1 கிலோ, சுண்ணாம்பு 1 கிலோ எடுத்து 100 லிட்டர் தண்ணீரில் கரைக்கும் போது 1% போர்டோ கலவை தயாராகும். 1 கிலோ செம்பு சல்பேட்டை 50 லிட்டர் தண்ணீரில் கரைக்க வேண்டும். 1 கிலோ சுண்ணாம்பை தனியாக 50 லிட்டர் தண்ணீரில் கரைத்து வடிகட்ட வேண்டும். சுண்ணாம்பு கரைசலுக்குள் மெதுவாக செம்பு சல்பேட் கரை

கரைசலை ஊற்றி தொடர்ந்து கலக்க வேண்டும். ஒரு சுத்தமான இரும்பு ஆணியை 2 முதல் 3 நிமிடங்கள் கலவையில் வைக்க வேண்டும். செம்பு படிவு இல்லை என்றால் கலவை சரியாக தயாரிக்கப்பட்டது என்று அர்த்தம். செம்பு படிவு தோன்றினால் மேலும் சிறிது சுண்ணாம்பு சேர்க்க வேண்டும். பல விவசாயிகள் கத்தரித்தல் செய்கிறார்கள், ஆனால் வெட்டு பகுதிகளை பாதுகாக்காமல் விடுவதால் நோய்கள் வேகமாக பரவுகின்றன. பொதுவாக மாமரம், எலுமிச்சை, கொய்யா போன்றவற்றில் இந்த பாதிப்பு ஏற்படுகின்றது. இந்த போர்டோ கலவையை கெட்டியான பேஸ்டாக தயாரித்து வெட்டு பகுதிகளில் பூசுவதால் நோய் பரவுவதை தவிர்க்கலாம். காலை அல்லது மாலை நேரத்தில் மட்டும் தெளிக்க வேண்டும். தயாரித்த 24 மணி நேரத்திற்குள் பயன்படுத்த வேண்டும். மழைக்கு முன் அல்லது மழை நேரத்தில் தெளிக்க வேண்டாம். பூக்கும் காலத்திலோ மற்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளுடன் கலந்தோ தெளிக்க வேண்டாம். பொதுவாக மாமரம் கத்தரித்த பின் நோயுற்ற மற்றும் உலர்ந்த கிளைகளை அகற்ற வேண்டும். வெட்டு பகுதியை சுத்தப்படுத்தி இந்த போர்டோ பேஸ்டை தடவ வேண்டும்.

0: நிமிஷத்திற்குள் பயன்படுத்த வேண்டும். மழைக்கு முன் அல்லது மழை நேரத்தில் தெளிக்க வேண்டாம். பூக்கும் காலத்திலோ மற்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளுடன் கலந்தோ தெளிக்க வேண்டாம். பொதுவாக மாமரம் கத்தரித்த பின் நோயுற்ற மற்றும் உலர்ந்த கிளைகளை அகற்ற வேண்டும். வெட்டு பகுதியை சுத்தப்படுத்தி இந்த போர்டர் பேஸ்டை தடவ வேண்டும். 7 முதல் 10 நாட்கள் கழித்து 1% போர்டோ கலவை தெளிக்க வேண்டும். தேவையான உரங்களை வழங்கினால் புதிய துளிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அன்பார்ந்த விவசாயிகளே, அவரை செடியில் பேன் பூச்சி தாக்குதலை தொடக்கத்திலேயே கட்டுப்படுத்த வேண்டும். பேன் பூச்சி தாக்கினால் இளம் தளிர்கள் சுருண்டு வளர்ச்சி குறையும். இலைகள் மஞ்சள் பிடித்து உதிரத் தொடங்கும். செடியின் சாறு உறிஞ்சப்பட்டதால் பூ மற்றும் காய் பிடிப்பு குறையும். தேன் போன்ற பிசுபிசுப்பான திரவத்தை வெளியிட்டு கரும் பூஞ்சை ஏற்படும். தாக்குதல் குறைவாக இருந்தால் பாதிக்கப்பட்ட தளிர்களை அகற்றலாம். மஞ்சள் ஒட்டு பொறியை 1 ஏக்கருக்கு 10 முதல் 12 வரை அமைக்கலாம். உயிரியல் முறையில் வேப்பெண்ணெய் 3 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் நன்கு கலந்து மாலை நேரம் தெளிக்கலாம். 6 முதல் 7 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் இந்த கரைசலை தெளிக்க வேண்டும். தாக்குதல் அதிகமாக இருந்தால் மருந்துகளை பயன்படுத்தலாம். அடுத்தடுத்து தாக்குதலை தவிர்க்க பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்க வேண்டும். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் ஆடி பருவ விதைப்பு அதிகமான மகசூல் என்பது குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் சாய் லட்சுமி சரண்யா தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இந்த ஆடி மாதத்துல வந்து பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த காய்கறி பயிர்கள் சாகுபடி தான் வந்து நம்ம ஊர்ல வந்து விவசாயிகள் எல்லாமே பண்ணுவாங்க. பருவமழையை வந்து எதிர்பார்த்து சாகுபடி செய்யப்படுற மானாவாரி பயிர்களை வந்து விதைப்பு செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதமா கருதப்படுது. இந்த மாதத்துல வந்து நம்ம விதைக்கக்கூடிய விதைகள் வந்து தரமான விதைகளா இருக்குதா, அந்த விதைகள் எல்லாம் வந்து விதை நேர்த்தி செய்யப்பட்டு விதைக்கப்படுதா அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து விதை பரிசோதனை அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த விதை பரிசோதனை அப்படிங்கிறதுல வந்து என்னென்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, விதையுடைய சுத்தத்தன்மை, அறுவடை பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த தூசு துப்பையெல்லாம் வந்து இல்லாமல் அந்த விதையுடைய சுத்தத்தன்மை வந்து 98%லேருந்து 100% வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும். பயிர் எண்ணிக்கை வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். விதை வந்து ஒரு உயிருள்ள பொருள். அந்த விதைக்கு வந்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து கிரகிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சரியான ஒரு நிழலில் வந்து நம்ம காய வச்சு அந்த ஈரப்பத்தை வந்து கொண்டு வரணும். நெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 13% ஈரப்பதம் தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். சிறுதானிய விதைகள்லாம் வந்து 12% தான் இருக்கணும். பயிர் விதைகள் அப்படின்னா 9% தான் இருக்கணும். இதே வந்து எண்ணெய் வித்து பயிர்களான கடலையோ எல்லோ சூரியகாந்தியோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 9% ஈரப்பதம் தான் வந்து நம்மளுக்கு இருக்கணும். எதுக்கு இந்த ஈரப்பதத்தை வந்து நம்ம இவ்வளோ ஒரு பெரிய காரணியாக சொல்கிறோம் அப்படின்னா, ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது அந்த பூஞ்சானங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக ஊக்கப்படுத்தப்படும். பூஞ்சானங்கள் அதிகமாக வரும்போது விதைகள் வந்து முளைப்பு திறனை வந்து குறையும். முளைப்பு திறன் தான் ஒரு விதைக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரணி. பொதுவாக வந்து நம்ம விவசாயிகள்ட்ட இருக்க விதை வந்து விதை பரிசோதனைக்கு அனுப்பப்படும் போது ஒரு 100 கிராம் விதைகளை வந்து நம்ம அனுப்பி ஒரு விதை மாதிரிக்கு வந்து 80 ரூபாய் செலுத்தி நம்ம வந்து அந்த விதைகளை வந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம். நல்ல முளைப்பு இருக்கக்கூடிய விதைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது அதிகமான மகசூல் வந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிறரக கலவன் சோதனை வந்து எதற்காக செய்யப்படுது அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஆடுதுறை 21 ஒரு ரகத்தில் வந்து வேறொரு ரகங்கள் வந்து கலந்து இருக்கும் போது சந்தை மதிப்பு வந்து குறைகிறது. அதனால தான் வந்து அந்த ஒரு காரணியும் நம்ம வந்து இந்த விதை பரிசோதனை வந்து செஞ்சிட்டு இருக்கோம்.
0: இதுவரை ஆடிப்பருவ விதைப்பு அதிகமான மகசூல் என்பது குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் சாய் லட்சுமி சரண்யா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: நாட்டு மக்களுக்கு ஆற்று முறையின் நேரடி ஒலிபரப்பு 7 மணிக்கு ஒலிபரப்பாகும். தமிழாக்கம் இரவு 9:30 இடம்பெறும். இனி மாநில செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இந்த விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் மைபாரத் தன்னார்வலர்கள் என மொத்தம் 2500 மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின விழாவில் பங்கேற்க பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 5000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இதனையொட்டி தில்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டையை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் உட்பட பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் தலைநகரங்களில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளனர். சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்குகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறைக்கு தேவையான திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தொழிற்சாலைகளில் நேரடியாக பயிற்சி பெற்று வரும் இளைஞர்களிடையே அவர் கலந்துரையாடினார். தொழில்துறையினர் பட்டப்படிப்பு மற்றும் தொழிற்கல்வியை படித்தவர்களுடன் கலந்தாலோசித்த பிறகே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 18 முதல் 25 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த பயிற்சி திட்டத்தில் சேர முடியும் என்றும் அவர்களுக்கு மாதந்தோறும் குறைந்தபட்ச உதவித்தொகை வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார். தொழிற்சாலைகளில் நேரடி அனுபவத்தை பெறுவதன் மூலம் இளைஞர்கள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று திரு நிர்மலா சீதாராமன் கூறினார். கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த கண்காட்சி நாட்டின் கைத்தறி பாரம்பரியம், வடிவமைப்பு, தொழில்முனைவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். இதுபோன்ற கண்காட்சிகள் கைத்தறி தொழிலின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பயன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு உதவுவதுடன் கல்வி, வாழ்வாதாரம், சமூக பாதுகாப்பு, கண்ணியமான வாழ்க்கை முறை போன்றவற்றில் நிலையான வாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கழிவுகளை அகற்றும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு அத்தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களின் மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணியிட சூழல், சமூக பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் முறை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர், ஆன்லைன் வாயிலான பத்திரப்பதிவு நடைமுறைகளை இம்மாதம் 17ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். பத்திரம் பதியப்பட்ட 24 மணி நேரத்தில் அதற்கான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் நெய்தல் திருவிழா தூத்துக்குடியில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் 3 நாட்கள் நெய்தல் கலை திருவிழா துவங்கியது. தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது ஆண்டாக நெய்தல் கலை திருவிழா நடைபெறுகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் நெய்தல் கலை திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள மண் சார்ந்த கலைஞர்கள் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடுப்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகள் மூலமாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மதுரை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக அதேபோன்ற வரி விதிப்பு முறையை மேற்கொண்டு வருவதாக பிரேசில் தெரிவித்துள்ளது. சீனாவில் உள்ள ஹுனான் மாகாணத்தில் லியாஹுவன் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 52 பேரில் 44 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,665 அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக செமோவோடா அணுமின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 2வது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்று நடும் விழா நேற்று நடைபெற்றது. யுஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட் உள்ளிட்ட படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்விற்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குடிநீர் உற்பத்தியை மத்திய துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தொடங்கி வைத்தார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையில் சோதனை முறையில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் சேப்பாக் அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 81 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக் அணி 39 ரன் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக

0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி சென்னை நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பினை காலை 7 முதல் டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம். வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 37.6°C, இயல்புக்கு 2.8° அதிகம். குறைந்த அளவு 27.8°C, இயல்புக்கு 2.3° அதிகம். காலை 5:30 பதிவானபடி ஈரப்பதம் 80%. மழை அளவு 0.2 mm. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 37.6°C, இயல்புக்கு 2.8° அதிகம். குறைந்த அளவு 26.4°C, இயல்புக்கு 0.5° அதிகம். ஈரப்பதம் 90%. மழை அளவு 10 mm. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38°C ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27°C ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தேசபக்தி பாடல் ஒன்று பாடியவர் வாணி ஜெயராம்.

ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டைக்கு தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தில்லி கடமை பாதையில் முப்படைகள் மற்றும் தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். இந்த சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர், செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடல் எதிரொலிப்பதுடன் நம் அனைவரின் மனதிலும் மூவண்ணக் கொடி நிறைந்துள்ளது என்று கூறினார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். மேக் இன் இந்தியா திட்டம் காரணமாக உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார்.

0: சார்பு நாடாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் செமிகண்டக்டர் உற்பத்தி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கில் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 2047 1000 கிகாவாட் மின் உற்பத்தி திறன் என்ற இலக்கை எட்ட 5 அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் மேலும் பல செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் தொடங்கப்படும் என்றும், அரிய வகை தாதுக்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்கள் மூலம் கிடைக்கும் பலன்கள் ஏழை மக்களை சென்றடைய செய்வதை உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். முன்னதாக ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகள் தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். புதுதில்லியில் உள்ள ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டு வரும் மையம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்றும், அப்பகுதி எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே வர்த்தகம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அவர் கூறினார். பங்களாதேஷுக்கு கூடுதலாக டீசல் விநியோகம் செய்வது குறித்து முடிவு உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இந்தியாவிற்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் திரு தாரிக் ரஹ்மானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 உயிரிழந்துள்ளனர். சிதாகுண்டா பகுதியில் அமைந்துள்ள இந்த கப்பல் தளத்தில் பழுதடைந்த கப்பலின் பாகங்களை பிரித்தடிக்கும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தபோது வாயு கசிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கப்பலில் இருந்து வெளியான விஷத்தன்மையுடன் கூடிய வாயு வெளியேறியதன் காரணமாக 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும், காயமடைந்த 2 தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வாயு கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், கப்பல் தளங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் கடற்பகுதி அருகே இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 7.7 பதிவானது. இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து அந்நாட்டு வானிலை மையம் கிழக்கு நியூசா பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் மற்றும் நதிக்கரைகளின் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதி விரைவில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் சண்டையில் ஈரான் ராணுவம் வலுவிழந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒளிபரப்பில் 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி விதிமுறைகளின் கீழ் கடந்த 2006 ஆண்டு தொலைக்காட்சிகளுக்கான விளம்பரத்திற்கான உச்சவரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டது.

0: தொலைக்காட்சி ஒளிபரப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விளம்பரங்கள் வாயிலாக கிடைக்கும் வருவாய் அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் ஊடகங்களுடன் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று மத்திய நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான குடும்பங்கள் முழு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், ஒடிசா ஆகிய இடங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தின் வட மாவட்டங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாலசூர், பாட்கக், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர், தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:24. ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 ஒலிபரப்பாகும். நமது ஒலிபரப்பில் இப்போது இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா, நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமேல் நீங்கள் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ளே என்ன நினப்புன்னா, இவர் எங்கே வரப்போகிறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா, போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது, இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர்வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான், துறவி ஏறி உட்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார், இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா, இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டார். அரண்மனையிலிருந்தால் அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு

0: எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச, ஏன் காலதாமதம்? நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்குறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை. தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு. இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும்? என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல. ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார். உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு குடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. குடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினியே குடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா. அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன். எனக்கு தேவைப்படலை, அந்த குடையை நான் யாருக்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னானான் அந்த ஆள்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம்.

டிஆர் பாப்பா இசையமைப்பில் சி சரோஜா சி லலிதா ஆகியோர் பாடிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் கேட்டோம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கில செய்தி அறிக்கைக்காக காத்திருப்போம் நேயர்களே.

0: beaches and river banks. Residents along affected coastlines have been advised to move to higher ground. The first test of two match series between India and Sri Lanka will begin today at the Gale International Stadium. The match will begin at 10 a.m. IST. After suffering 0-2 defeat to South Africa at home, Shubman Gill and company cannot afford any more slip-ups and need a sweep to stay alive in the ICC World Test Championships 2025-27. A slew of injuries have hampered India in the lead-up, but an extended training period in Sri Lanka would put the side in position to perform well and aim for a win. And now for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
1: Thank you, Sarabjit. Most newspapers today open with details of President's address on the eve of 80th Independence Day. Government taking comprehensive steps to reform exam system, notes the Statesman. While the Financial Express, quoting the President, says, India moving as world's fastest growing major economy. Prime Minister Modi to lead 80th Independence Day celebrations. Red Fort gets high-tech security cover for I-Day, says the Asian Age. With the stage set for enumeration exercise, census set to seek for first-time caste, Aadhaar, other IDs is the lead in Hindustan Times. And with dosa, idli, pasta and chaap getting a tricolour flavour across the capital, the Delhi Tribune writes, eateries give patriotic twist. And with that, it's back to you, Sarabjit.
0: Thank you, Sarah. And now before we end the bulletin, the headlines once again. Nation celebrates its 80th Independence Day today. Prime Minister Narendra Modi hoists national flag at Red Fort in Delhi. Addressing the nation, Prime Minister unveils 7-point reform framework or Saptadhara aimed at accelerating India's journey towards becoming Vikasit Bharat by 2047. Mr. Modi says India has set target of 100 gigawatt nuclear energy and set up 5 new reactors. Prime Minister says India has rapidly progressed in the last 12 years with significant progress in digital, manufacturing, infrastructure and social welfare sectors. President Draupadi Murmu says government taking comprehensive steps to curb unfair means in public examinations. President approves 78 gallantry awards, including 13 posthumous for defence and Central Armed Police Forces personnel. And in cricket, first test of two match series between India and Sri Lanka to begin today at Gale. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 ஒலிபரப்பாகும்.
3: 18 நூற்றாண்டின் இறுதி போராளியாம், அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய்நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயன்.
4: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
5: ஓ மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
4: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
2: தேசபக்தி பாடல் ஒன்று கேட்போம். டி கே எஸ் கலைவாணன், உஷா ராஜ் பாடியுள்ள ஜிஜாபாய் ஏற்றிய பாடல், இசை தாயன்பன்.

அனைவருக்கும் அசோக் குமார் பாலகிருஷ்ணன் ஏகேபி. சுருக்கமாக சொன்னா உங்கள் முருகா அசோக்கின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 80வது வருஷம் ஆரம்பிக்குது. இந்த சந்தோஷம்

0: கூட நமக்குள்ள ஒரு பொறுப்பும் இருக்கு. எப்படி அந்த பிரிட்டிஷர்ஸ் நம்மளை டிவைட் அண்ட் ரூல் மூலமா பிரிச்சு நாட் ஆளுனாங்களோ, ஐ திங்க் நம்ம இந்த ஜாதி மதம் மற்ற எந்த விதமான வேறுபாடு எதுவுமே இல்லாம ஒற்றுமையா ஒன்னா வாழணும், தமிழன்கிற உறவு தாண்டி இந்தியன்கிற உணர்வோட வாழணும். So let us all celebrate with responsibility. சந்தோஷம் பொறுப்புடன் இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராணக் கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442915549.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
1: August 18th.
3: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
4: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி விடுதலை திருநாள் சிறப்பு அரங்கிசை. சுதாரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங்.
1: வந்தே மாதரம் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல்

நேரம் 10:47:45. விடுதலை திருநாள் சிறப்பு அரங்கிசையில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள தேசபக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியிலேனி வைஷ்ணவ ஜனதோ, நர்சிங் மேத்தா இயற்றிய பாடல்.

காரிருளில் எனத் தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல்.

விடுதலை திருநாள் சிறப்பு அரங்கி செயல் இதுவரை சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய தேசபக்தி பாடல்கள் கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி சுதந்திர தாய் தந்த வரம், தன்னுரிமை, மண்ணுரிமை, பெண்ணுரிமை, கருத்துரிமை. சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைமை கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள். கவிதை வழங்குபவர்கள் மண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் என் விஜய நம்பி, தன்னுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எஸ் அருந்ததி, கருத்துரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எம் ராகவேந்திரன், பெண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் பி ஜோஷி அபர்ணா. இதோ நேயர்களை சுதந்திர தின சிறப்பு கவி அரங்கத்திற்கு அழைத்து செல்கின்றோம். தொடக்கமாக தலைமை கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள்.
2: வானொலி நேயர்களுக்கு 80வது இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுந்தர தமிழே, இன்ப சுதந்திர வணக்கம். இந்திய மக்களுக்கெல்லாம் இனிய நாள் இந்நாள். இந்த கவியரங்கம் சுதந்திர தாய் தந்த வரம். அந்த வரத்தில் கருத்துரிமை சொல்வதற்கு ராகவேந்தர், தன்னுரிமை அருங்கவிஞர் அருந்ததியார், மண்ணுரிமை வீரகவி விஜய நம்பி, பெண்ணுரிமை பேசுகின்ற வீரமங்கை ஜோசி அபர்ணா, இவர்களின் பங்கேற்போடு இந்த கவியரங்கை நிகழ்த்துகின்றோம். சுதந்திர தாய், வானவர்க்கும் தானவர்க்கும் வாய்த்திடாத மந்திரம், மானுடத்தை வாழ வைக்க வந்த இச்சுதந்திரம், ஏனை எந்த உயிர்களுக்கும் இல்லை இந்த நல்வரம், மானமுள்ள மனிதனுக்கு மாண்பு செய் சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? உரிமை யாவும் அனைவருக்கும் உரியதென்று சொல்லியே சரி நிகர் சமானமாக வாழ வைக்கும் மந்திரம், அதுதான் சுதந்திரம். பெரியர் என்றும் சிறியர் என்றும் பேதவாத சூதெல்லாம் கரைகடந்து ஓட வைத்த கருணை சேர் சுதந்திரம். சும்மாவா வந்தது இந்த சுதந்திரம்? சும்மாவா வந்தாள் சுதந்திரத்தாய்? இல்லை இல்லை, வரம் கிடைக்க வேண்டுமென்றால் தவம் கிடைக்க வேண்டாமா?

கண்ணீரும் செந்நீரும் காட்டாராய் ஓடவிட்டு வெங்கொடுமை சாக்காட்டில் வெளிப்பட்டாள் சுதந்திரத்தாய். செங்குருதி சேற்றினிலே வெண்கமலம் போல் பிறந்தாள். சினத்தீயின் நடுவினிலே தென்றலை போல் வந்துதித்தாள். அங்கவளை கண்டதனால் அநேக வரமளித்தாள். மங்கையவள் புன்சிரிப்பால் மண்ணடிமை தீர்த்து வைத்தாள். பெண்ணுரிமை மண்ணுரிமை தன்னுரிமை கருத்துரிமை எண்ணுரிமை எழுத்துரிமை எடுத்துரைக்கும் பேச்சுரிமை வாக்குரிமை சொத்துரிமை படிப்புரிமை வாய்ப்புரிமை இன்னபல வரங்களெல்லாம் எங்களுக்கு அவள் கொடுத்தாள். நல்ல தமிழ் எடுத்து நால்வர் இங்கே வந்துள்ளார். முன்னுரையும் முடிவுரையும் முடிந்தவரை நான் உரைப்பேன். ஜனநாயகம் என்ற சங்கீதத்தின் ராகமே சமத்துவம்தான். பாவம் சகோதரத்துவம், தாளம் சுதந்திரம். ராகமும் பாவமும் தாளமும் மூன்றும் ஒருங்கிணைந்தால் முழுமையான இசை பிறக்கும். சுதந்திரத்தின் அஸ்திவாரம் சமத்துவம். சமத்துவத்தின் இயங்கு திசை வாக்குரிமை. வாக்குரிமை என்ற எரிபொருளால் இயங்குவதே மக்களாட்சி. உலகம் சமநிலை பெற வேண்டி உரிமை போரை தொடுத்தார்கள். ஓடி ஓடி ஓடி ஓடி இந்த மண்ணின் விடுதலை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடியே. இது சிவவாக்கியத்தில் சின்னதொரு திருத்தத்தில் கிடைத்த தவ வாக்கியம். தவசு பலித்தது தாயவள் கடைக்கண் வைத்தாள். சகலமும் பொதுவென்ற சமபலம் தந்தெங்கள் சங்கடம் தீர்த்த தாயே. சகலமும் பொதுவென்ற சமபலம் தந்து எங்கள் சங்கடம் தீர்த்து வைத்தாய். சகோதர சமத்துவ சுதந்திர திசை காட்டும் சர்வோதய செல்வியே. சுதந்திர தாயே சர்வோதய செல்வியே. சுதந்திரம் என்பது ஒரு சூட்சும மந்திரம். புதுமைகள் பல பல பூத்திடச் செய்தது. அதுவரை கண்டிடா அதிசயம் நிகழ்ந்தது. புதுப்புணல் பாய்ந்தது. புதுக்குரல் எழுந்தது. புதுவிதி புதுநடை புதுத்திசை திறந்தது. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. எல்லோர்க்கும் எல்லாமும் என்பது உறுதியாச்சு. சொல்லில் அகப்படுமா சுதந்திரத்தாய் தந்த வரம். வாக்கு எனும் ஆயுதம் ஒன்று மாற்றமும் ஏற்றமும் செய்வதற்கென்று தோன்றி அழிவது வாழ்க்கை. துன்பமும் இன்பமும் தொடர்வது இயற்கை. இன்ற தாய் தாய்மடி தந்தாள். இன்னொரு தாய்மடி நம் சொந்த நாடு. விரிந்ததன் தாய்மடி நமக்கென தந்தாள். ஆண்டிடும் உரிமையும் அவளே கொடுத்தாள். சுதந்திரம் தாய் அனைவருக்கும் இந்நாடு சொந்தம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எல்லோர்க்கும் எல்லாமும் என்றோர் இறையாண்மை என்பதே சுதந்திரமாகும். எல்லோர்க்கும் சமமான உரிமை. இனம் நாடு மொழி வாக்கு எல்லோர்க்கும் ஒன்றாம். வல்லாண்மை செய்பவர்க்கெல்லாம் வாக்கினால் தீர்ப்புகள் எழுதிடக்கூடும். பொல்லாத ஆயுதம் வாக்கு. புரட்சியும் புதுமையும் அதில் பூக்கக்கூடும். வல்லான் வகுத்ததே வாய்க்கால். இந்த வழக்கத்தை மாற்றினாய் புதுப்பாதி தந்தாய். சுதந்திர தாயே எல்லோரும் சேருவோம் ஒன்றாய். இனி ஒரு புதுவிதி இயற்றுவோம் நன்றாய். சுதந்திரத்தால் பெற்ற நன்மை சொல்லுவோம் வெல்லுவோம் கொண்டாடி மகிழ்வோம். சுதந்திரத்தாயே துயர் துடைத்தாயே தினந்தோறும் அன்னை உன் திருவடி தொழுதேன். அச்சமும் அடமையும் அடியொடும் தகர்த்தாய். வெற்றியும் புகழும் விரிந்திடச் செய்தாய். மானுடம் வென்றிட வாசலை திறந்தாய். உரிமை வாழ்வின் பெருமையை உணர்த்திய கருணையின் கடலே காலத்தின் மூலமே வறண்ட வெம்பாலையை மருதமாய் மாற்றிய நரும்புணல் மழையே நற்றவச் செல்வியே. சட்டமும் திட்டமும் சமத்துவ பார்வையும் பட்டமும் பதவியும் பலர் பெறச் செய்தனை. சுதந்திரத்தாயே சுதந்திரத்தாயே சொல் செயல் சிந்தையில் சுயவரம் நிகழ்த்தினாய். பல்கலைக்கழகங்கள் பல பல திறந்தன. பல்தொழில் சாலைகள் பல்கலை கூடங்கள் சுகம் தரும் பலம் தரும் நலம் தரும் சுபம் தரும் இகம் தரும் சுகம் தரும் நிரந்தரம் அறம் தரும். சுதந்திரம் என்பதோர் சூத்திர சொல்லிலே நலம் தரும் அனைத்தையும் நமக்கென தந்தனை. சுதந்திரத்தாயே சுதந்திரத்தாயே சுதந்திரம் என்பதோர் மந்திர சொல்லிலே பதம் திரு இரண்டையும் பாங்குர் அமைத்தனை. சுதந்திரத்தாய் தந்த வரம் இந்த சொல்லில் அகப்படுமோ கல்வி எனும் தண்ணீரை கடைமடைக்கு கொண்டு சென்றாய். கல்வியினால் சமத்துவத்தை

0: கண்முன்னே கொண்டு வந்தாய். பொல்லாத சாதியத்தை பொசுக்கென்று வேறறுத்தாய். சதித்தீயில் உயிர்கருகும் சாங்கியத்தை தீயிலிட்டாய். குழந்தை மனம், கொத்தடிமை, பலதாரம், தட்சணைகள், வரிக்கு வரி வாங்குகின்ற வன்கொடுமை சட்டங்கள், ஏகாதிபத்தியத்தின் இரும்பு கரங்களுக்குள் சாகாமல் செத்தவர்கள் சரித்திரமோ கொஞ்சமல்ல. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்தாள் இந்த மகாதேவி சுதந்திரத்தாய். வாழ்க நீதாயே, எங்கள் வாழ்முதல் நீதானம்மா. பட்டினி ஒளிய செய்தாய், பள்ளிகள் திறந்து வைத்தாய், கட்டிலா கவிதை போல கன்னியர் உழவச் செய்தாய், எட்டிய மட்டில் நீதி எல்லோர்க்கும் கிடைக்கச் செய்தாய். சுதந்திரத்தாயே, உன்னால் தோன்றிய புதுமை எண்ணி பதம் தன்னை தொழுது போற்றி வாயுர வாழ்த்துகின்றேன். சுதந்திர தேவி, உன்னை தொழுதிடல் மறக்கிலேனே. மண் உரிமை. மண்ணின் உயிர்ப்பே மனிதனின் வாழ்க்கை. மண்ணை இழந்தால் மனிதன் இங்கில்லை. மண்ணின் உரிமையே மனிதரின் உரிமை. மண்ணின் மதிப்பினை நுண்ணிதாய் பேசிட மண்ணின் மைந்தனை மகிழ்வுடன் அழைக்கிறேன். வருக விஜயநம்பி.
1: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்தாய் தந்தவரம் மண் உரிமை. சுதந்திரம் என்பது ஒரு நாள் அல்ல, மண் உரிமை என்பது ஒரு சட்டம் அல்ல, இரண்டும் சேர்ந்ததுதான் பாரதத்தாய் நமக்கு தந்த பேர் ஆசீர்வாதம். ஒரு காலத்தில் நம் மண்ணில் நாம் நடந்தோம், ஆனால் நம் மனதில் சுதந்திரம் இல்லை. இன்று நம் மண்ணில் நம் கொடி பறக்கிறது, நம் மொழி ஒலிக்கிறது, நம் அரசியல் அமைப்பு இயங்குகிறது, நம் ஜனநாயகம் பேசுகிறது. இதற்கெல்லாம் காரணம் சுதந்திரத்தாய் தந்தவரம் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் வரி கட்டினோம், உரிமை இல்லை. இன்று வாக்களிக்கிறோம், அரசை தேர்ந்தெடுக்கிறோம். இது வெறும் வாக்குரிமை அல்ல, மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் விவசாயி விளைவித்த தானியம் வேற்று நாட்டின் களஞ்சியத்தை நிரப்பியது. இன்று அதே விவசாயி இந்தியாவின் உணவு பாதுகாப்பின் அடித்தளமாக நிற்கிறார். அவர் கையில் இருக்கும் ஒவ்வொரு நெல்மணியும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் மாணவர்கள் அடிமை வரலாற்றை படித்தார்கள். இன்று அவர்கள் சந்திரனையும் சூரியனையும் விண்வெளியையும் ஆராய்கிறார்கள். ஒவ்வொரு கனவும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் குரல் ஒடுக்கப்பட்டது, இன்று நம் கருத்து உலகம் முழுவதும் ஒலிக்கிறது. ஒவ்வொரு சுதந்திர குரலும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் தொழில்கள் சுரண்டப்பட்டன, இன்று இந்திய இளைஞர்கள் உலக நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள், புதுமை படைக்கிறார்கள். வேலை தேடுபவர்களாக அல்ல, வேலை கொடுப்பவர்களாக மாறுகிறார்கள். ஒவ்வொரு தொழில் முயற்சியும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் எல்லைகளை மற்றவர்கள் தீர்மானித்தார்கள், இன்று நம் எல்லையை நம் வீரர்கள் காக்கிறார்கள். ஒவ்வொரு வீரனின் விழித்திருக்கும் கண்களும் மண்ணுரிமை. 2026 உலகம் இந்தியாவை பார்க்கிறது. அறிவிற்காக, தொழில்நுட்பத்திற்காக, விண்வெளி சாதனைகளுக்காக, டிஜிட்டல் வளர்ச்சிக்காக, இளைஞர்களின் ஆற்றலுக்காக இந்தியா இன்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் சுதந்திரத்தாய் தந்தவரம் மண்ணுரிமை. இன்று நாம் செல்போனில் உலகத்தை தொடுகிறோம், இணையத்தில் அறிவை பெறுகிறோம், டிஜிட்டல் பரிவர்த்தனையில் புதிய உலகை உருவாக்குகிறோம். ஆனால் இதன் அடித்தளம் என்ன? சுதந்திரத்தாய் நமக்கு தந்த மாபெரும் கொடை மண்ணுரிமை. சுதந்திரம் எங்களுக்கு வாழும் உரிமையை கொடுத்தது, மண்ணுரிமை எங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழும் உரிமையை கொடுத்தது. இந்த மண் என் தாயின் கருவறை, இந்த மண் என் முன்னோர்களின் தியாக பூமி, இந்த மண் என் பிள்ளைகளின் எதிர்காலம். அதனால் சுதந்திரத்தாய் தந்த வரத்தை மதிப்போம். மண் என்றால் வெறும் மண்ணல்ல, மண்ணில் விழுந்த வியர்வையின் வாசம். மண் என்றால் வெறும் நிலம் அல்ல, மாவீரர்களின் இரத்தத்தின் சுவாசம். சுதந்திரத்தாய் நமக்கு தந்த மிகப்பெரிய வரம் தங்கம் அல்ல, வைரம் அல்ல, மண்ணுரிமை. இன்று நாம் செருப்பணிந்து நடக்கும் இந்த மண் ஒரு காலத்தில் சங்கிலி அணிந்து அழுத மண். இன்று நாம் கொடியேற்றி கொண்டாடும் இந்த பூமி ஒரு காலத்தில் கண்ணீரால் நனைந்த பூமி. ஒரு தாய் 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள், ஆனால் நம் பாரத தாய் 200 ஆண்டுகள் வேதனையை சுமந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தாள். அதனால்தான் சுதந்திரம் என்பது

ஒரு பரிசு அல்ல, ஆயிரம் உயிர்களின் இறுதி மூச்சு. சுதந்திரத்தாய் தந்த வரம், மண்ணுரிமையை பெற நம் தலைவர்கள் செய்த தவம் ஏராளம் ஏராளம். 1498 கடலின் அலைகள் ஒரு கப்பலை கொண்டு வந்தன. அதில் இருந்தவன் வாஸ்கோடகாமா. அவன் சொன்னான், வியாபாரம் செய்ய வந்தேன். இந்தியா சொன்னது, விருந்தாளி வா, நாம் மிளகை கொடுத்தோம், ஏலக்காயை கொடுத்தோம், லவங்க பட்டையை கொடுத்தோம், அன்பையும் கொடுத்தோம். ஆனால் அவன் எடுத்து சென்றது மசாலா மட்டுமல்ல, நம் நாட்டின் பலவீனங்களையும். ஒரு வணிகன் வந்தான், அவன் பின்னால் ஒரு பேரரசு வந்தது, ஒரு கப்பல் வந்தது, அதன் பின்னால் 100 ஆண்டுகள் அடிமை வந்தது. வணிகம் ஆட்சியானது. கிழக்கிந்திய கம்பெனி பெயரில் கம்பெனி, ஆனால் செயலில் ஒரு கொள்ளை கூட்டம். புன்னகையுடன் கைகுலுக்கினார்கள், பின்னால் கை விலங்கிட்டார்கள். வியாபாரம் என்றார்கள், வரி வாங்கினார்கள், உதவி என்றார்கள், உரிமையை பறித்தார்கள். நம்முடைய நிலத்தில் நாமே வாடகைக்காரர்களாக மாறினோம். 1857 ஒரு தீப்பொறி, பெயர் மங்கள் பாண்டே. ஒரு துப்பாக்கி சத்தம் ஒரு நாட்டின் தூக்கத்தை உடைத்தது. வட இந்தியா முழுவதும் ஒரே முழக்கம், இந்த மண் எங்கள் மண். ராணி லட்சுமிபாய் குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு குதிரையில் பாய்ந்தாள். அவள் கேட்டது அரியணை அல்ல, மண்ணுரிமை. 1857 இந்தியன் மனதில் சுதந்திரத்தின் விதையை விதைத்தது. கர்நாடக கடற்கரை அலைகளே அவளுக்கு சல்யூட் அடித்தன. அபாக்கா சௌதா. போர்த்துகீசியர்கள் சொன்னார்கள் வரிக்கட்டு. அவள் சொன்னால், என் மண்ணில், என் கடலில், என் மக்களிடம் நான் மட்டும்தான் உரிமை கேட்பேன். அவளின் வாள் ஒரு இரும்பு அல்ல, ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கை. இன்று பெண்கள் விண்வெளிக்கு செல்கிறார்கள் என்றால், நேற்று அபாக்கா போன்றவர்கள் போர்க்களத்திற்கு சென்றதால் தான். சிவகங்கை ஒரு வீரத்தாயை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. வேலுநாச்சியார் கணவனை இழந்தால், நாட்டை இழந்தால், அரண்மனையை இழந்தால், ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. 8 ஆண்டுகள் காத்திருந்தால், கண்ணீரோடு அல்ல வைராக்கியத்தோடு. படையை திரட்டினால், மக்களை ஒன்றிணைத்தால், போர்க்களத்தில் நின்று சொன்னால், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மண் போகக்கூடாது. அதுவே மண்ணுரிமை. வேலுநாச்சியார் ஒரு ராணி அல்ல, இந்திய பெண்களின் முதல் புரட்சி. மண்ணுக்காக ஒரு பெண் வாள் எடுத்தால், மண்ணுக்காக ஒரு சிப்பாய் துப்பாக்கி எடுத்தான், மண்ணுக்காக ஒரு விவசாயி வியர்வை சிந்தினான், மண்ணுக்காக ஒரு கவிஞன் கவிதை எழுதினான், மண்ணுக்காக ஒரு தாய் மகனை போருக்கு அனுப்பினாள். அதனால் இந்த மண்ணில் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு வீரனின் இதயத்தின் மீது வைக்கப்படும் அடிதான். இந்த மண் அமைதியாக இருக்கவில்லை. ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு வீரன் பிறந்தான், ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு தியாகி எழுந்தான். அவர்களின் குரல் ஒன்றுதான், இந்த மண் எங்கள் தாய். பாஞ்சாலங்குறிச்சி அது ஒரு கிராமம் அல்ல, அது அடிமைத்தனத்திற்கு எதிராக அதிர்ந்த இடி முழக்கம். ஆங்கிலேயன் கேட்டான் வரிக்கட்டு. கட்டபொம்மன் கேட்டார், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எங்கள் மக்கள் உழைக்கிறார்கள், உனக்கு நான் ஏன் வரிக்கட்ட வேண்டும்? ஒரு கேள்வி, ஒரு கேள்வி, ஆனால் அது ஒரு நாட்டின் சுயமரியாதை. கயத்தாரில் கயிறு கழுத்தை இருக்கியது, ஆனால் அவரின் கொள்கைகளை இருக்க முடியவில்லை. உடல் தொங்கியது, உரிமை உயர்ந்தது. அன்று ஒரு வீரன் இறக்கவில்லை, ஒரு தலைமுறை பிறந்தது. சிவகங்கை மண் 2 சிங்கங்களை உலகத்திற்கு தந்தது, பெரிய மருது சின்ன மருது. அவர்கள் வாளை மட்டும் சுழற்றவில்லை, மக்களின் மனதையும் சுழற்றினார்கள். இந்தியர்களே ஒன்றிணையுங்கள், அடிமை சங்கிலியை உடையுங்கள் என்று அறிவிப்பு எழுதியவர்கள். சுதந்திர பிரகடனம் பிறக்கும் முன் சுதந்திர கனவை விதைத்தவர்கள். தூக்கு கயிறு அவர்களின் கழுத்தை மட்டுமே தொட்டது, அவர்களின் எண்ணங்களை தொட்டதே இல்லை. இன்று மருது சகோதரர்கள் ஒவ்வொரு சுதந்திர மூச்சிலும் வாழ்கிறார்கள். தூத்துக்குடி கடல் ஒரு நாள் பெருமையாக அலைமோதியது. ஏன் தெரியுமா? ஒரு தமிழன் கப்பல் ஓட்டினார், அவர் வாவு சிதம்பரனார். ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், கடலும் எங்களுடையது. வாவுசி சொன்னார், இந்த கடல், இந்த மண், இந்த வியாபாரம் எல்லாம் எங்களுடையது. சுதேசி கப்பல் கடலில் மிதந்தது, ஆங்கிலேயரின் அகம்பாவம் அதே கடலில் மூழ்கியது. அவரை சிறையில் போட்டார்கள்,

0: வைத்தார்கள். இரும்பு சங்கிலியால் கால்களை கட்டினார்கள். ஆனால் அவரின் மனதை யாராலும் கட்ட முடியவில்லை. உடலை செக்கிழுக்கலாம், உரிமையை அதுதான் மண்ணுரிமை. சிலர் வாளால் போராடினார்கள், சிலர் வார்த்தையால் போராடினார்கள். சுப்பிரமணிய சிவா உயிரால் போராடினார். ஊர் ஊராக சென்றார், விழித்தெளி இந்தியா என்று முழங்கினார். சிறை அவரை சோர்வடைய செய்யவில்லை, நோய் அவரை நிறுத்தவில்லை. தொழுநோய் வந்தது, உடல் வலித்தது, ஆனால் தேசப்பற்று ஒரு நாளும் வலிக்கவில்லை. உடல் சிதைந்தாலும் உள்ளம் சிதையவில்லை, உயிர் குறைந்தாலும் உரிமை குறையவில்லை. ஒரு கவிஞன் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? முடியும். ஒரு கவிஞன் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? முடியும். அதற்கு உதாரணம் பாரதி. அவர் வாள் பிடிக்கவில்லை, பேனா பிடித்தார். ஆனால் அந்த பேனா 1000 வாள்களை விட கூர்மையானது. அவர் பாடினார் அச்சமில்லை. அந்த பாடல் குழந்தையின் தாலாட்டு அல்ல, அடிமையின் விழிப்புணர்வு. அவர் எழுதினார் பெண் விடுதலை, தேசப்பற்று, சுதந்திரம். அவரின் ஒவ்வொரு வரியும் ஒரு புரட்சி, அவரின் ஒவ்வொரு சொல்லும் ஒரு போராட்டம். 1947 August 15 நள்ளிரவு ஒரு கடிகாரம் 12 அடித்தது. அது நேரத்தை மட்டும் சொல்லவில்லை, வரலாற்றை சொன்னது. அடிமை இரவு முடிந்தது, சுதந்திர விடியல் பிறந்தது. கண்களில் கண்ணீர் வந்தது. அது தோல்வியின் கண்ணீர் அல்ல, தியாகத்தின் வெற்றி கண்ணீர். இன்று 2026 நாம் சங்கிலி உடைக்க வேண்டிய தலைமுறை அல்ல, சாதனை படைக்க வேண்டிய தலைமுறை. நமது மண்ணுரிமை இன்று புதிய வடிவம் எடுத்துள்ளது. விவசாயியின் வயலில் மண்ணுரிமை, விஞ்ஞானியின் ஆய்வகத்தில் மண்ணுரிமை, எல்லையில் நிற்கும் வீரனின் விழிகளில் மண்ணுரிமை, விண்வெளியில் இந்திய கொடியை உயர்த்தும் அறிவியலாளரின் கனவில் மண்ணுரிமை. உலக நாடுகளுடன் தோளோடு தோள் நின்று இந்தியா முன்னேறும் ஒவ்வொரு தருணத்திலும் மண்ணுரிமை. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில், ஸ்டார்ட் அப் வளர்ச்சியில், பெண்களின் சாதனைகளில், இளைஞர்களின் கண்டுபிடிப்புகளில் ஒரே செய்தி, சுதந்திரத்தை பெற்ற தலைமுறை வரலாறு படைத்தது. சுதந்திரத்தை காக்கும் தலைமுறை எதிர்காலம் படைக்க வேண்டும். வாஸ்கோட காமா வந்தான், அடிமை வந்தது. ஆங்கிலேயன் வந்தான், உரிமை பறிபோனது. 1857 எழுந்தது, விழிப்பு வந்தது. அபாக்கா எழுந்தால் கடல் காத்தது. வேலுநாச்சியார் எழுந்தார், தமிழகம் தலை நிமிர்ந்தது. கட்டபொம்மன் முழங்கினான், சுயமரியாதை பிறந்தது. மருதர்கள் எழுந்தார்கள், ஒற்றுமை வளர்ந்தது. வாவூசி வந்தார், சுதேசி எழுந்தது. சுப்பிரமணிய சிவா வந்தார், தியாகம் வளர்ந்தது. பாரதி பாடினான், பயம் ஓடியது. திலகர் முழங்கினார், உரிமை விழித்தது. சவாக்கர் துன்புற்றார், உறுதி வளர்ந்தது. காந்தி நடந்தார், அகிம்சை வென்றது. நேதாஜி கர்ஜித்தார், வீரம் பொங்கியது. 1947 வந்தது, சுதந்திரம் மலர்ந்தது. 2026 வந்தது, பொறுப்பு நமக்கே வந்தது. இந்த மண் என் தாயின் மடி, இந்த நாடு என் உயிரின் துடிப்பு, இந்த கொடி என் சுயமரியாதை, இந்த சுதந்திரம் என் முன்னோர்களின் இரத்த பரிசு. நான் உறுதி ஏற்கிறேன், இந்த மண்ணை நேசிப்பேன், இந்த மக்களை மதிப்பேன், இந்த நாட்டை உயர்த்துவேன். மண்ணுரிமையை சொத்தாக அல்ல, மண்ணுரிமையை சொத்தாக அல்ல, புனித பொறுப்பாக காப்பேன்.
1: தன்னுரிமை தமிழரசி அருந்ததியே வருக, அருங்கவிதை தருக.
2: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 முன்பு பிறந்திருந்தால் கூட சுதந்திரம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போயிருக்கும். ஏனென்றால் தன்னுரிமைக்கான அடையாளமே இல்லாத காலம் அது. எத்தனையோ பெண்கள் உடன்கட்டை என்னும் கொடூர மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசும் போதே மனம் சங்கடப்படுகிறது. அதே போன்றுதான் இங்கு எத்தனையோ பெண் குழந்தைகளை அநியாயமாக கள்ளிப்பால் ஊற்றியும் கொண்டார்கள். ஆண் குழந்தைகளும் கூட பல இடங்களில் கொத்தடிமைகளாகவும் இருந்தார்கள். அநீதியையும் துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்த ஆண்களை விட அனுபவித்த பெண்களே அதிகம். சற்று இதை நினைத்து பார்க்கும் போதே உடம்பெல்லாம் கூசுகிறது. முத்து விலகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அனுபவித்த கொடுமைகளை கேட்கும் போதே என் மனம் அறியாமல் மனம் உருகி கண்கள் சிவந்து கண்ணீர் மல்க நின்றேன். அப்படி கொடுமை நிறைந்த காலங்களிலும் கூட

0: கடலுக்கு சென்ற தலைவனுக்காக தலைவியின் ஏக்கமும் தலைவனின் முகம் காணா தலைவியின் வருத்தமும் இயற்கையோடு கலந்த அந்த அழகிய காதல் கதையும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தது. அதிலும் ஒரு சிலர் தன் உயிரை விட தன் இலக்குதான் முக்கியம் என்று பல சாதனைகள் படைத்து காட்டியிருக்கிறார். அந்த வறுமையிலும் கொடுமையையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்தவர்களே இங்கு அதிகம். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வெள்ளைக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்ற நம் நாடு உள்நாட்டு மக்களாலே கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். வேறென்ன, சாதியின் பெயரால் தான். தமிழுடன் விளையாடி சுயமரியாதையின் விரல் பிடித்து கல்வி என்னும் ஊன்சோருண்டு குடும்ப பொறுப்பை சுமந்து கொண்டும் என்னுடைய உரிமையை நானே முடிவு செய்து கொண்டும் தன்னுரிமை என்னும் பெயரால் அழகிய வாழ்க்கையை ரசித்து கொண்டும் இயற்கையின் மடியில் தவழ்ந்து கொண்டும் அழகிய புன் சிரிப்பின் ரசனையில் வாழ்கின்றேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னவோ பேசுவதற்கும் எழுதுவதற்கும், ஏன் பெண்கள் எவ்வித ஆடைகளை அணிய வேண்டும் என்பதற்கும் கூட மற்றவர்களின் விருப்பம்படிதான் வாழ்ந்தார்களாம். தன்னுரிமை என்பது பிறப்புரிமை. அதை மதிப்பதும் காப்பதும் நம் அனைவரது கடமை. நாம் எவ்வித வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நாமே முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, இங்கு எத்தனையோ மனிதர்களுக்கு கல்வி என்னும் முக்கியத்துவத்தை உணர்த்தியதும் தன்னுரிமைதான். எத்தனையோ பட்டதாரிகளை நிலைநிறுத்தியதும் தன்னுரிமைதான். மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக் கொடுத்ததும் தன்னுரிமைதான். சாதி மத வேறுபாட்டை ஒதுக்கியதும் தன்னுரிமைதான். இவை அனைத்தையும் செய்ததும் தன்னுரிமைதான். மனிதர்கள் அவர்களுடைய வேலையை அவர்களே செய்யும் போது இங்கு சாதி மதத்திற்கு என்ன வேலை? எப்போது மனிதர்கள் தன்னுடைய நிலையை புரிந்து கொள்கிறார்களோ அப்போதுதான் சமூகத்தின் மனிதநேயம் என்று ஒன்று பிறக்கிறது. மனிதநேயத்தின் அடிப்படைதான் இங்கு அமைந்திருக்க யாவும். சுதந்திரம் கிடைத்து 79 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சில மனிதர்கள் கடமைக்காகத்தான் வாழ்கிறார்களே தவிர அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் அல்ல. இங்கு பல ஆண்கள் பால் வாசனை மறந்த பிறகும் மழலை பேச்சு மறைந்த பின்னும் விவரம் அறிந்த பின்னும் தன் பள்ளி படிப்பை முடித்த பின்னும் மேல் படிப்பு படிக்க வசதி இல்லாத காரணத்தால் தன் கனவை மறந்தும் குடும்பத்திற்காக உரிமைகளை மறைத்து கொண்டும் வாழ்கிறார்கள். முன்பெல்லாம் பெண்களுக்கு வாக்குரிமையே கிடையாதாம். அதன் பிறகுதான் இந்த ஜனநாயக நாட்டின் பெண்களின் வளர்ச்சியை கண்டு பல போராட்டங்களுக்கு இடையில் அவர்களுக்கு வாக்குரிமையை வழங்கப்பட்டது. தன்னுரிமைதான் சுதந்திரத்திற்கு பின் நம் நாட்டின் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிவிட்டது. அது மனிதர்களின் நடைமுறையே மாற்றிவிட்டது. இருந்தாலும் நம் அறிவியல் வளர்ச்சியில் மறைந்து போன நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மறைந்து போன நம் சுதந்திர போராட்ட வீரர்களை நம் கண்முன் கொண்டு வர செய்யலாம். ஏனென்றால் நம் நாட்டின் அறிவியல் வளர்ச்சி எப்படி? என் உரிமை, என் முடிவு, மற்றவர்களின் வார்த்தைக்கு கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் மீறி கவனம் கொடுத்துப்பார். உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் கையில். அவர்களுடைய உரிமைக்காகத்தான் நீ வாழ வேண்டி இருக்கும். உன்னுடைய உரிமை பறிபோகிவிடும். மற்றவர்களின் சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையூறாக நீ இருக்காதே. உன் உரிமையை நீ தாண்டாதே. அதற்கு உன் உரிமையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. இது உனக்காகவும் சேர்த்து நம் முன்னோர்கள் வாங்கப்பட்ட சுதந்திரம். இது உனக்கான உரிமைக்கு நீ மட்டும் வாழு. அதுவே தன்னுரிமையாகும்.
1: எண்ணம் தான் வாழ்வாகும், இயற்கை நியதி இது. உள்ளத்தில் காண்பவன் தான் உலகத்தில் காண வைப்பான். கருத்தில் உருவானால் களத்தில் செயலாகும். விரித்து கவிபாட விரும்பி அழைக்கின்றேன். வருக இராகவேந்தர்.
2: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். சுதந்திரம் பற்றியதோர் சுகமான கவி உலகை சித்தரிக்க வேண்டுமென செப்பி நிற்கும் வானொலியே நீ வாழி. தமிழ்த்தாய் வாழ்த்து. முதலெழுத்தாய் முளைத்தவளே, முன்னை பொருளுக்கும் மூத்தவளே, என் அன்னை தமிழே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவித்தவளே, அருள் ததும்பும் திருக்குறளாய் உதித்து சிறந்தவளே, சங்கம் வளர்த்த செந்தமிழே, தங்கத்திலும் வளர்ந்த பைந்தமிழே, சரித்திரம் தந்த சத்தியமே, அமிழ்தாய் இனிக்கும் சொற்களாலே அறமும் அன்பும் விதைத்தவளே, மூ உலகும் வியக்கும் மொழித்தாயே, உயிரே மெய்யே உயிர்மெய்யாய் ஆனவளே, உன் திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துகின்றேன். கவியரங்க மேடையிலே உன் உதிரத்தால் உருவெடுத்து நிற்கின்றேன். தடுமாறும் தருணத்தில் தைரியமாக வா. தவறிப் போகும் இடங்களில் தமிழாகவே வா. அன்னையே என் கை

அடித்து கொஞ்சம் வழி நடத்து. சுதந்திரத்தாய் வணக்கம். விலங்கென வாழ்ந்த நாட்கள் விடிந்திட ஒளியாய் வந்தாய். விழிகளில் நம்பிக்கை தீபம் விதைத்தமை எழுப்பி நின்றாய். பொய் இருள் படைகள் சூழ்ந்து பூமியே நடுங்கி நின்றாலும், புயலெனும் பகைகள் வந்து பொங்கியே எரித்திட்டாலும், கட்டுகள் கரங்கள் பூட்டி கால்களை விளங்கிட்டாலும், சுட்டெறி நெருப்பில் எம்மை சூழ்ந்திட கொடுத்திட்டாலும், வெஞ்சிரைகள் வந்திட்டாலும், சித்திரவதைகள் தந்திட்டாலும், கொடுங்கயிறு கட்டி இழுத்திட்டாலும், கொடிய துயர் சூழ்ந்திட்டாலும், சுதந்திரத்தாயே உன்றன் சுடரடியை மறப்பதில்லை. உரிமையின் திருக்கொடி தன்னை உயிர் கொடுத்தாலும் விடுப்பதில்லை. சுதந்திர தேவியே, உன்னை சூளுரைத்து வணங்குகின்றேன். என் சொல்லுக்கும் சிந்தனைக்கும் சோர்விலா வரம் தருவாய், நல்ல தமிழ் அருள்வாய். வானொலி கவி அரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் அவை முதல்வா, அவ்வை தமிழால் வணங்குகிறேன். கவியரங்க கவிதைகளை செவி ஏற்று கழிப்பெய்த காத்திருக்கும் செந்தமிழ் நன் நாட்டினரே வணக்கம். சுதந்திர தாய் தந்த வரம் கருத்துரிமை. ஆகஸ்ட் 15, இது வருட காலண்டரில் வட்டமிடப்பட்ட ஒரு தேதி அல்ல. வரலாறு தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு புன்னகைக்க கற்றுக்கொண்ட புது விடியல். அன்று கொடி மட்டும் ஏற்றப்படவில்லை, குனிந்திருந்த ஒரு தேசத்தின் நெஞ்சமும் நிமிர்த்தப்பட்டது. அன்று வாசல்கள் மட்டும் திறக்கப்படவில்லை, வரலாறு பூட்டிய வாய்களும் திறக்கப்பட்டன. அன்று சங்கிலிகள் மட்டும் அறுபடவில்லை, சந்ததிகளின் பயமும் அறுக்கப்பட்டது. அன்று எல்லைகள் மட்டும் வரையப்படவில்லை, எதிர்காலத்தின் நம்பிக்கையும் வரையப்பட்டது. அன்று நாடு மட்டும் விடுபடவில்லை, நாவின் மீது பூட்டப்பட்டிருந்த சொற்களும் விடுபட்டன. அன்று அரசு மட்டும் மாறவில்லை, அடிமை குடிமகனின் அடையாளமும் மாறியது. அன்று வாக்குரிமை மட்டும் கிடைக்கவில்லை, சாமானியனுக்கு வாழ் உரிமையும் கிடைத்தது. அன்று சட்டம் மட்டும் திருத்தி எழுதப்படவில்லை, சாதாரண மனிதனின் மரியாதையும் திருத்தி எழுதப்பட்டது. அன்று பள்ளி கதவுகள் மட்டும் திறக்கப்படவில்லை, பல தலைமுறையின் எதிர்கால கனவுகளும் திறக்கப்பட்டன. அன்று சாலைகள் மட்டும் போடப்படவில்லை, சமத்துவத்தை நோக்கி நடக்கும் பாதைகளும் போடப்பட்டன. அன்று கை விலங்குகள் மட்டும் உடைபடவில்லை, ஒரு தலைமுறையின் தாழ்வு மனப்பான்மையும் உடைபட்டது. ஆகஸ்ட் 15, 2026, சுதந்திர தாய்க்கு வயது 80. 80 கொண்டாடும் உள்ளங்களே, என் பதை கொஞ்சம் கேளுங்களேன். கருத்துரிமை தன் கடந்த காலம் பற்றி பேசுகிறது. பேசாதே என்றார்கள், பேனாவை மடக்கி வைத்தார்கள். எழுதாதே என்றார்கள், எழுத்தையே குற்றவாளியாக்கினார்கள். சிரிக்காதே என்றார்கள், கார்ட்டூனின் கைகளிலும் விலங்கு பூட்டினார்கள். நாவல் எழுதினால் எழுத்தாளனுக்கு இரங்கல் கூட்டம், நாடகம் பேசினால் நடித்தவனுக்கு ரத்தம் சுட்டும், உண்மை செய்தி சொன்னால் துப்பாக்கி ரவைகள் கேள்வி கேட்கும், இதயத்தில் ஒரு வரி எழுதினால் கூட இரும்பு கதவுகள் வரவேற்கும். கருத்தாளர்களை கைது செய்யலாம். கருத்தை கருத்துரிமையின் கடந்த காலம் கசப்பானது. நிகழ்த்தும் கோலம் காலம் செய்த அலங்கோலம். கருத்துரிமை காசு இருப்பவனின் காப்புரிமை ஆகிவிட்டது. அரசியலின் கை பாவையாகி உண்மையின் கண்களை கட்டிவிட்டு கருத்துரிமை பேசும் ஊடகங்கள் பெருகிவிட்டது. உண்மையை தேடிச் செல்ல வேண்டிய கேமரா இன்று பரபரப்பை தேடிச் செல்கிறது. மைக்கில் மக்கள் குரலா ஒலிக்கிறது? மைக்கில் மக்கள் குரலா ஒலிக்கிறது? பணத்தின் குரல் தான் ஒலிக்கிறது. பேனாவில் மையை ஊற்றாமல் பொய்யை ஊற்றுகிறார்கள். செய்தியை முந்துவதில் தவறில்லை, உண்மையை முந்துவதுதான் தவறு. விளம்பரங்களின் எடைக்கு ஏற்ப செய்திகளின் எடை மாறலாமா? தொகுப்பாளர்களின் தொண்டையில் மொழி தூக்கிட்டு தொங்கலாமா? சுதந்திர தாய் தந்த கருத்துரிமை பொய்க்கலாமா? 1000 தலை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிய வரம் கருத்துரிமை. இந்த மண்ணில் கருத்துரிமை மட்டும் இல்லை என்றால் பள்ளி இருக்கும், கல்வி இருக்காது, கல்லூரி இருக்கும், சிந்தனை இருக்காது, புத்தகம் இருக்கும், பகுத்தறிவு இருக்காது, நூலகம் இருக்கும், தேடல் இருக்காது, நீதிமன்றம் இருக்கும், நீதி இருக்காது, காவல்துறை இருக்கும், கண்ணியம் இருக்காது, பத்திரிகை இருக்கும், சத்தியம் இருக்காது, மனிதர்கள் இருப்பார்கள், மனிதநேயம் இருக்காது. சில விளக்குகள் அணைந்ததற்காக விடியலை குறை சொல்ல முடியுமா? ஒரு துளி மை கரைபட்டதற்காக மொத்த எழுத்தையும் குற்றம் சொல்ல முடியுமா? சில குரல்கள் விலை போனதற்காக உண்மையின் குரலை ஒதுக்கிவிட முடியுமா? ஒரு மரம் காய்ந்ததற்காக காடே கருகிவிட்டது என்று சொல்ல முடியுமா? விதி விளக்குகளை விதிகளாக ஏற்க முடியுமா? சுதந்திரத்தாய் கருத்துரிமையை தந்த நாள் இந்த நாள்.
இந்த மண்ணுக்கு மட்டும் விடுதலை கிடைத்த நாள் அல்ல. மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள மனதுக்கு விடுதலை கிடைக்கும்.

0: அளித்தனான். அந்த நாள் நம் கண்களுக்கு பயத்தை அல்ல கனவுகளை தந்த நாள். நம் பாதங்களுக்கு எல்லையை அல்ல உரிமையை தந்த நாள். நம் விரல்களுக்கு சங்கிலியை அல்ல வாக்குரிமையை தந்த நாள். நம் தோள்களுக்கு சுமையை அல்ல பொறுப்பை தந்த நாள். நம் மகள்களுக்கு தயக்கத்தை அல்ல தைரியத்தை தந்த நாள். நம் கனவுகளுக்கு தடையை அல்ல சிறகுகளை தந்த நாள். நம் பேனாவுக்கு மையை அல்ல விடுதலையை தந்த நாள். நம் குரல் வளைக்கு எதிரொலி அல்ல ஒரு தேசத்தின் செவியையே தந்த நாள். நம் உதடுகளுக்கு மௌனத்தை அல்ல வார்த்தைகளை தந்த நாள். மொத்தத்தில் கருத்துரிமையை தந்த நாள். அன்றுதான் அக்னி தாங்கிய 1000 நெஞ்சங்கள் புதிதாய் பிறந்தன. சுதந்திரத்தாய் தந்த சிறப்புரிமையாம் கருத்துரிமை புது எழுச்சி பெற்றது. மாணவன் பாடத்தை மட்டுமல்ல படைத்தவனையும் விவாதிக்கிறான். ஆசிரியர் பதில்களை மட்டுமல்ல பகுத்தறிவையும் விதைக்கிறார். எழுத்தாளர் கதைகளை மட்டுமல்ல காலத்தையும் பதிவு செய்கிறார். கவிஞன் பூக்களை மட்டுமல்ல புண்களையும் எழுதுகிறார். பத்திரிகை செய்திகளை மட்டுமல்ல சத்தியத்தையும் பிரசுரிக்கிறது. வாக்குச்சீட்டு ஆட்சியை மட்டுமல்ல தேசத்தின் ஒட்டுமொத்த காட்சியையும் மாற்றுகிறது. நீதிமன்றம் சட்டத்தை மட்டுமல்ல சாமானியனையும் மதிக்கிறது. சட்டமன்றம் திட்டங்களை மட்டுமல்ல மக்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. காரணம் கருத்துரிமை. கருத்துரிமை எதிர்ப்பதை மட்டுமல்ல ஜனநாயகம் உயிர்ப்பதையும் உறுதி செய்கிறது. கருத்துரிமை கிடைத்தது வெறும் வார்த்தையால் அல்ல, கட்டபொம்மனின் கர்ஜனையிலும் தீரன் சின்னமலையின் தூக்கு கயிற்றிலும். கருத்துரிமை கிடைத்தது காகிதத்தால் அல்ல, பூலித்தேவனின் புரட்சியிலும் மருதுபாண்டியரின் வீரத்திலும். கருத்துரிமை கிடைத்தது வரலாற்றால் அல்ல, வேலுநாச்சியாரின் தீரத்திலும் திருப்பூர் குமரனின் இரத்தத்திலும். கருத்துரிமை கிடைத்தது காலத்தால் அல்ல, பாரதியின் பாட்டிலும் வாவூசி இழுத்த செக்கிலும். கருத்துரிமை கிடைத்தது சட்டத்தால் அல்ல, திலகரின் முழக்கத்திலும் பகத்சிங்கின் துணிச்சலிலும். கருத்துரிமை கிடைத்தது கையொப்பத்தால் அல்ல, நேதாஜியின் நெருப்பிலும் காமராஜரின் பொறுப்பிலும். கருத்துரிமையை வாங்கி தந்தது வாய் மூடி வாழ்வதற்காக அல்ல. கருத்துரிமை வெறும் உரிமை அல்ல, நம் முன்னோர் உயிரால் எழுதிய உயில். கருத்துரிமை வெறும் உரிமை அல்ல, நம் முன்னோர் உயிரால் எழுதிய உயில். கருத்துரிமை இலவசமாக கிடைக்கவில்லை, நம் முன்னோர்கள் சிந்திய இரத்தத்தின் வட்டி. கருத்துரிமை இலவசமாக கிடைக்கவில்லை, நம் முன்னோர் சிந்திய இரத்தத்தின் வட்டி. கருத்துரிமையை காப்பதென்பது உரிமையை காப்பது மட்டுமல்ல, பாரதியை வாவூசியை பகத்சிங்கை நம் வரலாற்றை காப்பது. வாருங்கள் சேர்ந்தே காப்போம் நானும் நீங்களும்.
1: பெண்மை மென்மை அல்ல திண்மை என பெண்மை திறம்பாட வண்ணத்தமிழெடுத்து வருகின்றார் இளங்கவிஞர் கவிமகள் ஜோசி அபர்ணா. இவரது எழுத்தில் வாளின் கூர்மை தெரிகிறது. வருக.
2: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். சுதந்திர தாய் தந்த வரம் பெண் உரிமை. எது சுதந்திரம்? தேசிய கொடியை நெஞ்சம் சுமப்பதா, இல்லை கம்பம் மீதில் நம் தாய் கொடி பறப்பதா? அல்ல, இது யாவும் சுதந்திர நினைவூட்டது நிறைவேற்றல் அல்ல. சுதந்திர தாய் தந்த வரம் பெண் உரிமை. தலைப்பு சிறப்பு. கவி வாசிக்க துடிக்கும் கவிஞனே கொஞ்சம் நிமிர்ந்து நில். சமூகத்தின் நெஞ்சை கிழித்து சில கேள்விகளை கேள். சுதந்திர தாய் வரம் தந்தாள், கேள்வி கணைகளை வீச எனக்கு வீரம் தந்தாள். அதை அறியா சமூகம் அறியாமையில் உழல்கிறார்கள், கோழைத்தனத்தால் வீழ்கிறார்கள். உரிமை பேச துவங்கினேன், வினாக்கள் தான் வந்து விழுந்தது. இதோ என் வரிகளின் ஊர்வலம். அன்று அரைக்கீரை சட்டியும் அம்மி கல்லும் அவள் ஆயுள் தண்டனையின் அடையாளங்கள். அடுக்களை புகையே அவளது ஆகாயம், அழுகை குரலே அவளது அகிம்சை ஆயுதம். பெண் என்றால் அடங்கி போகும் ஒரு மென்மை, உண்மை சாசனத்தின் ஒரு உண்மை. ஏட்டை கொடுத்தால் தீட்டென்று சொன்னார்கள், நாட்டை பார்க்க திரை ஓட்டு மறைத்தார்கள். ஆணின் காலனிக்கு நிகராய் அவள் கற்பை அளந்து பார்த்தார்கள். தாய் வழி சமூகமே பூமிக்கு அடியில் இருக்கும் எரிமலையை ஒரு பனித்துளியால் எத்தனை காலம் மூடி வைக்க முடியும்? சுதந்திர தாய் விழித்துக் கொண்டாள். பெண்ணுரிமை பிள்ளையை அவள் பெற்றெடுத்த பிரசவ வலி சாதாரணமானதல்ல. பாராட்டி சீராட்டிய கணவனின் கைகளை பிரிந்து பிள்ளைகளின் பிஞ்சு விரல்களை உதறிவிட்டு வீரமங்கையர் வீதிக்கு வந்தார்கள். வேலுநாச்சியாரின் சிலம்பொலியும் ஜான்சிராணியின் வாழ்வீச்சும் பாரதியின் முண்டாசு வரிகளும் பெண்

அடிமை சுவரை பிளந்து எரிந்தனர். ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏறியது வெறும் மூவர்ண கொடி மட்டுமல்ல, இந்திய பெண்களின் கண்ணீரை துடைக்க வந்த ஒற்றை கைக்குட்டையது. சுதந்திர தாய் தந்த வரத்தால் என்னதான் நிகழ்ந்தது? வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதில் அவள் ஒரு நிர்வாக அதிகாரி, வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் அவள் ஒரு நிதியமைச்சர், அக்கம் பக்கம் உற்றார் உறவினரோடு நட்பை பேணி வளர்ப்பதில் அவள் ஒரு மனிதவள மேம்பாட்டு அதிகாரி. குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் வேண்டியதை அவர்கள் கேட்காமலேயே பணிவிடை செய்யும் உள்துறை அமைச்சர், இதுதான் அவளின் வீட்டுரிமையின் வித்து. குண்டடிபட்டும் புன்னகையாலேயே நின்று நிமிர்ந்த நோபல் பரிசு மலாலா, ஆண்கள் விளையாட்டு என்ற வரையறை உடைத்த பெண்கள் மட்டை பந்தாட்ட தலைவி மித்திலிராஜ், தூய தமிழில் மட்டுமே திரை இசை பாடல் எழுதுவேன் என்ற லட்சிய உணர்வோடு மின்னி மிளறும் தாமரை, சேவையே எனது தேவை என தூய நெஞ்சால் இவ்வுலகை ஏந்திய அன்னை தெரசா, நடனத்தால் பத்மஸ்ரீ விருது பெற்ற நர்த்தகி நடராஜ், காவல் அதிகாரியாய் சவால்களை சாதனையாக்கிய பிரித்திகா யாசினி, இதுவே அவளின் நாட்டுரிமை விருட்சம். இப்படி பெண்ணுரிமையை பெண்ணே பேணி காத்த சான்றுகள் ஏராளம். அதற்கு இந்த சாதனை பெண்களே ஈடுகட்ட முடியாத ஆதார். ஆனாலும் இதயம் கணக்கத்தான் செய்கிறது, என் நுனி நா சற்றே நடுங்குகிறது. நடு இரவில் இளம் பெண்ணின் சிங்க நடை காண அச்சப்படும் சமூகம் இது. பாலியல் கேடுக்கு பசி தீர்த்து வரும் சஞ்சலம் பெற்ற சமூகம் இது. சுதந்திர தாய் வரம் தந்தாள், அந்த வரம் வாழ்வானதா? பெண்மையை போற்ற வேண்டாம், மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பெண்மை வெல்க என்று கூத்திட வேண்டாம், பெண்மை உடல் பொருளாக்காது உள்ளார்ந்து நேசிப்போம். இத்தகு சுதந்திரம் எப்போது கிட்டும்? நமக்கெல்லாம் சுதந்திரம் கொண்டாட மட்டும். சுதந்திர தாய் சுதந்திரம் தந்தாள், பெண்ணுரிமையை எதற்காக வரமாய் தந்தாள்? சுதந்திர தீபம் எரியும் முன்னர் பெண்ணின் நிலைதான் என்ன? இது நம் சுதந்திர தாயின் அழுகுரல். உயர்ந்த பெண்மை உதித்த நாள் தொட்டு கடக்கும் தடைகள் ஏறாள். திண்ணிய மனம் தினமும் அவளை துவண்டு போக விடுவதில்லை. உணர்வுகள் நிறைந்த இந்த உயிர்களின் உரிமையை பறிக்க நீங்கள் யார்? அடிமை என்று அவளை அடக்கி வைக்க அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது யார்? வேண்டி பெற உரிமை என்பது விலை பொருள் இல்லை. இதை அறிந்தும் அமைதி காக்க எனக்கு இதயம் இல்லை. மாதவம் செய்திடத்தான் வேண்டும் பெண்ணாய் பிறக்க. காரணம், கருணையற்றவர்கள் கருவிலேயே கலைக்கிறார்கள் அவள் கண்ணி என்பதால். ஒருவேளை அவள் பிறந்து விட்டால் இலவசம்தானே என்று கணக்கின்றி கொடுக்கிறார்கள் கள்ளிப்பாலை. தாய்ப்பால் என்று குடித்தாள் நம்பியே, உயிர் தியாகப்பால் என்று அறியுமோ அந்த பிஞ்சு இதழ். இங்கும் மறுக்கப்பட்டது ஏனோ பெண்ணுரிமை. தப்பித்தவறி அவள் பிறந்து விட்டாள், தடைகளின்றி அவள் வாழ முடியுமோ? அறுதியிட்டு கூறுகிறார்கள் அவள் எப்படி வாழ வேண்டும் என்று. விடியும் வரை தூங்காதே, வீடு விளங்காது, நித்தம் தலைவாரி பூச்சூடி திலகமிடு. விடியும் வரை தூங்காதே, வீடு விளங்காது, நித்தம் தலைவாரி பூச்சூடி திலகமிடு. எட்டு முழத்தில் சேலையை உடலில் சுற்றிக்கொள், தலைகுனி தரையை பார், நாணம் கொள், படிதாண்டாதே. பெண்மை பட்டம் பறிபோய்விடும், அடுப்பங்கரையே உனக்கான களம். ஊதுகுழல் உன் தலையெழுத்தை எழுதும் எழுதுகோள். பொம்பளை பிள்ளைக்கு படிப்பதற்கு 20 வயதில் திருமணம், இதயத்திற்கு பிடித்தவனா? இல்லை, இவர்களுக்கு பிடித்தவன். இப்படி ஆயுள் முழுதும் உரிமையை மறுத்து அவள் மனமும் மறத்து வாழ்கிறாள், மன்னிக்கவும் வசிக்கிறாள். சுதந்திர தாயாம் நான் தந்த வரத்தை தட்டி பறிக்க நீங்கள் யார்? போதும், குரல் வளை திறந்து அவள் உரிமைகளை மீட்க துணிகிறாள். பூட்டி வைத்து அழகு பார்க்க அவள் என்ன கூண்டு கிளியா? அகிலம் ஆள புறப்பட்ட பாயும் புலி அவள். உடைத்து விடலாம் என்று எண்ணி கல் வீசாதே, அவள் கல்லையும் கரைப்பாள், கடலையும் கடப்பாள். மலர் போன்ற மென்மையவள், நான் மறுக்கவில்லை. ஆனால் உரிமை என்று வந்துவிட்டால் மலர் கூட மடியும், அவள் காளியின் உருவெடுப்பாள். தவறை தட்டி கேட்க தங்க வாழெடுப்பாள். மென்மையும் அவளே, மின்னலும் அவளே, உரிமைக்காக போராடும் உன்னத பெண்மையும் அவளே. கடவுள் என கைகூப்பி அவளை வணங்க வேண்டாம். பெண்ணுக்கு பிரியம் போல் வாழ உரிமை உண்டு என வாழவிட்டால் போதும். இவை யாவையும் மனம் புதைத்தே சுதந்திர தாய் எழுந்தாள், பெண்ணுரிமை ஈந்தாள். மங்கை கால்வதிக்கா துறை என ஏதுமில்லை, கட்டுக்குள் இனியும் அடங்க

போவதில்லை. சூறை காற்றாய் சுதந்திர தீயாய் சாதிக்க போகிறோம். காலம் அவளை கடிந்தாலும் காயம் அவளுக்கு பழகியது. நோயை நீக்கிட மருத்துவரானாள், சட்டத்தை நிலைநாட்ட வழக்கறிஞரானாள், வருங்காலத்தை வழிநடத்தும் ஆசிரியரானாள், அவளே நேர்மையான காவலரும் ஆனாள். அவளால் முடியாதது ஏதுமில்லை. அகிலமே போற்றும் அவளை போல யாரும் இல்லை. இருளிலும் மிளிரும் விடிவெள்ளியாய் விண்வெளியிலேயே வளம் வருகிறாள். இமயம் தொட்ட அவளேதான் நம் இதயத்தை தொடுகிறாள்,

0: வெடிக்கும். பெண் என்பவள் வெறும் அம்மா மட்டுமல்ல, இந்த உலகினுடைய இன்னொரு பிரம்மா. கவிதை அரங்கே, இன்னும் ஒரு கசப்பான பக்கத்தை புரட்டுவோமா? பெண்ணுரிமை பேசும் நாம் பெண்மையின் இன்னொரு வடிவத்தை மறந்து விட்டோமே. கவிதை அரங்கே, இன்னும் ஒரு கசப்பான பக்கத்தை புரட்டுவோமா? பெண்ணுரிமை பேசும் நாம் பெண்மையின் இன்னொரு வடிவத்தை மறந்து விட்டோமே. யார் அவள்? பிறப்பின் பெருநாளை பிரபஞ்சமே கொண்டாடும் ஆண் சிசு வரம் என்று அனைவருமே ஆர்ப்பரிப்பு. காலங்கள் கடந்தன, உணர்வுகள் திசை திரும்பின. புருவவில் தீட்டப்பட்டு சேலை உடுத்த நூலை தேடியது. பெண்ணாய் உருவெடுக்க இதயம் பித்து பிடித்தது. ஏராள நாமங்கள் ஏற்றுக்கொண்டு இயற்பெயர் நினைவிழந்து கனவுகள் சுமந்து காரிகையாக மாற துடித்தது. திருநங்கையாய் மருமங்கை மாற்றம் கண்ட அவள் ஓர் ஆச்சரியக்குறிதான். எல்லா துறைகளிலும் பெண் உரிமை பதித்து நிலைத்து நிற்கும் அவள் ஓர் பேராச்சரியக்குறிதான். பேருந்துகளில் கைதட்டி காசு வாங்கியவர்களை இந்த உலகமே கைதட்டி கொண்டாடுகிற அளவிற்கு உயர்த்தியது சுதந்திர தாய் தந்த பெண்ணுரிமைதான். எது பெண்ணுரிமை? தாயாய், மகளாய், மனைவியாய், உடன்பிறப்பாய், உறவினராய், தோழியாய், இப்படி அனைத்து வித அவதாரங்களிலும் பெண். தன்னலன் கருதாத தியாகசீலர். இதைத்தான் அவள் இத்துணை காலம் உரிமை என போற்றினாள். தற்காத்து தற்கொண்டான் என்று சொன்ன வள்ளுவனே வியந்து பார்க்கிறான். தன் வார்த்தைகளை வாழ்க்கையாக்கிய பெண்மையை பார்த்து, கணவனை கரம் பிடித்து, கனவுகளை உளம் புதைத்து, குழந்தையை கருத்தரித்து, கோடி குறைகளை காதில் கேட்டு, கொடிகட்டி பறக்கும் காரிகைக்கு கவி எழுத கண்ணீர்தான் கசிந்தது என் பேனாவின் முன்னுனியில். தாய் எனும் பதவியை தட்டி பறித்து, தங்கை எனும் தன்மையில் மங்கை மலிந்து, தாரம் எனும் பார்வையில் தாரகை தாழ்ந்து, தோழே எனும் துணையில் ஆழிபோல் அரவணைத்து, அத்தனை உறவிலும் நித்தமும் உயர்ந்தவள். அந்த பெருங்கடல் பெண்ணை பற்றி இந்த பேரிகையின் சிறு துளியால் கவியை எப்படி நிறைப்பது? சுதந்திர தாய் வெறும் கொடியை மட்டும் தரவில்லை, பெண் இனம் நிமிர்ந்து நிற்க சட்டங்களையும் திட்டங்களையும் கேடயமாய் வழங்கினாள். அதை சரித்திரம் சொல்லும், இந்த கவி மேடையும் சொல்லும். வரதட்சணை தடுப்பு சட்டம், பெண்ணை விளைபொருளாக்கினால் கைகளில் விலங்கு பூட்டும் சட்டம், பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அவள் உழைக்கும் களத்திலும் வாழும் தளத்திலும் அவளுக்கு பாதுகாப்பு சட்டம், பெற்றோர் சொத்தில் சம உரிமை சட்டம், ஆணுக்கு நிகராய் அவளுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்று பொருளாதார பலம் தந்த சட்டம், அது மட்டுமா? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி அறிவு ஆளும் பெண்களுக்கு வெறும் அடுப்பதற்கு எனும் இந்நிலை பூக்க பிறந்தது புதுமை பெண் திட்டம். சுதந்திர தாயின் வரத்தால் இன்று சட்டங்கள் வந்தன, திட்டங்களும் வந்தன. ஆனால் சமூகமே, உன் புத்தி எப்போது மாறும்? பெண் விடுதலை இல்லாத மண் விடுதலை உரிமை இருந்தும் வெறுமைக்கு சமம். இன்று சுதந்திர தாய் தந்த வரத்தினால் அவள் சட்டங்கள் இயற்றுகிறாள், நீதிமன்றத்தில் வாதாடுகிறாள், விண்ணில் ராக்கெட் ஏவுகிறாள். ஆம் தோழர்களே, பெண் உரிமை என்பது ஆண்களை எதிர்ப்பதல்ல, ஆண்களுக்கு நிகராக நிமிர்ந்து நிற்பது. அவள் கேட்பது சலுகை அல்ல, சம உரிமை. அவள் கேட்பது பச்சாதாபம் அல்ல, பகுத்தறிவு. சுதந்திர தாயே, நீ தந்த பெண் உரிமை எனும் வரத்தை நாங்கள் வெறும் காகித சட்டமாய் வைக்க மாட்டோம், எங்கள் சமூகத்தின் ஒழுக்கமாய் மாற்றுவோம். இனி எந்த ஒரு பெண்ணும் அழமாட்டாள், அவள் அழுது கொண்டே வாழமாட்டாள். அவள் கல்வியால் கற்பாவாள், அறிவால் அவளுக்கு அவளே அரணாவாள், தன் உரிமையால் இந்த உலகையே ஆழ்வாள். திருநங்கையும் பெண்களும் இணைந்து இந்த தேசத்தின் புதிய சரித்திரத்தை எழுதுவார்கள். வானம் அவர்களுக்கு எல்லை இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களின் சிறகுகள் சுதந்திர தாயால் பெண் உரிமை தாய்ப்பால் ஊட்டி வளர்க்கப்பட்டதல்லவா? வாழ்க பெண் உரிமை, வளர்க பாரதம்.
1: பெண்களின் சிக்கலோ பேசவும் பெரிதே, இங்கிது தீர்த்திடல் அறிவினும் அரிதே. கற்பு என்பதோர் கருத்தியல் சங்கிலி, எப்படி எப்படி இவர்களை பிணித்தது. கற்பனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமை, கற்பனப்படுவது சொல் திறம்பாமை, கற்பனப்படுவது கணவனை தொழுதல், கற்பனப்படுவது உயிரினும் பெரிது, கற்பனும் திண்மையை காப்பதே பெண்மை. எத்தனை இலக்கணம் எழுதி வைத்தார்கள்.

எல்லாம் சிக்கல். பெண்களின் சிக்கல் பேசவும் பெரிதே. கற்புடை பெண்டிரை கடவுளும் தொழுவர், கட்டிய கணவன் கண்கண்ட தெய்வம். கற்பனைப்படுவது ஆண்களுக்கு இல்லை. பொன்பொருள் பறித்தால் எடுத்தவன் திருடன், கற்பனை பறித்தால் இழந்தவள் திருடி. என்ன நியாயம், என்ன நியாயம்! பெண்களை சிறைக்குள் அடைத்தவர் படித்தோர். நன்றாய் நீங்கள் நம்புதல் வேண்டும். பெண்களை சிறைக்குள் அடைத்தவர் படித்தோர். அச்சமும் நாணமும் மடமையும் பயிர்ப்பும். நிச்சயம் பெண்களை நெருக்கிடும் விலங்கே. நான்கு பக்கச்சுவர்களாய் கற்பையே கூரையாய் கல்லால் ஆன கூரையாய் சமாதியில் வைத்தனர். சத்தியம் செய்கிறேன், வேலிகள் என்ற பல் விஷச்செடி வளர்த்தனர். பெண்களுக்கு வேலிகள் என்று பல விஷச்செடி வளர்த்தனர். தாலியும் மிஞ்சியும் தடைகளாய் மாறின. பெண்கள் வாழ்க்கையோர் பெரும் புதிர் விளங்காது. இணக்கம் இருந்தால் இன்பச் சுரங்கம், பிணக்கம் தொடர்ந்தால் பெருந்துயர் கலக்கம். காதல் மிகுந்தால் ஆரண்ய காண்டம், மோதல் புகுந்தால் உத்தர காண்டம். மெய்யுறு புணர்ச்சியின் வேட்கை முடிந்தால் ஐயமும் பிரிவும் கோபமும் தோன்றும். குடும்ப சக்கரம் இடும்பையில் சுழலும். ஆண்களுக்கில்லை கருவும் களங்கமும். வீண்பழி ஏளனும் பெண்களை துரத்தும். சில நாள் சுகத்தில் பல நாள் துயரம். பெண்ணாய் பிறப்பதே பெரும்பிழையாகுமா? மண்ணாய் மலராய் மரமாய் கொடியாய் உண்ணத் தருவன அனைத்தும் பெண்ணியல். பெண்ணின் பிறப்பை பேதமை என்பதா? பெண்ணெனப்படுவது பெரும்பேதமைத்தே எழுதியிருக்கிறான் இந்நாட்டு தமிழனும். பெண்ணுக்கு எதிராய் பெண்ணே பேசுதல் எண்ணி பார்த்தால் எத்தனை கொடுமை! பெண்ணுக்கு அழகு எதிர்பேசாதிருத்தல், தையல் சொல் கேளேல் கைதவம் பெண்மை, பெண்ணுக்கு எதிராய் பெரும்படை திரண்டது. கண்ணை திறந்திட கவிஞர்கள் தோன்றினர். வேதநாயகர் விடியலை காட்டினார். மகாகவி பாரதி வாதிட துணிந்தான். பாரதிதாசனார் வீறு கொண்டெழுந்தார். விடுதலை பெண்களின் விடியலாய் அமைந்தது. பெண்களின் சிக்கல் பேசவும் பெரிதே. நிறைவாக சில சொற்கள். சுதந்திரத்தாயை பார்க்காமலே தூங்கிவிட்ட பாட்டுக்கு ஒரு புலவன் அல்லவா அந்த மகாகவி. மறுபடி பிறந்தால், பாரத வீதியில் வளம் வர நேர்ந்தால் எப்படி இருக்கும்? என்னென்ன நினைப்பார்? சுதந்திர கனவுடன் சொர்க்கம் போனவர் மறுபடி பிறந்து மண்ணிடை நடந்தால் சொப்பனம் பலித்ததா, சொற்படி நடந்ததா எண்ணி பார்ப்பார். இரும்பூது கொள்வார். வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம். மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம். பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பார்ப்பார், சிரிப்பார், பரவசம் அடைவார். பலே பலே என்பார், துள்ளி குதிப்பார். ஆயுதம் செய்கிற ஆற்றலை வியப்பார். காகிதம் செய்கிற கருவியை தொழுவார். வானியல் ஆய்வினை வானுறப் புகழ்வார். மருத்துவம் பொறியியல் வளர்ச்சியை போற்றுவார். வெள்ளையன் இல்லா வியப்பினை உணர்வார். பள்ளி கல்லூரிகள் பார்த்துளம் கழிப்பார். பெண்ணின் பெருமையை எண்ணி சிலிர்ப்பார். பட்டமும் பதவியும் ஆட்சியும் மாட்சியும் கண்ணெதிர் கண்டதும் வாழ்கன வாழ்த்துவார். படையிலும் காவல் துறையிலும் பெண்கள் நீதியின் அரசராய் வழக்குறையாளராய் ஆட்சி தலைவராய் அமைச்சராய் வளம் வரும். பெண்களை கண்டுதன் கண்களை விரிப்பார். பலே பலே என்பார். புலவர்தம் சிலைகளில் பூரித்து போவார். வானுயர் வள்ளுவன் கடற்கரை கம்பன் புலவர்தம் சிலைகளில் பூரித்து நிற்பார். வள்ளுவன் இளங்கோ கம்பரை போற்றும் உள்ளங்கள் எண்ணி உவகையில் திளைப்பார். பள்ளு பாடலை உள்ளுற பாடுவார். பாடிய வார்த்தைகள் பலித்ததை நினைப்பார். நாடிய விடுதலை கூடியது என்பார். சூடிய வாகைகள் தேடிய வெற்றிகள். சுதந்திர தேவி வந்தே மாதரம். பலே பலே பாண்டியா, பலே பலே இந்தியா. வாழிய வாழிய வாழிய என்பார். சாதியவாதிகள் சதிகளை தகர்த்திடும் நீதியின் போக்கில் நெஞ்சம் நிமிர்த்துவார். வேதியர் ஆயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே. ஆதியில் மானிடம் வாழ்ந்தது போலே அன்புடன் வாழ்வதில் இன்பம் அடைவார். காசியில் தலைவர்கள் பேசிடும் உரைகளை காஞ்சியில் கேட்டிட கண்டுளம் குளிர்வார். பொழுது புலர்ந்தது யாம் செய் தவத்தால் கனவுகள் மெய்ப்பட கண்டுளம் மகிழ்வார். சுதந்திர தேவியின் திருவடி தொழுவார். இன்னும் பலவரம் வேண்டும் என்று அழுவார். வந்தே மாதரம், வாழிய பாரதம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சுதந்திர தாய் தந்த வரம், தன்னுரிமை, மண்ணுரிமை, பெண்ணுரிமை, கருத்துரிமை, சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைமையேற்றவர் கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள். கவிதை வழங்கியவர்கள் மண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் என் விஜய நம்பி, தன்னுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எஸ் அருந்ததி, கருத்துரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எம் ராகவேந்திரன், பெண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் பி ஜோஷி அபர்ணா. அமைப்பில் உதவி ஏ விக்னேஷ். அமைப்பு என் வி சதீஷ்குமார். படைப்பு மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். இனி தொடர்ந்து ஒரு தேசபக்தி பாடல் கேட்கலாம்.

தேசபக்தி பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 12 மணி. இன்று நமது மதுரை வானொலியில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் மணி 12:10 சங்கீத சாரல், தேசம் போற்றுவோம் சுதந்திர தின சிறப்பு இசை நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் டாக்டர் சோபனா விக்னேஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மீரா சிவராமகிருஷ்ணா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீஹரி அவர்கள் தபேலா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பகல் மணி 12:50 மெல்லிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 1:10 பெருமை மிகு பாரதம், பாரத பிரதமரின் சூரிய மின் அமைப்பு மற்றும் இலவச மின்சார திட்டம் குறித்த ஒரு சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் டி சசிகலா அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 1:55 மெல்லிசை. பிற்பகல் மணி 2:15 ஸ்ரீ அரவிந்தோ அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர். வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வே தி சந்திரசேகரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். பிற்பகல் மணி 2:30 நமது மதுரை வானொலியில் தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். மாலை 4 மணிக்கு நாட்டுப்புற சிறப்பு பட்டிமன்றம். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களை என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர். இளைஞர்களை என்ற அணியில் முனைவர் அரங்க முருகையன், இரா விசாலாட்சி ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாலை 5 மணிக்கு நியோகி ஜெகநாத ஐயர் விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் கேட்கலாம். இதில் நடித்துள்ளவர்கள் ராமசாமி சுதர்சன், டி தாசரதி, புயல் கணேஷ், இஎம்எஸ் முரளி, கே பி குமார், டி வேலுசாமி, நேதாஜி ஆகியோர். அமைப்பில் உதவி கே நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 ஒருபட பாடல்கள் கேட்கலாம். இன்று மாலை மணி 6:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல் திரைசை கேட்கலாம். 7:10 தேனி மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும்

கிசான் வாணி. மீன் கழிவுகளை செல்வமாக மாற்றுதல் குறித்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் ஓ வி வினோத்குமார் அவர்களின் உரை, விதைப்பு காலமும் விதை தேர்வும் குறித்து நீலகிரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு மற்றும் விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். 8:00 80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:45 ஆங்கில உரை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 நாடாளுமன்றத்தில் இன்ற வாரம் ஒலிப்பதிவு. 9:30 புதுடெல்லி செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய சுதந்திர தின உரையின் பிராந்திய மொழி வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: With patriotic fervour and enthusiasm, the main function was held at the iconic Bakshi Stadium, where Chief Minister Umar Abdullah unfurled the national flag and took the salute at the ceremonial parade. Addressing the gathering, the Chief Minister said the situation in Pakistan-occupied Jammu and Kashmir has made it clear that the decision taken by the ancestors of this part of Jammu and Kashmir to be with India was the correct one. In Punjab, the state-level ceremony was held at the border district of Firozpur, where Chief Minister Bhagwant Singh Mann unfurled the national flag. The national song, Vande Mataram, was played before the national anthem. President Draupadi Murmu today paid homage to the bravehearts at the National War Memorial on the occasion of 80th Independence Day. The president laid a wreath at the memorial and paid tributes to the martyrs. In men's cricket, India were 101 for 1 at lunch against hosts Sri Lanka in the first test of the two-match series at Goa International Cricket Stadium. Earlier, India won the toss and elected to bat. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி
2: தேசம் போற்றுவோம் சுதந்திர தின சிறப்பு இசை நிகழ்ச்சியில் டாக்டர் சோபனா விக்னேஷ் அவர்கள் பாட்டு கேட்கலாம்.
3: மீரா சிவராம கிருஷ்ணன் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் மிருதங்கம், பண்டிட் ஸ்ரீஹரி தப்லா, ஜி ரவிசங்கர் கீபோர்ட், கே நாகரத்னம் எஃபெக்ட்ஸ்.
4: ஏகாதிபத்திய கொடியை அகற்றி நமது தாயின் மணிக்கொடியை பறக்கச் செய்ய தம் இன்னுயிர் நீத்தவர்கள் பலர். திருப்பூர் குமரன் போல் புகழுடம்பு எய்திய உத்தம தியாகிகளின் தீரத்தை நினைவு கூறும் எழுச்சிப் பாடல் இது.

தாயுள்ளத்தின் பரிவும் சத்தியத்தின் ஒளியும் பலன் கருதாது துயர்த்துடைக்கும் உன்னத பணிவும் மகளிர் அனைவரையும் தாயெனக் கருதும் உயர்த்தனி பண்பும் என பல பல நற்குணங்கள் வாய்க்கப்பட்டவனே வைணவன் என குஜராத்திய அருட்கவி நர்சிம் மேத்தா அவர்கள் பாடுகிறார். இப்பாடலில் நம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்பதை விட நம் மகாத்மாவுக்கு பிடித்த பாடல் இது. கேட்டு மகிழ்வோம்.

உலகத்தரம் வாய்ந்த அமர இலக்கியத்திற்கு ஆசியாவில் நோபல் பரிசை வென்ற முதல் இந்தியர். பன்முகம் கொண்ட குருதேவ் இலக்கியம், ஆன்மீகம், சமூகம், அரசியல், விழிப்புணர்ச்சி, ஓவியம் என எத்துறையிலும் வித்தகர். கீதாஞ்சலி எழுதிய அவன் பார்வையில் சுதந்திரம் என்பது அச்சம், மடமை, அறியாமை, விதி கோட்பாடு போன்றவற்றிலிருந்து விடுதலை வேண்டும் என விடுதலைக்கு புதுப்பொருள் தந்தவர். நம் தேசிய கீதம் தந்த ரவீந்திரநாத் தாகூர் தேசம் போற்றுவோம் என்ற இந்நிகழ்ச்சியில் அவர் பாடல் மிகவும் பொருத்தம்தானே. உலகில் நான்கு விஷயங்களுக்கு மொழி இல்லை: இசை, தேசபக்தி, காதல், கலை. கேட்போம் வாருங்கள்.

தமிழ்நாட்டின் மகோன்னத சிறப்பை உணர்ந்து வணக்கம் செலுத்தும் வகையில் ஏற்றப்பட்ட இப்பாடலை அர்ச்சனை பாமாலை என்றே சொல்லலாம். நேயர்களே, உங்களுக்கே தெரிந்திருக்கும், அகில இந்திய வானொலியின் அடையாள இசையை தொடர்ந்து தினந்தோறும் காலை நம் செவிகளில் ரீங்காரமிடும் இப்பாடல் தாய் மண்ணுக்கு வணக்கம் சொல்லும். இப்பாட்டு இத்தாய் திருநாட்டின் மேல் கொண்ட காதல் பாட்டு. நம் இதயம் துடிக்கும், மனம் பித்தாய் அலையும். இப்போது அதையே உணரப்போகின்றோம். வங்க மொழியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் இயற்றிய சுஜலாம் சுபலாம் மலையஜ சீத்தளாம் வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை தமிழில் நளிர்மணி நீரும் நயம்படு கனிகளும் வந்தே மாதரம் தாயே உன்னை வணங்குகிறேன் என்று அற்புதமாக மொழிபெயர்த்தான் நம் மீசை கவிஞன் பாரதி.

தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் அடிப்படையாக கொண்டவை கவியோகி சுத்தானந்த பாரதியின் பாடல்கள். வேதம், உபனிஷதம், பிரம்மசூத்திரம் போன்றவற்றை தமிழில் மொழிபெயர்த்தவர். திருக்குறளை சீரடி மாறாமல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சீர்திருத்த பணிகளில் சிறந்து விளங்கியவர். இவரது கருத்துச் செறிவும் பொருட்சிறப்பும் பொருந்திய பாடல்களில் ஒன்றுதான் இப்போது பாடும் இந்த பாடல்.

0: தேசம் போற்றுவோம் சுதந்திர தின சிறப்பு இசை நிகழ்ச்சியில் டாக்டர் சோபனா விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், பண்டிட் ஸ்ரீஹரி தப்லா, ஜி ரவிசங்கர் கீபோர்ட், கே நாகரத்னம் இஃபெக்ட்ஸ். தேசம் போற்றுவோம் சுதந்திர தின சிறப்பு இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இணைப்புரை ஜானகி வெங்கட். அமைப்பில் உதவி அல்லம் துர்கா பிரசாத். அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மக்களின் பங்களிப்போடு கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் படைத்த சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இணையதளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின்போது உண்மையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதுக்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் ஏற்றுமதியாளர்களுக்கும் தொழில் துறையினருக்கும் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இடம்பெற்றது. பிரதமர் தேசிய கொடியை ஏற்றிய போது விமானப்படைக்கு சொந்தமான 2 MiG-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதம் கொண்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் உரையில் இளையோர் நலனுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலங்களில் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை

0: பங்கேற்றுக் கொண்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திரு விஜய் அறிவித்தார்.
1: தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது இரண்டு மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு

0: போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
1: கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் திருவனந்தபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் லக்னோவில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். வெளிநாடுகளில் இந்திய தூதரகங்களிலும் சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர தினத்தையொட்டி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதி மீதான கூடுதல் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இது இன்று தொடங்கி 15 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் ஊரக பகுதியில் உள்ள சாலைகள் 16,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2,145 சாலைகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கிராமங்கள், நகர்ப்புறங்கள் இடையேயான சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். மகளிர் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே மகளிர் கல்விக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பைத்ராணி, புதபலங்கா மற்றும் ஜலகா ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாலாசோர், பத்ரக், மயூர்பஞ்ச், கியோஞ்சார் ஆகிய மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே சுந்தர்கர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். திபாங் பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதில் சிக்கிய ராணுவத்தைச் சேர்ந்த 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நியூயார்க் அருகே நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக ஈரான் ராணுவம் முற்றிலுமாக வலுவிழந்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்த நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் ஈரான் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பங்கேற்றுள்ள 600வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவாகும். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் நதானியல்

0: ஏஞ்சல் லாமன்ஸ் ஜாக்சன் வித்ரோ இணையை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் ஐந்தாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:50. ஆகாஷ்வாணி தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக பகுதிகள், குமரிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டோம். இனி மெல்லிசை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய பாடல் வரிகளை தாயன்பன் இசையில் உஷாராஜ், டி எல் தியாகராஜன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்

0: மெல்லிசையை ரசித்தோம். இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு சுதந்திர தினம். நமது பாரத திருநாடு பன்முகம் கொண்ட நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பு கொண்ட நாடு. பல மாநிலங்கள், சில யூனியன் பிரதேசங்கள், பல மொழிகள், பல இன மக்கள், பல்வேறு தட்பவெப்ப சூழ்நிலைகள் கொண்ட நமது பரந்து விரிந்த இந்திய திருநாடு ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அருமையான ஓர் உதாரணம். இப்படி பல பிரிவுகள் இருந்தாலும் நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம். அதுதான் நமக்கு பெருமையும் கூட. பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது நமது கடமை பொறுப்பு. கடந்த பல்லாண்டுகளா இந்த நாடு நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கு, இன்னும் செய்துகிட்டு இருக்கு. இனிமே இந்த நாட்டுக்கு நாம பொதுமக்களாகிய நாம தான் நிறைய செய்யணும். சிதம்பரம் ஐயா, நாடென்ன செய்தது நமக்குன்னு பாட்டு பாடக்கூடாது. நமது எல்லை புறங்களை பாதுகாக்கும் இராணுவத்தினரின் அர்ப்பணிப்பை போற்றனும் பாராட்டனும். நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறணும். அந்நிய தேசங்களின் ஆக்கிரமிப்பு, தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல், இவை எல்லாவற்றிலும் இருந்து நமது நாட்டை நமது சொத்து போல பாதுகாப்பது நமது கடமை. இதோட நாம் வாழும் சூழலையும் பாதுகாக்கணும். நாம் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள்தான். ஒரே நீரைத்தான் குடிக்கிறோம், ஒரே காற்றைத்தான் சுவாசிக்கிறோம். ஆனால் வழியில எதை சேகரித்து நம்மில் உள்ளடக்கமாக அமைத்து கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய தன்மை வெளிப்படும். மண்ணில் போடப்பட்ட எல்லா விதைகளும் ஒரே மண்ணை தின்று ஒரே தண்ணீரை குடித்து வளர்கின்றன. ஆனால் மாமரம் கொடுக்கும் பழத்துக்கும் வேப்பமரம் கொடுக்கும் பழத்துக்கும் ருசியில நிறைய வேறுபாடு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். நாம சேர்க்க வேண்டியது அற்புதம், அற்பத்தை அல்ல. அற்பம் என்னும் ஆறு குணங்கள், பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகியவை. அற்புதம் எனும் ஆறு குணங்கள் நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்புநெறி, சமநோக்கு, மன்னிப்பு ஆகியவை. இவை அனைத்துக்கும் அடித்தளமாக உள்ள அன்பை புரிந்து கொண்டால் அற்பம் நம்முள் எட்டி பார்க்காது, அற்புதம் நம்மை விட்டு விலகி போகாது. சிதம்பரம் ஐயா, தெளிவு பெறுவோம். நமது வீடு, நமது தெரு, நமது கிராமம், நமது பஞ்சாயத்து, நமது வட்டாரம், நமது மாவட்டம், நமது மாநிலம், நமது நாடுன்னு நமது பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம். இன்று நடைபெறும் கிராம சபா கூட்டங்களில் கலந்துக்குவோம். மனிதனாக வாழ்வோம், மனித குணத்தோடு இருப்போம். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன், ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை

0: அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தெரிவிப்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 1 மணி.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV, மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: டேய், எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க?
7: ஏலே, உங்களுக்கு மேட்டர் தெரியாதா?
6: என்னாச்சுடா?
7: நம்ம ஊருக்குள்ள காலகையம் பூந்துறானே, அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
6: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
8: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
9: நினைக்கிறேன்டா.
6: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
9: ஆமாங்கக்கா.

0: said that the Parsi community's remarkable contribution across sectors has enriched the nation in countless ways. Prime Minister Narendra Modi has remembered Sri Aurobindo on his birth anniversary today. In a social media post, Mr. Modi called Sri Aurobindo a towering philosopher, nationalist, poet and thinker. In men's cricket, India were 101 for 1 against hosts Sri Lanka in the first test of the two-match series at Galle International Cricket Stadium. Earlier, India won the toss and elected to bat. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10
2: ஆகாஷவாணி.
3: பெருமைமிகு பாரதம். பிரதமர் சூரிய மின் அமைப்பு இலவச மின்சார திட்டம் உரை சித்திரம். எழுதியவர் டி சசிகலா.
4: பாரத நாட்டின் எரிசக்தி துறையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்பு முனையாகவும் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் உன்னத திட்டமாகவும் பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டம் திகழ்கிறது.
5: இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் 2024 பிப்ரவரி மாதத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டம் வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை அவர்களின் சொந்த வீட்டின் கூரைகளில் இருந்தே உற்பத்தி செய்யும் புரட்சிகரமான தொலைநோக்கு பார்வையை கொண்டு இயங்குகிறது.
4: மத்திய அரசால் 75,021 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் செயல்படுத்தப்படுகிறது.
5: பாரம்பரிய படிம எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைத்து இயற்கை நமக்கு இலவசமாக வழங்கும் சூரிய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும்.
4: நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் வெறும் மின்சார நுகர்வோராக மட்டுமே இராமல் சுயசார்பு பெற்ற மின் உற்பத்தியாளராக உருவெடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கம் இதன் பின்னால் அமைந்திருக்கிறது.
5: வீட்டின் கூரையில் அமைக்கப்படும் சூரிய சக்தி தகடுகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் தூய்மையான மின்சாரம் அந்தந்த குடும்பங்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் இந்திய மின்சார கட்டமைப்பில் ஒரு பெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது.
4: புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்த திட்டம் நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு கூரை சூரிய மின் அமைப்புகளை பொருத்தும் இலக்கை நிர்ணயித்துள்ளது.
5: இந்த இலக்கை 2027 அடைவதே அரசின் நோக்கமாகும்.
4: நவீன தொழில்நுட்பத்தையும் நேரடி நிதி மானியத்தையும் இணைத்து அடித்தட்டு மக்களுக்கும் இது எளிதில் சென்றடையும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
5: சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அடித்தட்டு மக்களின் வீடுகளில் இருந்தே தொடங்குவதற்கு இந்த திட்டம் வழிவகுக்கிறது.
4: இந்த திட்டத்தின் மைய கவனம் என்னவென்றால் சூரிய மின் அமைப்பை பொருத்துவதற்கான ஆரம்ப செலவை குறைப்பதே ஆகும்.
5: பொதுவாக ஒரு குடியிருப்பு கூரையின் மேல் சூரிய மின் அமைப்பை பொருத்த நிறைய முதலீடு தேவைப்படும். இந்த முதலீட்டு சுமையை குறைக்கும் வகையில் மத்திய அரசு நேரடி மானியத்தை பயனாளியின் வங்கிக் கணக்கில் செலுத்துகிறது. இந்த மானியம் அமைப்பின் திறனுக்கு ஏற்ப மாறுபடுகிறது.
4: சிறிய வீடுகள் மற்றும் குறைந்த மின் நுகர்வு கொண்ட குடும்பங்களுக்கு 1 கிலோவாட் முதல் 2 கிலோவாட் கொள்ளளவு கொண்ட சூரிய சக்தி அமைப்புகள் மிகவும் ஏற்றவையாகும். 1 கிலோவாட் திறன் கொண்ட கூரை சூரிய அமைப்பை நிறுவுவதற்கு மத்திய அரசு 30,000 ரூபாய் நேரடி நிதி மானியமாக வழங்குகிறது.
5: ஒரு குடும்பம் 2 கிலோவாட் திறன் கொண்ட அமைப்பை தேர்வு செய்யும் பட்சத்தில் அதற்கான நிதி மானியம் 60,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. அதாவது கிலோவாட்டிற்கு 30,000 ரூபாய் வீதம் கணக்கிடப்பட்டு 60,000 ரூபாய் மானியம் நேரடியாக வழங்கப்படுகிறது.
4: 2 கிலோவாட் திறன் கொண்ட ஒரு சூரிய மின் அமைப்பு நாளொன்றிற்கு சராசரியாக 8 முதல் 10 யூனிட்டுகள் வரை மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வல்லமை பெற்றது. இது ஒரு சாதாரண குடும்பத்தின் தினசரி மின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய போதுமானதாகும்.
5: சிறிய வீடுகள் மற்றும் குறைந்த மின் நுகர்வு கொண்ட குடும்பங்களுக்கு 1 கிலோவாட் முதல் 2 கிலோவாட் கொள்ளளவு கொண்ட சூரிய சக்தி அமைப்புகள் மிகவும் ஏற்றவையாகும்.
4: பெரிய வீடுகள், அதிக மின் கருவிகளை பயன்படுத்தும் குடும்பங்கள் அல்லது கூட்டு குடும்பங்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய 3 கிலோவாட் அல்லது அதற்கு மேம்பட்ட திறன் கொண்ட சூரிய மின் அமைப்புகள் தேவைப்படுகின்றன. இத்திட்டத்தின் விதிமுறைகளின்படி 3 கிலோவாட் அல்லது அதற்கு மேற்பட்ட திறன் கொண்ட அமைப்புகளுக்கு மத்திய அரசு அதிகபட்சமாக 78,000 ரூபாய்.

0: வரை மானியமாக வழங்குகிறது.
1: முதல் 2 கிலோவாட் திறனுக்கு கிலோவாட்டிற்கு 30,000 ரூபாய் வீதம் 60,000 ரூபாயும், கூடுதல் 3வது கிலோவாட் திறனுக்கு 18,000 ரூபாயும் சேர்க்கப்பட்டு மொத்தம் 78,000 ரூபாய் மானியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
0: 3 கிலோவாட்டிற்கு மேல் 4 அல்லது 5 கிலோவாட் அமைப்புகளை நிறுவினாலும் வீடுகளுக்கான அதிகபட்ச நிதி மானியம் 78,000 ரூபாய் என்ற வரம்பிலேயே நிலைநிறுத்தப்படும். 3 கிலோவாட் அமைப்பு நாளொன்றிற்கு சராசரியாக 12 முதல் 15 யூனிட்டுகள் வரை மின்சாரத்தை உற்பத்தி செய்து மாதத்திற்கு 360 முதல் 450 யூனிட்டுகள் வரை வழங்கும்.
1: இந்த மானிய வரம்பானது சாதாரண மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு அதிகப்படியாக பயனளிக்கும் வகையில் திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. 3 கிலோவாட் அமைப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் அதிகப்படியான மின்சாரத்தை மாநில மின்சார வாரியத்தின் மின் இணைப்பில் செலுத்துவதன் மூலம் குடும்பங்கள் தங்களின் மின் கட்டணத்தை பூஜ்யமாக்குவதுடன் அல்லாமல் உபரி மின்சாரத்திற்கான தொகையையும் அரசிடமிருந்து திரும்ப பெற முடியும்.
0: இந்த திட்டத்தின் கீழ் தனிநபர்களுக்கு மட்டுமல்லாமல் நகர்ப்புறங்களில் அதிகரித்து வரும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்பு நல சங்கங்களை உள்ளடக்கும் வகையில் சிறந்த வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் தங்களின் பொது பயன்பாட்டு மின்சார தேவைகளான மின் தூக்கிகள், அதாவது லிப்டுகள், பொது விளக்குகள், நீரேற்று பம்புகள் மற்றும் வளாக பாதுகாப்பு சாதனங்களுக்கு சூரிய மின்சாரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறார்கள்.
1: குடியிருப்பு நலச்சங்கங்கள் மற்றும் கூட்டு வீட்டுச் சங்கங்களுக்கு பொதுவான மின் பயன்பாட்டிற்கான கூரை சூரிய அமைப்புகளை நிறுவ கிலோவாட்டிற்கு 18,000 ரூபாய் வீதம் நிதி மானியம் வழங்கப்படுகிறது. இத்தகைய அமைப்புகளுக்கு அதிகபட்சமாக 500 கிலோவாட் திறன் வரை இந்த மானியச் சலுகையை பெற்றுக்கொள்ள முடியும்.
0: அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 கிலோவாட் என்ற அடிப்படையில் கணக்கிடப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்கள் முழுமைக்கும் இந்த வசதி விரிவாக்கப்படுகிறது.
1: இதன் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் நடுத்தர குடும்பங்களும் தங்களின் பொது பராமரிப்பு கட்டணத்தை கணிசமாக குறைத்து கொள்ள முடிகிறது. நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய குடியிருப்பு வளாகங்கள் இத்திட்டத்தின் மூலம் சூரிய ஆற்றல் மையங்களாக மாறி நகரின் ஒட்டுமொத்த மின் தேவையை குறைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன.
0: இந்த மானியம் நேரடி பயன் பரிமாற்றம் எனப்படும் முறையின் மூலம் நடைபெறுகிறது. இதனால் இடைத்தரகர்களின் தலையீடு குறைந்து மானிய தொகை முழுவதுமாக பயனாளியை சென்றடைகிறது. மேலும் இந்த தொகை ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் மானியமாக இருக்கிறது. அதாவது சூரிய மின் அமைப்பு பொருத்தப்பட்டு மின் விநியோக நிறுவனத்தால் ஆய்வு செய்யப்பட்டு நெட் மீட்டர் இணைப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகே இந்த மானிய தொகை வழங்கப்படுகிறது.
1: பொதுவாக இந்த செயல்முறை முடிந்த சில வாரங்களுக்குள் மானியத் தொகை பயனாளியின் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது.
0: இந்த திட்டத்தின் மூலம் ஒரு குடும்பம் மாதத்திற்கு 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் பெறும் வாய்ப்பை பெறுகிறது என்பது இந்த திட்டத்தின் பெயரிலேயே அடங்கியுள்ள வாக்குறுதியாகும். இது எப்படி சாத்தியமாகிறது என்று பார்த்தால், பகலில் சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை வீட்டில் பயன்படுத்தி மீதமுள்ளதை மின் கட்டமைப்புக்கு அனுப்பி அதற்கு பதிலாக இரவு நேரத்திலோ அல்லது தேவைப்படும் நேரத்திலோ கட்டமைப்பிலிருந்து மின்சாரத்தை பெறும் நெட் மீட்டரிங் முறை பயன்படுத்தப்படுகிறது. இதனால் வீட்டில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவுக்கு ஏற்ப மாத இறுதியில் வரும் மின் கட்டணம் கணிசமாக குறைகிறது. சரியான திறன் கொண்ட அமைப்பை பொருத்தினால் பல வீடுகளுக்கு மின் கட்டணம் கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு நெருக்கமாக வரும் வாய்ப்பும் உள்ளது.
1: இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்களில் அடையாள அட்டை, முகவரி சான்று, சமீபத்திய மின் கட்டண ரசீது, வங்கி கணக்கு விவரம் மற்றும் கூரையின் உரிமையை நிரூபிக்கும் ஆவணம் ஆகியவை அடங்கும். வீடு சொந்தமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை தேவையாகும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்பதும், ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள மின் இணைப்பு இருக்க வேண்டும் என்பதும் மற்ற தேவைகளாகும். இதற்கு முன்பு எந்த ஒரு சூரிய மின் மானிய திட்டத்தின் கீழும் மானியம் பெற்றிருக்கக்கூடாது.
0: இந்த திட்டம் குறிப்பாக குடியிருப்பு பயன்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதால் தொழில்துறை மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தனியான ஏற்பாடுகள் உள்ளன. இந்த திட்டத்தின் நிதி அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்வது முக்கியம். மொத்த முதலீட்டு தொகையிலிருந்து மானிய தொகையை கழித்தால் மீதமுள்ள தொகையே பயனாளி செலுத்த வேண்டிய நேரடி செலவாகும். இந்த செலவு அமைப்பின் திறன், பொருத்தப்படும் இடம், தேர்வு செய்யப்படும் விற்பனையாளர் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடலாம்.
1: சூரிய மின் அமைப்பை பொறுத்த ஆரம்பத்தில் தேவைப்படும் தொகை பல குடும்பங்களுக்கு பெரிய சுமையாக இருக்கும்.

0: இருக்கலாம். இதனை கருத்தில் கொண்டு ஆரம்ப முதலீட்டுத் தொகையை முழுவதுமாக செலுத்த முடியாதவர்களுக்காக பல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பிணையில்லாத கடன் வசதிகளை வழங்குகின்றன. இந்த கடன் திட்டங்கள் குறைந்த வட்டி விகிதத்திலும் எளிமையான தவணை முறையிலும் வழங்கப்படுகின்றன.
1: இந்த திட்டத்தின் வட்டி விகிதம் ஒவ்வொரு வங்கியை பொறுத்து மாறுபடும். இத்திட்டத்தின் தவணை காலம் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை தேர்வு செய்யலாம். இந்த கடன் திட்டத்தின் மூலம் முழு தொகையையும் ஒரே நேரத்தில் செலுத்த வேண்டிய நிலை இல்லாமல் மாதாந்திர தவணைகளாக செலுத்தும் வசதி கிடைக்கிறது. இதனால் பல குடும்பங்கள் தங்கள் சேமிப்பை பாதிக்காமல் இந்த திட்டத்தில் பங்கேற்க முடிகிறது.
0: ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா வங்கி, இந்தியன் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி போன்ற பொதுத்துறை வங்கிகளும் முன்னணி தனியார் வங்கிகளும் இந்த திட்டத்திற்காக தேசிய இணைய முகப்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன. 3 கிலோவாட் வரையிலான அமைப்புகளுக்கு எந்தவித கூடுதல் பிணையுமின்றி எளிய முறையில் கடன்கள் ஒப்புதல் வழங்கப்படுகின்றன. பொதுமக்கள் தங்களின் கடனை தவணை முறையில் செலுத்த முடிகிறது.
1: இத்திட்டத்தில் கிடைக்கும் மானியம் மற்றும் மாத மின் கட்டணத்தில் ஏற்படும் சேமிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டால் சூரிய மின் அமைப்பு சில ஆண்டுகளுக்குள் முதலீட்டுச் செலவை மீட்டெடுத்துவிடும் என்று கருதப்படுகிறது. அதன் பிறகான ஆண்டுகளில் கிடைக்கும் மின்சாரம் கிட்டத்தட்ட இலவசமாகவே கிடைப்பதாக அமையும். இது நீண்ட காலத்தில் ஒரு குடும்பத்தின் மொத்த மின்சார செலவை கணிசமாக குறைக்கும் என்று நம்பப்படுகிறது.
0: இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்பும் ஒரு குடிமகன் முதலில் இந்த திட்டத்திற்கென உருவாக்கப்பட்ட தேசிய இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். இந்த இணையதளம் pmsuryagar.gov.in என்ற இணையதள முகவரியில் செயல்படுகிறது.
1: இந்த இணையதளத்தில் விண்ணப்பதாரர் தன் மாநிலம், மின் பகிர்மான கழகத்தின் பெயர், மின் இணைப்பு எண் ஆகியவற்றை உள்ளிட வேண்டும். அதன் பிறகு தன்னுடைய கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை கொடுத்து பதிவை முடிக்க வேண்டும். இந்த விவரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பிறகு விண்ணப்பம் தொடர்புடைய மின் விநியோக நிறுவனத்திற்கு அனுப்பப்படுகிறது.
0: விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட மாநில மின்சார வாரியம் நிலப்பரப்பு மற்றும் மின் இணைப்பின் சாத்திய கூறுகளை ஆய்வு செய்து இணைய வழியிலேயே ஒப்புதல் அளிக்கும்.
1: மின்சார வாரியத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் தேசிய இணைய முகப்பில் பட்டியலிடப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் பட்டியலிலிருந்து ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் பொருத்தப்படும் அனைத்து சூரிய மின் பலகைகளும் இன்வெர்டர்களும் அரசு அங்கீகரித்த தரப்பட்டியலில் இடம்பெற்ற தயாரிப்பாளர்களிடமிருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகும்.
0: இது தரமற்ற பொருட்கள் பயன்படுத்துவதை தடுக்கவும் நீண்டகால உழைப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அமைக்கப்பட்ட ஏற்பாடாகும்.
1: தேர்வு செய்யப்பட்ட விற்பனையாளர் நிறுவனத்துடன் இணைந்து பணிபுரிந்து ஒப்பந்தத்தை முடித்து சூரிய மின் அமைப்பு பொருத்தும் பணிகளை தொடங்குகிறார்.
0: சூரிய மின் அமைப்பு பொருத்தப்பட்ட பிறகு மின் விநியோக நிறுவனம் அதனை ஆய்வு செய்து தேவையான தரச்சோதனைகளை நடத்துகிறது. இந்த ஆய்வில் அமைப்பு சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா, பாதுகாப்பு தரநிலைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா என்பது உறுதி செய்யப்படுகிறது.
1: இந்த ஆய்வு வெற்றிகரமாக முடிந்த பிறகு அந்த வீட்டில் நெட் மீட்டர் பொருத்தப்படுகிறது. நெட் மீட்டர் என்பது மின் மீட்டரிலிருந்து வேறுபட்டது. இது வீட்டிலிருந்து கட்டமைப்புக்கு அனுப்பப்படும் மின்சாரத்தையும் கட்டமைப்பிலிருந்து வீட்டுக்கு வரும் மின்சாரத்தையும் தனித்தனியாக அளவிட்டு அதற்கேற்ப நிகர மின் நுகர்வை கணக்கிடுகிறது.
0: நெட் மீட்டர் பொருத்தப்பட்டு கமிஷனிங் சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகே மானியத் தொகை பயனாளியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது.
1: கூரை சூரிய மின் அமைப்புகள் நீண்ட காலம் திறம்பட செயல்படுவதை உறுதி செய்ய பயன்படுத்தப்படும் சாதனங்களின் தரத்தில் மத்திய அரசு மிகவும் கடுமையான தரநிலைகளையும் கடைபிடிக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் நிறுவப்படும் சூரிய ஒளி தகடுகள், இன்வெர்டர்கள் மற்றும் இதர சாதனங்கள் அனைத்தும் இந்திய தர நிர்ணய அமைப்பின் சான்றிதழையும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
0: தேசிய இணைய முகப்பில் பட்டியலிடப்படும் அனைத்து விற்பனையாளர்களும் உரிய தொழில்நுட்ப தகுதிகளின் அடிப்படையிலேயே தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதனால் தரமற்ற சாதனங்கள் சந்தையில் நுழைவது முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது.
1: மேலும் நிறுவப்படும் சூரிய மின் தகடுகளுக்கு குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் வரையிலான செயல்திறன் உத்தரவாதமும், இன்வெர்டர்களுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரையிலான உத்தரவாதமும் உற்பத்தியாளர்களால் வழங்கப்படுகிறது.

0: விற்பனையாளர்கள் 5 ஆண்டுகளுக்கு இலவச பராமரிப்பு சேவையை வழங்க வேண்டும் என்பதும் திட்டத்தின் முக்கிய விதியாகும். இது நுகர்வோருக்கு முழுமையான நம்பகத்தன்மையை அளிக்கிறது.
1: இத்திட்டமானது நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் சூரிய ஆற்றல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், கிராமப்புற மின் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் மாதிரி சூரிய மின் கிராமங்கள் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது மாதிரி சூரிய மின் கிராமமாக மாற்றியமைக்கப்படும்.
0: தேர்ந்தெடுக்கப்படும் மாதிரி சூரிய மின் கிராமத்திற்கு மத்திய அரசு 1 கோடி ரூபாய் சிறப்பு நிதி உதவியை வழங்குகிறது. இந்த நிதியை கொண்டு கிராமத்தில் உள்ள பொது கட்டிடங்கள், பள்ளிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் மற்றும் தெருவிளக்குகளுக்கு சூரிய மின் உற்பத்தி அமைப்புகள் நிறுவப்படும்.
1: மேலும் கிராம மக்கள் தங்களின் வீடுகளில் கூரை சூரிய அமைப்புகளை நிறுவ பஞ்சாயத்து அமைப்புகள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்துகள் இத்திட்டத்தில் சிறப்பாக பங்காற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் அதிக அளவிலான கூரை சூரிய அமைப்புகளை நிறுவும் பஞ்சாயத்துகளுக்கு சிறப்பு நிதி ஊக்கத்தொகைகளும் வழங்கப்படுகின்றன.
0: இதன் மூலம் இந்திய கிராமங்கள் மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று கிராமப்புற பொருளாதாரம் புதிய எழுச்சி பெற வழிவகுக்கப்பட்டுள்ளது.
1: ஆற்றல் சுதந்திரம் என்ற கருத்தையும் இந்த திட்டம் முன்வைக்கிறது. இதுவரை மின்சாரத்திற்காக முழுவதுமாக மின் விநியோக நிறுவனங்களையே சார்ந்திருந்த வீடுகள் இப்போது தங்கள் சொந்த தேவைக்கான மின்சாரத்தை தாங்களே உற்பத்தி செய்யும் நிலைக்கு மாறுகின்றன.
0: இது தனிநபர் மட்டத்தில் மட்டுமல்லாமல் தேசிய மட்டத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மில்லியன் கணக்கான வீடுகள் தங்கள் சொந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய தொடங்கினால் அது நாட்டின் மொத்த மின் தேவையில் குறிப்பிடத்தக்க பங்கை பூர்த்தி செய்யும்.
1: இது குறிப்பாக கோடை காலங்களில் ஏற்படும் மின் தட்டுப்பாட்டை குறைக்கவும், மின் கட்டமைப்பின் மீதான அழுத்தத்தை குறைக்கவும் உதவும். மாநிலங்களுக்கு இடையே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சில மாநிலங்கள் மத்திய அரசு வழங்கும் மானியத்துடன் கூடுதலாக தங்கள் சொந்த மானியத்தையும் வழங்குகின்றன.
0: இதனால் அந்த மாநிலங்களில் வசிக்கும் குடிமக்களுக்கு கூடுதல் நிதி உதவி கிடைக்கிறது. மேலும் சில மாநிலங்களில் மின் விநியோக நிறுவனங்களின் செயல்முறைகள் விரைவாக நடைபெறுவதாகவும் சில இடங்களில் தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிகிறது.
1: இது அந்தந்த மாநிலத்தின் நிர்வாக திறன் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்து மாறுபடலாம். எனவே விண்ணப்பிக்கும் முன் தன்னுடைய மாநிலத்தில் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி தெளிவான புரிதலை பெறுவது நல்லது.
0: தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் சூரிய மின் பலகைகளின் தரம் காலப்போக்கில் மேம்பட்டு வருகிறது. புதிய தலைமுறை பலகைகள் அதிக திறனுடன் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவையாக உள்ளன.
1: இதனால் குறைவான இடத்திலும் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். குறிப்பாக நகர்ப்புற வீடுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் நகரங்களில் கூரை பரப்பு பொதுவாக மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். மேலும் இன்வெர்டர் தொழில்நுட்பமும் மேம்பட்டு வருவதால் மின்சார உற்பத்தி மற்றும் பயன்பாட்டு திறன் இரண்டும் அதிகரித்து வருகின்றன.
0: இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது இந்த திட்டத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் காட்டுகிறது.
1: குறிப்பாக குஜராத் போன்ற மாநிலங்களில் கூரை சூரிய மின் திறன் நிறுவல் விகிதம் மிக அதிகமாக இருப்பதாக பல்வேறு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையலாம். எனினும் ஒவ்வொரு மாநிலமும் தங்களின் சொந்த சூழல், தட்பவெப்பநிலை மற்றும் மக்கள் தொகை அடர்த்திக்கு ஏற்ப இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியிருக்கிறது.
0: இந்த திட்டத்தின் வெற்றி என்பது வெறும் மானியம் மற்றும் பொருத்தும் பணிகளை மட்டும் சார்ந்தது அல்ல. இதற்கு தேவையான திறமையான தொழில்நுட்ப ஊழியர்களை உருவாக்குவதும் ஒரு முக்கியமான அங்கமாகும்.
1: இதற்காக சூரிய மித்ரா என்ற பெயரில் ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் தேசிய சூரிய ஆற்றல் நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும்.
0: தொழில்நுட்ப பயிற்சி நிலையங்களில் மின்சாரம், வயரிங் தொழில் அல்லது தொடர்புடைய பாடங்களை படித்து முடித்த அல்லது இறுதியாண்டில் பயின்று வரும் மாணவர்களுக்கு சூரிய மின் அமைப்புகளை நிறுவுதல், இன்வெர்டர் பழுதுபார்த்தல், நெட் மீட்டரிங் அமைத்தல் மற்றும் பராமரிப்பு பணிகளில் இலவச பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன.
1: இந்த பயிற்சிகளில் நடைமுறை அனுபவமும் இணைக்கப்பட்டுள்ளது. பயிற்சி முடிக்கும் இளைஞர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும்.

0: பட்டு அங்கீகரிக்கப்பட்ட சூரிய சக்தி நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 100,000 சூரிய மின் தொழில்நுட்ப நிபுணர்களை உருவாக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
1: இந்த திறமையான தொழிலாளர் படை உருவாவது ஒரு புதிய தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்பையே உருவாக்குகிறது எனலாம். சூரிய மின் பலகைகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள், அவற்றை விற்பனை செய்யும் நிறுவனங்கள், பொருத்தும் பணியில் ஈடுபடும் தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் பராமரிப்பு சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் என பல தரப்பினரும் இந்த திட்டத்தால் பயனடைகின்றனர். இது நேரடி வேலைவாய்ப்பை மட்டுமல்லாமல் மறைமுக வேலைவாய்ப்பையும் உருவாக்குகிறது.
0: 1 கோடி வீடுகளில் கூரை சூரிய அமைப்புகளை நிறுவுதல், பராமரித்தல் மற்றும் உற்பத்தி செய்தல் மூலமாக நாடு முழுவதும் சுமார் 17,00,000 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு இது ஒரு புதிய தொழில் வாய்ப்பாகவும் அமையக்கூடும். ஏனெனில் சூரிய மின் பொருத்தும் பணிக்கு பரவலான தேவை நாடு முழுவதும் எழுந்து வருகிறது.
1: இந்த திட்டத்தின் நீண்டகால நோக்கம் என்னவென்றால், இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்களிப்பை அதிகரிப்பதாகும். நிலக்கரி மற்றும் படிம எரிபொருட்களை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் போது பெருமளவிலான நச்சு வாயுக்களும் கார்பன் டை ஆக்சைடும் வளிமண்டலத்தில் கலந்து புவி வெப்பமயமாதலுக்கு முதன்மை காரணியாக அமைகின்றன.
0: சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் போன்ற சுத்தமான ஆற்றல் ஆதாரங்களை அதிகரிப்பதே இந்தியாவின் நீண்டகால ஆற்றல் கொள்கையாக அமைந்துள்ளது. பிரதமரின் சூரிய மின் அமைப்பு இலவச மின்சார திட்டம் தூய்மையான மற்றும் பசுமையான ஆற்றலை உற்பத்தி செய்வதன் மூலம் இந்தியாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது.
1: 1 கோடி வீடுகளில் கூரை சூரிய அமைப்புகள் நிறுவப்படுவதன் மூலம் அவற்றின் 25 ஆண்டு ஆயுட்காலத்தில் சுமார் 720 மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு வளிமண்டலத்தில் கலப்பது முற்றிலும் தடுக்கப்படும்.
0: இது பல கோடி மரங்களை நட்டு வளர்ப்பதற்கு சமமான ஒரு சூழலியல் நன்மையாகும். காற்று மாசுபாடு குறைவதோடு வெப்ப மின் நிலையங்களுக்கு தேவையான நீரின் பயன்பாடு பெருமளவில் குறைகிறது.
1: சர்வதேச அளவில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இந்தியா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இந்த திட்டம் ஒரு மையப்புள்ளியாக விளங்குகிறது. வரும் தலைமுறைக்கு தூய்மையான காற்றையும் பசுமையான நிலப்பரப்பையும் விட்டுச் செல்வதற்கு சூரிய ஆற்றல் வழிவகுக்கிறது.
0: ஒவ்வொரு வீட்டு கூரையும் ஒரு பசுமை மின் நிலையமாக மாறுவது நாட்டின் இயற்கை சமநிலையை பாதுகாப்பதில் வரலாற்று சாதனையாக அமைகிறது. கூரை சூரிய மின் உற்பத்தி அமைப்புகளின் மிகச்சிறந்த சிறப்பு அம்சங்களில் ஒன்று அவற்றுக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச பராமரிப்பு மற்றும் மிக நீண்ட ஆயுட்காலமாகும். நவீன தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் சூரிய தகடுகள் கடுமையான மழை, காற்று, வெயில், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களை தாங்கி 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திறம்பட இயங்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன.
1: இவைகளை சீராக பராமரிக்க பெரிய அளவிலான செலவுகள் எதுவும் தேவையில்லை. தகடுகளின் மீது தூசி மற்றும் அழுக்குகள் படுவதை தவிர்க்க வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை சாதாரண தண்ணீரில் துடைத்து சுத்தம் செய்தாலே போதுமானது. தகடுகளின் மீது சூரிய ஒளி நேரடியாகப்படுவதை உறுதி செய்வதன் மூலம் அதிகபட்ச மின்சார உற்பத்தியை தொடர்ச்சியாக பெற முடியும்.
0: கணினிமயமாக்கப்பட்ட இன்வெர்டர்கள் மூலம் தினசரி மின் உற்பத்தியின் அளவை கைபேசி செயலிகள் வாயிலாக பயனாளிகள் கண்காணித்துக் கொள்ளும் வசதியும் உள்ளது. ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டால் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் 5 ஆண்டுகளுக்கு இலவச சேவை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த சூரிய தகடுகள் தங்களின் 80% உற்பத்தி திறனை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இத்திட்டமானது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் மின்சார விநியோகத்தில் நிலவும் வேறுபாடுகளை களைந்து அனைத்து பகுதிகளுக்கும் சமமான மின்சார தன்னாட்சியை வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது.
0: கிராமப்புறங்களில் மின்னழுத்த குறைபாடு மற்றும் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு ஆகியவை விவசாயம் மற்றும் அன்றாட வாழ்வை பாதிக்கும் முக்கிய சவால்களாக இருந்து வந்துள்ளன.
1: கூரை சூரிய அமைப்புகள் அமைக்கப்பட்ட பிறகு கிராமப்புற வீடுகள் தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தாங்களே உற்பத்தி செய்து கொள்வதால் மைய மின் கட்டமைப்பை சார்ந்திருக்கும் நிலை பெருமளவில் குறைகிறது.
0: இது கிராமப்புற மாணவர்கள் கல்வி பயிலும் சூழலை மேம்படுத்துவதுடன் கிராமப்புற சிறுதொழில்களின் வளர்ச்சிக்கும் பெருமளவில் துணை புரிகிறது. நகர்ப்புறங்களை பொறுத்தவரை அதிக மின் தேவையின் காரணமாக மின் கட்டமைப்பு அடையும் அதிகப்படியான சுமையை இத்திட்டம் கணிசமாக குறைக்கிறது.
1: பகல் நேரங்களில் லட்சக்கணக்கான வீடுகள் சுயமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து கட்டமைப்பிற்குள் செலுத்துவதால் நகர்ப்புற மின் விநியோகம் மிகவும் சீராகவும் தடையற்றதாகவும் மாறுகிறது. இது கிராமம் மற்றும் நகரம் என்ற

0: இரண்டு துருவங்களிலும் ஆற்றல் தன்னாட்சியை உறுதி செய்கிறது.
1: இந்த திட்டத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த கிரிட் இணைக்கப்பட்ட கூரை சூரிய மின் திட்டத்துடன் ஒப்பிடும்போது தற்போதைய திட்டம் விண்ணப்ப செயல்முறையை எளிமையாக்கியிருப்பதாகவும் மானிய தொகையை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தும் முறையை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது.
0: முந்தைய திட்டங்களில் காணப்பட்ட நிர்வாக தாமதங்கள் மற்றும் சிக்கலான நடைமுறைகளை குறைக்கும் நோக்கில் ஒரே தேசிய இணையதளத்தின் மூலம் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் அணுகுமுறை இப்போது பின்பற்றப்படுகிறது. இது விண்ணப்பதாரர்களுக்கு ஒரே இடத்தில் அனைத்து தகவல்களையும் தன்னுடைய விண்ணப்ப நிலவரத்தையும் அறிந்து கொள்ளும் வசதியை அளிக்கிறது.
1: இந்த திட்டத்தில் பங்கேற்க விரும்பும் குடிமக்கள் தேவையான ஆவணங்களை தயார் செய்து தேசிய இணையதளத்தில் பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களுடன் இணைந்து செயல்பட்டால் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும்.
0: இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு பயனாளியும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு தொடர் செயல்முறை என்பதாகும்.
1: விண்ணப்பம் சமர்ப்பிப்பது முதல் சாத்தியக்கூறு அறிக்கை பெறுவது, விற்பனையாளரை தேர்வு செய்வது, அமைப்பை பொருத்துவது, ஆய்வு செய்வது, நெட் மீட்டர் பொருத்துவது மற்றும் இறுதியாக மானிய தொகையை பெறுவது என ஒவ்வொரு கட்டமும் முறையாக பின்பற்றப்பட வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் அவசரப்படாமல் தேவையான ஆவணங்களையும் தகவல்களையும் சரிபார்த்து கொண்டு முன்னேறுவது மொத்த செயல்முறையையும் தடையின்றி முடிக்க உதவும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்பும் குடிமக்கள் தங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன் தேசிய இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டு வீடியோக்கள் மற்றும் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் பகுதியை படித்து பார்ப்பது நல்லது. இது விண்ணப்ப செயல்முறையை எளிதாக புரிந்து கொள்ள உதவும்.
1: மேலும் தன்னுடைய மாநிலத்திலோ அல்லது நகரத்திலோ ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலம் சூரிய மின் அமைப்பை பொருத்திய பிற குடிமக்களிடம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதும் நடைமுறை சிக்கல்களை புரிந்து கொள்ள உதவும். இதுபோன்ற தகவல் பரிமாற்றம் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் அளிக்கும்.
0: தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் மின் விநியோக நிறுவனங்கள் இந்த திட்டம் தொடர்பான தகவல்களை தங்கள் அலுவலகங்களிலும் இணையதளங்களிலும் வெளியிட்டு வருகின்றன. உள்ளூர் மின் அலுவலகங்களை நேரடியாக அணுகி தேவையான தெளிவுகளை பெறுவதும் ஒரு நல்ல வழிமுறையாகும். குறிப்பாக இணையம் பயன்படுத்துவதில் சிரமம் உள்ளவர்களுக்கு உள்ளூர் அலுவலக உதவி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சில பகுதிகளில் பொதுச்சேவை மையங்கள் மூலமும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் வசதி வழங்கப்படுவதாகவும் தெரிகிறது.
1: இத்திட்டமானது பசுமையான சூரிய ஆற்றலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவை உலகளாவிய சூரிய ஆற்றல் புரட்சியின் முன்னணி நாடாக உயர்த்தியுள்ளது. சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கும் இந்தியா தனது சொந்த நாட்டின் வீடுகளிலேயே இந்த ஆற்றல் மாற்றத்தை நிரூபித்து காட்டியுள்ளது.
0: இத்திட்டம் நாட்டின் ஆற்றல் இறக்குமதியை குறைத்து அந்நிய செலாவணியை சேமிக்க உதவுகிறது. நிலக்கரி இறக்குமதியை குறைப்பதன் மூலம் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை குறைகிறது.
1: இதேவேளையில் உள்நாட்டிலேயே சூரிய சக்தி சாதனங்கள் தயாரிக்கும் மேக் இன் இந்தியா முயற்சிக்கு இத்திட்டம் ஒரு மிகப்பெரிய சந்தை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளது.
0: இந்தியாவின் இந்த வெற்றி மாதிரியானது உலகின் பிற வளரும் நாடுகளுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறது. மக்கள் பங்கேற்புடன் கூடிய பரவலாக்கப்பட்ட மின் உற்பத்தி எவ்வாறு ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் ஒரே நேரத்தில் உயர்த்த முடியும் என்பதை இந்த திட்டம் உலகிற்கு பறைசாற்றுகிறது. இது இந்திய ஆற்றல் துறையின் புதிய பொற்காலமாகும்.
1: பிரதமரின் சூரிய மின் அமைப்பு இலவச மின்சார திட்டமானது ஒரு சாதாரண அரசாங்க திட்டம் என்ற எல்லையை கடந்து இந்திய மக்களின் வாழ்க்கை முறையில் ஒரு பசுமை புரட்சியாகவும் மக்கள் இயக்கமாகவும் மாறியுள்ளது. சூரிய ஆற்றலை பயன்படுத்தி ஒவ்வொரு குடும்பமும் சுயசார்பு அடைவது என்பது நாட்டின் தன்னாட்சிக்கும் வளமான எதிர்காலத்திற்கும் வலுவான அடித்தளமாகும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு இந்திய குடும்பமும் மின் கட்டண பாரத்திலிருந்து விடுதலை பெறுவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியிலும் தங்களை நேரடியாக இணைத்துக் கொள்கிறது. 75,021 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த மகத்தான திட்டம் இந்தியாவின் 1 கோடி வீடுகளில் ஏற்றும் சூரிய ஒளி நாட்டின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே வெளிச்சமாக்கி வருகிறது.
1: தூய்மையான ஆற்றல், தொடர்ச்சியான சேமிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுயசார்பு பாரதம் என்ற உயரிய இலக்குகளை நோக்கி நடைபெறும் இந்த சூரிய ஆற்றல் பயணத்தில் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இணைந்து பயன்பெறுவது காலத்தின் தேவையாகும்.
0: சூரியனின் எல்லையற்ற ஆற்றலை நம் வீட்டின் கூரைகளில் பயன்படுத்தி வளமான, பசுமையான மற்றும் மின்சார தன்னிறைவு பெற்ற பாரதத்தை உருவாக்குவோம்.

இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமர் சூரிய மின் அமைப்பு இலவச மின்சார திட்டம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் டி சசிகலா. குரல் வண்ணம் விஜய், எம் சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொதுத் தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் இன்று அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். முதல் முறையாக சுதந்திர தினத்தில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இன்று இசைக்கப்பட்டது.

மூவர்ண தேசிய கொடியின் மீது இந்திய விமானப்படையினரின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து வண்ண மலர்களின் பூ விதழ்களை தூவின. முன்னதாக முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார்.

0: செங்கோட்டையிலிருந்து நாட்டின் 80வது சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர், முதல் முறையாக வந்தே மாத்திரம் செங்கோட்டையில் ஒலிப்பது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். தீர்க்கமான முடிவுடனும் திறன் வளர்ச்சியுடனும் முன்னேறும் போது ஒரு நாடு சிறப்படைவதாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் அர்ப்பணிப்புடன் நாட்டை புதிய உச்சங்களுக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் பாராட்டினார். 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு உலகளாவிய 4வது வேகமான பொருளாதார வளர்ச்சி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக நம் நாடு உயர்வதற்கான மிகப்பெரிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை எடுத்துரைத்த பிரதமர், கடந்த 12 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தி 4 மடங்காகவும், காதி கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்காகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும், ரயில் பெட்டிகள் உற்பத்தி 21 மடங்காகவும், கைபேசி உற்பத்தி 33 மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்றார்.
1: करीब 7 गुना बढ़ा, आधुनिक रेलवे कोच का निर्माण 21 गुना बढ़ा, मोबाइल फोन उत्पादन 33 गुना बढ़ा।
0: இணையதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 4 மடங்காகவும், மின்னணு பண பரிவர்த்தனை 100 மடங்காகவும் உயர்ந்துள்ளது.

உள்ளது என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். மேற்காசியா, உக்ரைன், கோவிட்-19 பெருந்தொற்று சவால்களின் மத்தியிலும் சீர்மிகு கொள்கைகள், தயாரிப்பு, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் நம் நாடு வெற்றிகரமாக முன்னேறி செல்வதாக அவர் கூறினார். நாட்டின் திறன் கட்டமைப்புகளின் காரணமாக போதுமான பெட்ரோலிய எரிபொருட்கள், இயற்கை எரிவாயு, உரங்கள் விநியோகம் சாத்தியமானதாக அவர் எடுத்துரைத்தார். அணுக முடியாத மண்டலங்களை அணுகும் பகுதிகளாக மேம்படுத்தி 99% கடலோர பகுதிகளில் புதிய வளங்களை கண்டறிவதற்கான அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். 100 GW அணுமின் திறனை இன்னும் 20 ஆண்டுகளில் மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பு 10 ஆண்டுகளில் 5 புதிய அணு ஆலைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதிவிரைவு பெருக்க அணு உலை தொழில்நுட்பத்தின் மூலம் அணுசக்தியில் தன்னிறைவை பெறுவதற்கான முயற்சிகளை நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 7 அம்ச சப்ததாரா சீர்திருத்தங்களின் கீழ் உற்பத்தி, வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி, படைப்பாற்றல் திறன் மேம்பாடு, பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம், மென்பொருள் ஆகிய 7 பிரிவுகளையும் புதிய உயரங்களுக்கு அரசு கொண்டு செல்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏழை எளிய மாணாக்கர், நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பொது தேர்வுகளில் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சிகள் வழங்கும் புரட்சிகர திட்டத்தை அரசு தொடங்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் தலைசிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சிகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சரியான தகவல்களை டிஜிட்டல் முறையில் வழங்கும் பணிகளில் இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். பிரதமரின் உரையை தொடர்ந்து செங்கோட்டையில் சுதந்திர தின விழா இனிதே நிறைவடைந்தது. முன்னதாக பிரதமர் ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.

0: அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் ஊழலில்லா தமிழகத்தை உருவாக்க அரசு செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார்.
1: மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: திருச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநர் செல்வி அஜிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழகத்தில் அனைத்து மத்திய மாநில அரசு நிறுவனங்களிலும் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் அதன் மாவட்ட செயலர் திருப்பி

0: தர்மராஜ் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. பொது நிதி செலவீனம், தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நெதர்லாந்தில் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொதுத் தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56.
2: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மெல்லிசை பாடல் கேட்கலாம்.

0: தின சிறப்புரை வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேத்தி சந்திரசேகரன் அவர்கள்.
1: ஆண்டவன் கண்களுக்கு அற்பமானது என்று எதுவுமில்லை. அவன் அனைத்தையும் ஒன்று போலவே நேசிப்பான் என்றும், ஒரு பேரரசை நிறுவுவதை விட ஓர் எறும்பின் உயிரை காத்தல் மேலானது என்றும், கருணை உள்ளத்தோடு பல அரிய ஆன்மீக கருத்துக்களை முன்வைத்து மக்களிடையே ஆன்மீக எழுச்சியை உருவாக்கிய மாபெரும் ஞானிதான் மகான் ஸ்ரீ அரவிந்தர். சுதந்திர போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், உளவியலாளர், பத்திரிகையாளர், கல்லூரி முதல்வர், ஆன்மீக ஞானி என பன்முக தன்மைகளுடன் பரிணமித்தவர் மகான் ஸ்ரீ அரவிந்தர். இன்றைய கல்கத்தா நகரில் 1872 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 நாள் கிருஷ்ண தனகோஸ் சொர்ணலதா தேவி ஆகியோருக்கு 3வது மகனாக பிறந்தார். அவருக்கு பெற்றோர் சூட்டிய பெயர் அரவிந்த் அக்ராய்டு கோஷ். அரவிந்தம் என்றால் அன்றளர்ந்த தாமரை என்று பொருள். பெயருக்கு ஏற்றபடியே எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பார் அரவிந்தர். அரவிந்தர் தனது தொடக்க கல்வியை டார்ஜிலிங்கில் உள்ள லோரட்டா கான்வென்டில் பயின்றார். பிறகு 1879 ஆண்டு தனது 7வது வயதில் அவர் தனது 2 அண்ணன்களுடன் கல்விக்காக இங்கிலாந்து அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு 14 ஆண்டுகள் வாழ்ந்தார். கிருஷ்ண தனகோஷுக்கு தனது மகன் அரவிந்தன் அரசு துறையில் உயர்ந்த பதவி வகிக்க வேண்டும் என்றே ஆசை. அதன் பொருட்டுதான் அரவிந்தரை லண்டன் வரை அனுப்பி படிக்க வைத்தார். முதலில் மான்செஸ்டரில் ஒரு ஆங்கில குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட அவர் 1884 ஆண்டு லண்டனில் உள்ள புனித பவுல் பள்ளியில் சேர்ந்தார். 1890 ஆண்டு அங்கிருந்து கல்வி உதவித் தொகையுடன் கேம்பிரிட்ஜில் உள்ள கிங்ஸ் கல்லூரிக்கு சென்று அங்கு 2 ஆண்டுகள் படித்தார். 1890 ஆண்டில் அவர் இந்திய குடிமை பணிக்கான போட்டியிலும் தேர்ச்சி பெற்றார். ஆனால் 2 வருட தகுதிகான் காலத்தின் முடிவில் குதிரையேற்ற தேர்வில் கலந்து கொள்ள தவறியதால் அப்பதவிக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். கேம்பிரிட்ஜ் கல்லூரியில் படித்த வங்காளம், இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், லத்தீன், பிரெஞ்சு, கிரேக்கம், ஜெர்மன் உட்பட பல மொழிகளை கற்றார். கல்வி கற்கும் போதே புரட்சிகர சிந்தனைகள் இவருக்குள் கிளை விரித்தன. 1893 ஆண்டில் நாடு திரும்பினார். இங்கிலாந்தில் நீண்ட காலம் தங்கியிருந்த பிறகு இந்திய மண்ணில் காலடி வைத்த கணமே ஒரு மாபெரும் அமைதி அவரை ஆட்கொண்டது. இந்த அமைதி அவரை சூழ்ந்து கொண்டு அதன் பிறகு பல மாதங்கள் நீடித்தது. மேலும் 1893 ஆண்டில் ஒரு விபத்தின் அபாயத்தில் இருந்த போது தனக்குள் இருந்த தெய்வீகம் பொங்கி எழுவது போன்ற ஒரு தரிசனத்தை அரவிந்தர் பெற்றார். ஆனால் விபத்தில் அவர் இறந்ததாக கிடைத்த தவறான தகவலால் அவரது தந்தை இறந்தார். தாய் மனநோய்க்கு ஆளானார். இந்தியா திரும்பிய பிறகு பரோடா சமஸ்தானத்தில் பணிபுரிந்தார் அரவிந்தர். இந்து பிரகாஷ் என்ற இதழில் கட்டுரைகள் எழுதினார். பின்னர் கல்கத்தா சென்று வங்க தேசிய கல்லூரியின் முதல்வரானார். 1904 பிராணாயாமம் பயின்றது இவரது சிந்தனை போக்கை மறுவடிவம் பெறச் செய்தது. யோக நெறியில் நாட்டம் கொண்டார். இந்த நிலையில்தான் 1905 ஆண்டு வைஸ்ராய் கர்சன் பிரபு வங்க பிரிவினையை ஏற்படுத்தினார். பிரிவினைக்கு எதிராக 1906 மிகப்பெரிய அளவுக்கு கலவரங்கள் வெடித்தன. கல்கத்தாவில் உள்ள வங்காள தேசிய கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்றிருந்த அரவிந்தரை விடுதலை போராட்டத்துக்கு இழுத்துச் சென்றது கர்சன் பிரபுவின் இந்த பிரிவினை கொள்கைதான். வந்தே மாதரம் இதழில் ஆங்கிலேய அரசு மற்றும் வங்க பிரிவினைக்கு எதிராக விடுதலையை தூண்டும் பல்வேறு கட்டுரைகளை எழுதி மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார். பாலகங்காதர திலகர் சகோதரி நிவேதிதையுடன் ஆழமான நட்பு கொண்டிருந்தார். ஜதீந்திரநாத் பானர்ஜிக்கு பரோடா ராணுவத்தில் ராணுவ பயிற்சி பெற வைத்து புரட்சி இயக்கத்தில் இணைத்தார். திலகருடன் இணைந்து புரட்சி படையினரை வழிநடத்தினார். பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு தேசிய விழிப்புணர்வு, சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை, தேசிய கல்வி இயக்கங்களுக்கு ஆதரவு திரட்டினார். அரவிந்தர் பாரத தேசத்தை தன் தெய்வமாக கருதினார். தான் வழிபடும் கடவுள் கண்ணனின் இன்னொரு வடிவமே இந்திய நாடு என எண்ணினார். அவரின் பேச்சுக்கும் எழுத்துக்கும் இருந்த மக்கள் செல்வாக்கை கண்டு ஆங்கிலேய அரசு திகைத்தது. அவரது சக்தியை ஒடுக்க முயன்றது. எனவே செய்யாத குற்றத்திற்காக அரவிந்தர் சிறையில் அடைக்கப்பட்டார். அலிப்பூர் சிறையில் 9 அடி நீளம், 5 அடி அகலம் உள்ள சிறிய அறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அனைத்தையும் வாசுதேவனாக கண்டார்.

கல்வம் கல்விதம் பிரகமம் என்ற மகத்தான அனுபூதியை பெற்றார். ஒரு நாள் அவர் உடல் தரையிலிருந்து மேலே சிறிது எழும்பியது. அந்த நிலையில் கைகளையும் உயர்த்தினார். எப்படி முயன்றாலும் அடைய முடியாத ஒரு விசித்திரமான நிலையில் அவர் உடல் இருக்கவே அதை பார்த்த சிறைவாடன் அரவிந்தர் இறந்து விட்டதாக மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்க அவர்கள் ஓடோடி வந்து பார்த்தபோது அரவிந்தர் இயல்பான நிலையில் இருந்து சிரித்தார். அரவிந்தருக்காக வாதாடிய சித்தரஞ்சன் தாஸின் அபாரமான வாதத்திறமை கண்டு உலகமே வியந்தது. எதிர்காலத்தில் தெய்வம் என்று மக்கள் தொழப்போகின்ற ஒருவர் மீதான பொய்யான கொலைப்பழியை சுமத்தி இந்த நீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது என சித்தரஞ்சன் தாஸ் முழங்கிய போது நீதிமன்றம் வியப்போடும் மரியாதையோடும் அமைதி காத்தது. எதிர்பார்த்தபடியே குற்றம் நிரூபிக்கப்படாததால் 1909 சிறையிலிருந்து அரவிந்தர் விடுதலையானார். வெளியே வந்ததும் கர்மயோகி என்ற ஆங்கில இதழையும் தர்மா என்ற பெங்காலி இதழையும் தொடங்கினார். சிறையில் இருந்த காலத்தில் அவர் படித்த நூல்கள், உபதேசங்கள், கீதை ஆகியவை அவரை ஆன்மீகத்தை நோக்கி இழுத்தன. தான் தொடங்கிய கர்மயோகி தர்மா இதழ்களில் ஆன்மீகம் குறித்து தனது கருத்துக்களை தொடர்ந்து எழுதினார். பரமனின் ஆட்சியை பூமியில் நிலைநிறுத்துவதற்கு ஆன்மீக விடுதலை ஒன்றே தீர்வு என்று கண்டுகொண்டார். ஆன்மீக நெறியில் சென்று விட்டாலும் அரவிந்தரை ஆங்கிலேய அரசு தொடர்ந்து கண்காணித்து அச்சுறுத்தி கொண்டிருந்தது. 1910 ஷாம்சுல் ஆலம் கொலை வழக்கில் அரவிந்தர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதனால் மாறுவேடமிட்டு பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார் அரவிந்தர். சிறையில் இருந்தபோது அவருக்கு உள்ளிருந்து குரல் ஒன்று கிளம்பி அவர் செய்ய வேண்டியதை பணித்தது. அது எந்த காரணத்தையும் சொல்லாமல் இதை செய் அதை செய் என்று மட்டும் பணித்தது. மற்றவர்கள் எல்லாம் அவரை பிரான்சுக்கு செல்ல ஆலோசனை தந்த போது அவரது உள்ளார்ந்த குரலோ அவரை புதுச்சேரி செல்லுமாறு கூறியது. 31/3/1910 அன்று கல்கத்தாவிலிருந்து கப்பலில் கிளம்பிய அரவிந்தர் 4/4/1910 அன்று 3 மணிக்கு புதுவை வந்து சேர்ந்தார். அங்கு மகத்தான யோக சாதனையை செய்தார். எதற்காக புதுவைக்கு செல்ல சொன்னதோ அந்த மகாசக்தியின் விருப்பப்படி அரவிந்தர் ஆசிரமம் உருவானது. ஆங்கிலேய அரசுக்கு எதிரான கொந்தளிப்பிலிருந்து முற்றாக விலக்கிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து யோக நெறியில் தன்னுடைய கவனம் முழுவதும் செலுத்தி தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டார் அரவிந்தர். ஆர்யா என்ற ஆன்மீக மாத இதழை 1914 தொடங்கினார். அதே ஆண்டில் புதுச்சேரி வந்த பின்னாளில் அன்னை என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட மிர்ரா அல்ஃபாசா இவரது ஆசிரமத்தில் இணைந்தார். புதுவை வந்த அன்னை ஆசிரமத்தின் பெரும் சக்தியாக மாறினார். அரவிந்தர் ஆசிரமம் நிறுவப்பட்டவுடன் அன்னை ஆசிரமத்தை நிர்வகிக்கும் பணிகளை மேற்கொண்டு அன்பர்களுக்கு உற்ற வழிகாட்டியாகவும் ஆனார். அன்னையின் பல்வேறு அபூர்வ சக்திகளையும் அரவிந்தர் எளிதில் உணர்ந்து கொண்டார். அன்னையின் பார்வை சகல வல்லமை படைத்தது என்பதை அரவிந்தர் அறிந்து வைத்திருந்தார். ஒருமுறை அன்னையின் பார்வை ஆற்றலை பற்றி அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சிறு வயதில் அன்னைக்கு இருளில் கூட பார்க்கும் சக்தி இருந்தது. எங்கும் பார்க்கும் ஆற்றலை அவர் வளர்த்து கொண்டார். இப்போது கூட தனக்கு பின்னால் உள்ள அனைத்தையும் அவரால் பார்க்க முடியும். அவர் கண்களின் பார்வையை விட இந்த பார்வை இன்னும் துல்லியமாக இருக்கும். கண்களை மூடிக்கொண்டாலோ அது இன்னும் நன்றாக வேலை செய்யும். 1926 ஆசிரமம் அமைத்து தியானத்திலும் யோகத்திலும் அரவிந்தர் ஈடுபட்டார். 1926 நவம்பர் 24 கண்ணன் பூ உலகில் அவரது உடலில் கலந்ததை அவர் உணர்ந்து அறிவித்தார். அது இன்றளவும் சித்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. சூப்பர் மைண்ட் எனப்படும் அதி மானுட மனமும் ஆனந்தமும் பெரும் பணியை நிறைவேற்ற வந்திருப்பதை அனைவரும் அறிந்து மகிழ்ந்த அன்றைய தினத்தில் அரவிந்தர் தனிமையை நாடி தன் பெரும் பணியை மேற்கொண்டார். அதன் பின்னர் வருடத்திற்கு சில குறிப்பிட்ட தினங்களே அவரை தரிசிக்கும் பாக்கியம் அன்பர்களுக்கு கிடைத்தது. பாரதியுடன் நட்பு கொண்டது இந்த காலத்தில் தான். மகாகவி பாரதியாரும் வாவேசு ஐயரும் அரவிந்தரின் தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டார்கள். வேதங்கள் பற்றி அரவிந்தர் செய்து வந்த ஆராய்ச்சிகளை அறிந்து பாரதியார் வியப்படைந்தார். அரவிந்தர் பாரதியார் ஆகிய இரு மகாசக்திகள் இணைந்த திருத்தலமாக மாறியது புதுச்சேரி. அரவிந்தர் புகலிடம் தேடி புதுச்சேரிக்கு வந்தபோது அவருக்கு வீடு பார்த்து கொடுத்தவரும் பாரதியார் தான். அரவிந்தர் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்றை தமிழில் மொழிபெயர்க்கும் போது தெய்வம் என்றே கருதத்தக்க ஒருவரின் கவிதையை மொழிபெயர்க்கிறோம் என்ற உணர்வோடு மொழிபெயர்த்ததாக பாரதியார் குறிப்பிட்டுள்ளார்.
புதுச்சேரியில்தான் அரவிந்தர் தனது ஒப்பற்ற காவியமான சாவித்திரியை படைத்தார். பல ஆண்டுகள் தொடர்ந்து எழுதிய அவரது சாவித்திரி காவியம் 1950

0: 1949ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. 1943 மற்றும் 1950 ஆண்டுகளில் நோபல் பரிசுக்காக அரவிந்தர் பரிந்துரை செய்யப்பட்டார். தேசியம் தெய்வீகம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கலந்து அதையே தன் வாழ்க்கையாக்கி மனித குலத்தை வேத நெறியில் உயர்த்த அவதரித்த மகரிஷி அரவிந்தர். ஒரு மாபெரும் சக்தி அவரை வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தி வந்தது. அந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களோ ஏராளம். தேநீரை அவர் விரும்பி அருந்திக் கொண்டிருந்த காலத்தில் தனது மைத்துனர் எப்போது தேநீர் கொண்டு வருவார் என்று அவர் எண்ணிய சமயத்தில் எதிரே இருந்த சுவரில் தேநீர் வரும் சரியான நேரம் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. சரியாக அதே நேரத்தில் தேநீரும் வந்தது. அன்று முதல் தினமும் தேநீர் வரும் நேரம் சுவரில் எழுதப்படுவதை கண்டேன் என்று அரவிந்தர் பின்னால் தன் அனுபவங்களை கூறினார். அரவிந்தரின் ஆன்மீக தத்துவம்தான் என்ன என்பதை எளிமையாக புரிந்து கொள்ள அதை சுருக்கமாக இப்படி கூறலாம். மின்சக்தியை தாமிரம் கடத்துகிறது, ஆனால் மரம் கடத்தாது. அதுபோல் தெய்வ சக்தி என்ற கற்பனைக்கு எட்டாத பிரம்மாண்டமான சக்தியை இறக்கிக் கொள்ளும் தாமிர கம்பியாக நாம் நம் உடலை மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தூய எண்ணங்களை நினைக்க வேண்டும், அன்பால் உள்ளம் நிறைய வேண்டும், தியானம் பயில வேண்டும். பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி மனித சமுதாயம் நகர வேண்டும் என்றும் அதிமனிதன் தோன்ற வேண்டும் என்றும் அரவிந்தர் கனவு கண்டார். அதிகமான சக்தியை மண்ணில் இறக்க தன் தவ வலிமையால் முயன்றார். மனிதகுல பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை விரைவுபடுத்தவே வாழ்நாளை அர்ப்பணித்த மகான் ஸ்ரீ அரவிந்தர் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் நாள் தனது 78வது வயதில் முக்தியடைந்தார். அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சொந்தமாக நிறைய கட்டிடங்கள் புதுச்சேரியில் இருந்தாலும் அரவிந்தரும் அன்னையும் வாழ்ந்த இல்லமே ஆசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆசிரமத்தின் உள்ளே ஒரு மரத்தாலான நிழல் முற்றத்தில் மலர் மூடப்பட்ட சமாதி உள்ளது. இந்த வெள்ளை பளிங்கு சன்னதியின் இரண்டு தனி அறைகளில் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னையின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. நாள்தோறும் ஏராளமான மக்கள் வருவது அவர்களது சமாதியை பார்த்து அருள் பெறுவதற்கே ஆகும். இன்றும் நூலகம், சாப்பாட்டு அறை, புத்தகம், புகைப்படம் அச்சிடுதல், பட்டறைகள், விளையாட்டு மைதானம், கலைக்கூடம், மருந்தகம், செவிலியர் வீடு, பண்ணைகள், மலர்த்தோட்டங்கள், விருந்தினர் இல்லங்கள், சலவை, பேக்கரி என பல துறைகளை கொண்டு ஆசிரமம் பெரு வளர்ச்சி பெற்று வருகிறது. அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுத சில ஆசிரியர்கள் முயற்சி மேற்கொண்ட போது அவர் அதில் திருத்தங்களையும் செய்தார். அதனால் தெய்வீக ரகசியத்தை மறைத்திருந்த திரை சற்றே விலகியது. அரவிந்தரின் யோகம் அவருக்காக மட்டும் செய்யப்படவில்லை. அவரே ஒருமுறை முக்தியையும் பரிபூரண தத்துவத்தையும் எனக்கு மட்டும் பெற எண்ணி இருந்தேன் என்றால் எனது யோகம் நெடுங்காலத்திற்கு முன்னரே முடிந்திருக்கும், எனது சித்தியானது மற்றவர்கள் அதை அடைவதற்கு ஒரு முன்னோடிதான் என்று குறிப்பிட்டார். ஆக அன்பர்களுக்கு அவர் எப்போதும் உற்ற துணையாக இருந்தார், இருந்தும் வருகிறார். அரவிந்த யோகம் என்றால் என்ன என்பதை கவியோகி சுத்தானந்த பாரதியார் அழகுரை இப்படி விளக்குகிறார். பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் எல்லோரையும் சமமாக காணும் சர்வாத்ம சித்தி எல்லாம் ஒருங்கே சேர்ந்தது அரவிந்தரின் பூரண யோகம். அரவிந்த யோகம் உலகை உயர்த்துகிறது, அழகில் தெய்வத்தை காண்கிறது, அழகை ஆத்ம பரிபூரணத்திற்கு ஒரு வழியாக்குகிறது, வாழ்வை குறுக்கி ஒடுக்காமல் விரிந்து பொழிய செய்கிறது. உலக வாழ்வையே தெய்வ சித்தி பெற்ற ஒரு அகண்ட சமரச யோகமாக்குகிறது.
1: இதுவரை ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேத்தி சந்திரசேகரன் அவர்கள்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் டி கே பட்டம்மாள், நித்யஸ்ரீ மகாதேவன். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது தேசபக்தி பாடல்கள். இனி ஒலிக்க இருப்பது வி. ராஜ்குமார் பாரதி பாடும் பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி. நிறைவு பெற்றது தேசபக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து சென்னை வானொலி வழங்கும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழையும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: நாகப்பட்டினம் 12 சென்டிமீட்டர், அரியலூர் தாலுகா அலுவலகம், அரியலூர் பிடிஓ, திருவாரூர், நன்னிலம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர், அரியலூர் ஏடபிள்யூஎஸ் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர், சோலையார், சேலம், ஏற்காடு ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் சின்னக்கலார், சேலம் எடப்பாடி, புதுக்கோட்டை, மலையூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும் மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில்

0: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதிகளவு வெப்பநிலையில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிகளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளியில் 39.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை 21.6 கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நிவானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும் வீசக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: சிந்து சமவெளி, அங்கு சிந்தும் மழை துளி, சத்தமிட்டு சொல்லும் இந்தியன் நான் என்று. கன்னியாகுமரி கரை, அதை தொட்டு செல்லும் அலை, நித்தம் சொல்லி செல்லும் இந்தியன் நான் என்று. பிரதேசங்கள் வேறு, பேசும் மொழிகள் வேறு, பண்பாடுகள் வேறு, ஆனால் அவையாவும் ஒரே பெயரைத்தான் சொல்லும், இந்தியர் நாம் என்று. இங்கு வீசும் தெண்டலிலும் தேசிய கீதம் ஒலிக்கும், இங்கு இசைக்கும் பாடலிலும் நாட்டுப்பற்றின் உயிர் இருக்கும். இம்மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு வீரனின் தியாகம் ஒளிந்திருக்கும். எல்லைகள் நம்மை பிரிக்கலாம், மொழிகள் நம்மை பிரிக்கலாம், ஆனால் ஒரு கொடி உயரும் போது நம் இதயங்கள் மட்டும் ஒரே திசையில் துடிக்கும். அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா.

0: ஆகாஷ் வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆனை முகத்தோனை போற்றுகின்ற பாடல்.
1: முந்தி முந்தி விநாயகனே, உக்கன் அண்ணர் தன் மகனே,

0: பருப்புருண்டா தேங்காயோ,
1: பாலும் பழவகையோ, பருப்புருண்டா தேங்காயோ.
0: அத்தனையும் நான் படைப்பேன் சித்தி விநாயகர்க்கே,
1: அத்தனையும் நான் படைப்பேன் சித்தி விநாயகர்க்கே,
0: அத்தனையும் நான் படைப்பேன் சித்தி நொல்ல வினா.

அருள்மிகு தாரியங்கள் குழுந்தளமல் மகரே, அன்னை குழுந்தாளில் மகனே, இங்கே குணமுடன் வாரும் ஐயா விநாயகனே.

கண்ணடக்கம் பொன்னாடு, கண்ணடக்கம் பொன்னாடு, கற்சிலம்பு முத்தாடு, முத்தாடை தண்டை கொஞ்ச முன்னடை வாய்ப்பில்லை யாரே, முத்தாடை முத்தாடை தண்டை கொஞ்ச முன்ன

0: கண்டருக்கு பிறந்த கணபதியே வாருமையா, கணபதியே
1: பிறந்த கணபதியே வாருமையா,
0: கணபதியே ஐயா கணபதியே வாருமையா.

அகில ஏராட்சி அங்கே அகன்றிட சிறையில் சித்திரவதை செக்கிலித்தார் சிதம்பரனார் சிறையில் சித்திரவதை செக்கிலித்தார் சிதம்பர

குமார் காந்தி வழி தண்ணீர உப்பு சத்தியா போராட்டத்தில் உத்தமர் காந்தி வழி தண்ணீர வேதாரண்யம் தண்ணீர ராஜாஜி தளம்.

சட்டத்தை மீறி உப்பு எடுத்தாரே, சட்டத்தை மீறி உப்பு எடுத்தாரே, சிறையிலே அடைப்பட்டார் உத்தமர்களை வணங்க.

0: வேலும் மயிலும் துணையாக இருக்கும் என முருகப்பெருமானை வணங்கி பாடும் பாடல்.
1: ஆறுமுகம் பனிரண்டு கையும் வேலும் அலங்கார ஆபரணம் அணிந்த மார்பும் திருமுகமும் வெந்நீரும் புனைந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியா சுப்பிரமணியா முருகா சரவண பவனே கார்த்திகேயா முக்கண்ணார் புத்திரனே அரோ

உழவு தொழிலே உயிராகும். உழுதால் நன்றாய் பயிராகும். உண்ணும் உணவு எல்லாமே உழவு தொழிலால் கிடைத்தவை என விவசாயத்தின் பெருமையை எடுத்துக் கூறும் பாடல்.

வாட்டி வெளியே கதிரவனோ உதிச்சிருச்சு கழனி வயல் போய் வருவோம். கதிரவனோ உதிச்சிருச்சு கழனி வயல் போய் வருவோம். தனநானா தானானா தானானா தன்னானா தனநானா.

விவசாயம் செழித்திடவே வேணு செல்வம் பொழிந்திடவே, விவசாயம் செழித்திடவே வேணு செல்வம் பொழிந்திடவே, காட்ட வெட்டி கழனியாக்கி காலம் முழுக்க பாடுபடுவோம், காட்ட வெட்டி கழனியாக்கி காலம் முழுக்க பாடுபடுவோம்.

0: இந்திய இராணுவத்திற்கு முதன் முதலில் வித்திட்டவர். தலைவர் என்னும் பொருள்பட நேதாஜி என்று இந்திய மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். அவர் எங்கே என கிளியை அழைத்து கேட்கும் பாடல்.
1: வங்காள சிங்கம் எங்கே நேதாஜி.

இந்தியானேதாஜி எங்கள் குல தெய்வம்மா, இந்தியானே தீரமா நேதாஜி எங்கள் குல தெய்வம்மா, சந்தித்தார் சொல்லடி.

மணிவன் ஜெகநாதன் பாடல் பாடு எமக்கு நேதாஜியை பார்த்தால் கொஞ்சம் சொல்லும்படி பைங்கிலேயே நேதாஜியை பார்த்தால் கொஞ்சம் சொல்லும்படி பைங்க

0: தங்கமெங்கே நெராஜி மங்கள தங்கமெங்கே நெராஜி மங்காத தங்கம் எங்கே.
1: ஆயுதங்கள் ஏந்தி தேசத்தை அடிமையாக்கிய ஆங்கிலேயரால் மக்களின் எண்ணங்களை அடிமைப்படுத்த முடியாது என கூறிய சுதந்திர போராட்ட வீரர்களின் பெருமைகளை விளக்குகின்ற பாடல்.
0: அடிமையானது நம் இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் நமது இந்திய மக்கள் இந்திய மக்கள் அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்
2: அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்
0: அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்
2: அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்.
0: ஆங்கிலேயர் சூழ்ச்சியாலும் அராஜக ஆட்சியாலும் ஆங்கிலேயர் சூழ்ச்சியாலும் அராஜக ஆட்சியாலும்
2: ஆங்கிலேயர் சூழ்ச்சியால்

0: வழி கொடுக்க மறுத்த தாட வடி வதங்கினாரே அங்கில ஏராட்சியிலே. அடிமையானது ஐயா அடிமையானது அன்று அடிமையானது இந்திய தேசம் அடு
1: அவதிப்பட்டது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்
0: அடிமையானது இந்திய தேசம்.

0: புகழிடப்பட்டாரையா தூய வரான் கட்ட பொம்மன்,
1: புகழிடப்பட்டாரையா தூய வரான் கட்ட பொம்மன்,
0: ஐயா தூய வரான் கட்ட
1: பொம்மன், தூய வரான் கட்ட பொம்மன்,
0: அருமையானது அன்று அருமை.

0: தலை நிமிர தரணியிலே போர் புரிந்தார்.
1: தலை நாடு தமிழ் நிமிர தமிழ் நாட்டில் போடுந்தார்.
0: அடிமையானது அன்று அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்.

0: வேற்றுமையில் ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் என பல சிறப்புகளை கொண்டது எங்கள் பாரதம் என நம் தேசத்தை கொண்டாடும் பாடல்.
1: வாழ்க வாழ்க வாழ்க வேணும் இந்திய தேசம்,
2: வாழ்க வாழ்க வாழ்க வேணும் இந்திய தேசம்,
1: வாழ்க வாழ்க வாழ்க வேணும் இந்திய தேசம்.

0: தற்பெரும் மோசம் தராதரமும் வீழ்கவே, பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
1: பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
0: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
1: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
0: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
1: உழவும் தொழிலும்

0: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் அலைவரிசைகளோடு. கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கிக் கொண்டிருக்கும் சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள்.
1: ஆடி பெருக்குத்தான் எங்க ஆத்துல தண்ணி வரும், ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்க எல்லாம் வித விதைக்க ஆரம்பிப்போம். ஏற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேழா மெட்டு கட்டி பாடுவோம், எங்க நாட்டுப்புற மகிமையத்தான் பாடுவோம், எங்க நாட்டுப்புற மகிமையத்தான் பாடுவோம். ஆடி

0: அஹிம்சை என்ற வார்த்தையை புன்னகையோடு ஏந்தி உலகையே தன் பக்கம் ஈர்த்த அண்ணல் மகாத்மா காந்தியை போற்றி வணங்கும் பாடல்.
1: சுதந்திரம் பொன்மலை செம்மலையா அறப்போர் வழியில் அள்ளும் பகல் உழைத்த மகாத்மா காந்தி புகழை பாடுவோம். சுதந்திரம் அடைந்த வெற்றியை எங்கும் பாடுவோம். சுதந்திர தியாகி ஐயா பொம்மை.

சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். இந்த அகில மதில் சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். அகில இந்தியா வானொலியிலே சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். பல்லாட்டம் ஆடிய கோலாட்டம் ஆடிய சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். இந்த அகில இந்திய

கத்திலே வெள்ளையனே வெளியேறும் ஏக்கத்திலே பாடுபட்ட மகத்

சுதந்திர தியாகி ஐயா பொன்மன செம்மலையா, சுதந்திர தியாகி ஐயா பொன்மன செம்மலையா, அறப்போர் வழியிலே அறப்போர் வழியிலே அண்ணல் காந்தி எங்கள் ஐயா, அறப்போர் வழியிலே அண்ணல் காந்தி.

இனி பதம் பண்ணாரை வணங்குவோம், இந்த அகில இந்திய வானொலியில் வணங்குவோம். சுதந்திரம் கொண்டாடுவோம், சுதந்திர இனத்தினிடே சுதந்திரம் கொண்டாடுவோம். சுதந்திரம் அடைந்தது என்று சுதந்திர விழா

0: அடிமைப்பட்டு உடன்று கிடந்த நாட்கள் போய் எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் நிலை வந்துவிட்டது. பாரத நாடு பழம்பெரும் நாடு என்றும் வேறெதுவும் இதற்கு ஈடில்லை என்றும் அழுத்தமாய் சொல்லும் பாடல்.
1: கொண்டாடி கும்மி கொட்டியாடே செம்மொழி கண்ட நம்ம நாடே.

சடங்கரை வகுத்து வச்சு கலையோடு தொகுத்து மதிச்சோம், நிலவோடு தங்கத்தமிழ்

செம்மொழி கண்ட நம்ம நாடு வந்தானே தந்தை வந்து பாடு தமிழ்நாடு ரங்கநாடு.

0: சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், நவீன இந்தியாவின் சிற்பி, பாரத ரத்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் ஆபரணம், ரோஜாவின் ராஜா, ஆசிய ஜோதி என பல சிறப்பு பெயர்கள் பெற்றவர். அவர் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து எம்பும் பாடல்
1: பண்டிதர் ஜவஹர்லால் நேருவின் புகழை

காதினியில் புகழ்பறவே பட்டப்படி பை படித்தார். அண்ணல் காந்தி வழி தண்டியில அற போராட்டம் கண்டார். அண்ணல் காந்தி வழி

திகழ்ந்தார் என் திசையில் எகிழ்ச்சி மிக்க வீரராய் பிறந்தார் இந்திய விடுதலைக்காக அரும்பாடுபட்டார் சுதந்திர பெறவே அரும்பாடுபட்டார் அந்த பண்டிதால் ஜவஹர்லால் நேரு புகழை பாடுவோம் புகழை பாடுவோம்.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக வானொலிக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லும் பாடல்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் அங்கே. வானொலியில் பாட்டு கேட்கும் அன்னைக்கும் தந்தைக்கும், அருமையுள்ள சகோதர சகோதரிக்கும், அரும்பெரும் தலைவருக்கும் வணக்கம். வணக்கம் அங்கே.
2: ஐயா வந்தன வந்தன வந்த

நாட்டுப்புற கலைக்கே நல்லாத ரவு தந்தை.

0: இந்த குப்புசாமி மகள் ஜெகநாத வணக்கம், ஐயா கோடி வணக்கம். இந்த குப்புசாமி மகன் ஜெகநாதன் வணக்கம்.
1: அங்க வந்தவன்

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கிய சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். தொகுப்பு ஆர் ரேவதி. அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நகைச்சுவை நடிகர் ஜாவா சுந்தரேசன் பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்தை போற்றுவோம், சுதந்திரத்தை கொண்டாடுவோம், இந்தியனாக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்த சமயத்தில் உங்களோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நான் ஏன் பிறந்தேன் அந்த பாட்டில் வர இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன

0: நினைத்தால் நன்மை உனக்கு. இதுதான் என்னோட பாலிசியும் கூட. ஸோ இந்தியாவுக்காக ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து அதை பெருமைப்படுத்தும் வகையில் நடந்து கொள்வோம். நீங்களும் அப்படி நடப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம், அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
2: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
3: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
2: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
4: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: ஹலோ மக்களே, நான் உங்க மியூசிக் டைரக்டர் சித்துக்குமார். நேயர்களுக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ಆಕಾಶವಾಣಿ. நேயர்கள் கேட்க இருப்பது தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா, சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். நடுவராக பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோரும், மற்றும் இளைஞர்களை என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் இரா விசாலாட்சி ஆகியோரும் பங்கேற்கின்றனர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: தேசபக்தியில் சிறந்தவர்கள் பெரியோர்களா இளைஞர்களா என்ற நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய வானொலி நேய அன்பர்கள், மதிப்பிற்குரிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். 79 ஆண்டுகள் முழுமையாக சுதந்திர தினத்தை நிறைவுற்று 80வது சுதந்திர தினத்தை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விடுதலை போராட்ட வீரர்கள் தங்கள் வியர்வையையும் இரத்த

ரத்தையும் சிந்தி அரும்பாடுபட்டு அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை ஆங்கிலேயரிடம் இருந்து மீட்டார்கள். மாபெரும் தலைவர்களான மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோர்களின் உதவியோடு விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஈடுபட்ட போது உயிரை துச்சமென மதித்த தலைவர்களின் வீரத்தையும் மக்களின் தியாகத்தையும் கண்ட ஆங்கிலேய அரசு நமக்கு சுதந்திரத்தை வழங்கியது. இந்த நன்னாளில் தேசத்தின் ஒற்றுமையை காப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்று எல்லோராலும் உறுதி ஏற்கப்படுகிறது. மகாத்மா காந்தி அகிம்சை முறையில் போராடினார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீரத்துடன் எதிர்த்து நின்றார், பகத்சிங், வாஞ்சிநாதன், பாரதியார் போன்ற பலரினுடைய தியாகத்தால் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அவர்களின் தியாகத்தை நாம் எப்போதும் மறக்க கூடாது. சுதந்திரத்தை பாதுகாப்பது நமது முக்கிய கடமை. நல்ல கல்வி கற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். ஒற்றுமையுடன் வாழ்ந்து இந்தியாவை வலிமையாக்குவோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று பாடினார். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு, இப்படியாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பாடி குவித்த வைர வரிகள் தான் ஒவ்வொருவருடைய பெரியோர்கள் இளையோர்கள் மக்களுடைய மனதிலே தைத்து சுதந்திர உணர்வு ஊட்டப்பெற்று எல்லாராலும் கிடைத்திருக்கக்கூடிய அரிய பொக்கிஷம்தான் இந்த சுதந்திரம். இந்த தாய் நாட்டை மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலை இந்த சுதந்திர தினம்தான். இன்று நாம் எல்லோரும் சிந்திக்கக்கூடிய ஒன்றுதான் இன்றைய தலைப்பு. தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியோர்களா இளைஞர்களா என்பதுதான் இந்த தலைப்பு. எல்லாராலும் காலம் காலமாக விவாதிக்கப்பட்டு வந்த விஷயம், அருமையான தலைப்பு. இன்று எல்லோருடைய இதயங்களிலும் குடிகொண்டிருக்கக்கூடிய சிந்தனை இந்த சுதந்திர உணர்வு தான். இந்த தியாக பூமியில நாம் எல்லோரும் இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திர தாகத்தை எல்லாம் பெற்று தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள், தேச தலைவர்கள், தேசத்தில் இழந்த இளைஞர்கள், இவர்களெல்லாம் பெற்று தந்த சுதந்திரம்தான். இப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை எளிமையாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்று தடியடிபட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள், உண்ணக்கூட வழியில்லாமல் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தார்கள், உயிரை மாய்த்து விட்டார்கள். அப்படிப்பட்ட பெரியோர்கள் இளைஞர்களெல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில இன்னைக்கு இந்த தலைப்பை பத்தி நாம சிந்திக்க வந்திருக்கிறோம். ஒரு நாடு வாழ்கிறது என்றால் அதற்கு இரண்டு கண்கள் உண்டு. ஒன்று நேற்றை பார்க்கும் பெரியோர்கள், மற்றொன்று நாளையை பார்க்கும் இளைஞர்கள். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய விஷயம் கண்கள் அல்ல. இந்த இடத்திலே ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய எண்ணம் தான் தேசபக்தி. தேசபக்தியில் சிறந்தவர்கள் யார் என்பதைத்தான். ஒரு பக்கம் வரலாற்றை படைத்த பெரியோர்கள், மறுபக்கம் வரலாற்றை சாதித்து கொண்டு புதிய பாரதத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர்கள். இவர்களில் யார் வெல்ல போகிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் கேட்டு மகிழலாம். இவர்கள் சொல்லுகின்ற இந்த அரிய கருத்துக்கள் மக்கள் மனதிலே கொண்டு சேர்க்கக்கூடிய அருமையான சுதந்திர உணர்வுகளை உங்களுடைய இதய பெட்டிக்குள் கூட்டி வைக்க வேண்டிய ஒரு செய்தியாகும். பாரதியார் சொன்னார், செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த பாட்டு நம்ம ஒருவரிதான், ஆனால் நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் ஊட்டிய கவிஞர், தேசிய கவிஞர், முண்டாசு கவிஞர் பாரதியார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் பெறாத பொழுதே பெற்றதாக கனவு கண்டார். கனவு காணுங்கள் என்று இன்று அப்துல் கலாம் சொல்லுகின்றார். ஆனால் அன்றே பாரதியார் கனவு கண்டார், சுதந்திரம் பெற்றதாக கனவு கண்டார். அகிம்சை வழியிலே, காந்திய வழியிலே நின்றவர் நாமக்கல் கவிஞர். அவர் பாடுகின்றார், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர்
என்று பாடுகின்றனர்.

0: இப்படிப்பட்ட அருமையான இந்த தேச உணர்ச்சி மிகுந்த இந்த பாடல் வரிகள் எல்லாம் நாமெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். தேசபக்தி என்பதுதான் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய முத்தாய்ப்பான வரி. தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம் என்று பாரதியார் பாடுகின்றார். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்று மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி ஒவ்வொரு இளைஞன், சிறுவன், குழந்தை எல்லோருடைய நெஞ்சிலும் இந்த தேச உணர்வு இருக்கிறது. அது இன்றைய தலைமுறையிடத்திலே செவிகளால் கேட்டு நுகரக்கூடிய இந்த செய்தி வருகின்ற தலைமுறையையும் காக்கக்கூடியதாக இந்த சிந்தனை பட்டிமன்றம் இருக்கிறது. அழகா சொல்லும்போது பார்த்தா இந்த ரெண்டு அணிகளும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்கள் என்று அணியிலே பேச வந்திருக்கக்கூடியவர்கள் இருவர். முதலாம் அவர் செந்தமிழ் செம்மல், தலைமை ஆசிரியர் சீனு வேணுகோபால் ஐயா அவர்கள். அவருடைய அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வேல்ஸ் பல்கலைக்கழகத்து தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வேல் மகேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தேசபக்தியில் சிறந்து விளங்குவது இளைஞர்களே என்ற அணிக்கு வாதிடுவதற்காக புதுவை பல்கலைக்கழகத்து சமுதாய கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் அரங்க மு முருகையன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய அணியை வலு சேர்க்கும் பொருட்டும் இந்த இளைஞர்கள்தான் சாதிக்க கூடியவர்கள், புதிய பாரதத்தை உருவாக்குவதால் வந்திருக்கிறார்கள் என்ற அணியை வலு சேர்ப்பதற்காக இந்திரா காந்தி அரசு மகளிர் கலைக்கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் இரா விசாலாட்சி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது அறிமுகமாகிவிட்டார்கள். ஒரு பக்கம் பெரியவர்கள், இடது பக்கத்திலே இளைஞர்கள் இருக்கிறார்கள். பெரியவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து சென்றால்தான் இந்த சமுதாயம் சிறக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, தேசம் என்பது நாம் எல்லோரும் சிந்திக்கக்கூடிய சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு தேசம் என்பது வெறும் எல்லைகளால் ஆனது அல்ல. இங்கிருந்து ஒரு 800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தூரத்தில் கன்னியாகுமரி இருக்கு, வடக்கே வேங்கடம் இருக்கிறது என்று வெறும் எல்லைகளால் ஆனது கிடையாது. இந்த தேசம் என்பது தியாகத்தால் வளர்க்கப்பட்டது, பெரியவர்களின் கனவுகளால் கட்டப்பட்டது. இன்று நாம் சிந்திக்கக்கூடிய விவாதிக்கக்கூடிய தலைப்பு மிகவும் நுட்பமானது, உணர்வு பூர்வமானது. தேசபக்தியில் சிறந்தவர்கள் பெரியோர்களா இளைஞர்களா என்ற இந்த இரண்டு சிந்தனைகளை உங்கள் முன்னே பகிர வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை. முதலாவதாக தேசபக்தியில் சிறந்தவர்கள் பெரியோர்களே என்ற தலைப்பில் வாதிடுவதற்காக அணித்தலைவராக இருக்கக்கூடிய செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால் ஐயா வருக கருத்துக்களை தருக.
1: வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரதம் அணித்திருநாடு. நம்முடைய தாய் திருநாட்டினுடைய விடுதலை இன்றைக்கு 79 ஆண்டுகள் முடித்து 80வது ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் தேசபக்தியிலே சிறந்தவர்களாக இருப்பதால் தான் என்பதை கண்டிருக்கிறோம். தேசபக்தியிலே நாம் வலுவிழந்திருப்போமே ஆனால் 80 நம் பக்கம் வந்திருக்காது. ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த பட்டிமன்றம் நிச்சயமாக ஏற்கனவே நிரம்பி ததும்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய தேசபக்தியினுடைய எழுச்சியை, அதனுடைய உணர்ச்சி பெருக்கை மேலும் கூட்டும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் உண்டு. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த இனிய பட்டிமன்றத்தை பெருமைக்குரிய பட்டிமன்றமாக மாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும், எல்லா அன்பர்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தையும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அன்பு இளவல் திரு வேல் கார்த்திகேயன் அவர்கள் வருகை தந்து சிறப்பானதொரு தலைமை உரையை வழங்கியிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பாரத திருநாட்டை பற்றி பாரதி பாடிய பெருமிதமான வரிகளை பதிவு செய்தீர்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, வீரத்திலே, தீரத்திலே, மோனத்திலே, கல்வியிலே எல்லாவற்றிலும் சிறந்து நிற்கக்கூடிய நாடு பாரத நாடு என்பதிலே இருவேறு கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அதனாலதான் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர், கொஞ்சம் கூட மறந்துடாத.

பாரத நாட்டிலே பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். கவிமணி தேசிய விநாயகம் சொல்லுவார், ஒரு பெண்ணாக பிறப்பது மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு ஒரு வரி வரும். நான் இப்படி திருப்பி பார்க்கிறேன், இந்தியாவிலே பாரத குடிமகனாக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திருந்தால் தான் இந்திய குடிமகனாக பிறக்க முடியும் என்கின்ற பெருமைக்குரிய நாடு நம்முடைய நாடு. அதனாலதான் இந்த நாட்டிலே சுதந்திரம் ஏதோ சுக்கா மிளகா கடையில் விற்றதா? எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தார்கள் தெரியுமா? அத்தனை வீரர்களுடைய தியாகமும் உழைப்பும் இந்த உன்னதமான பாரதத்திற்கு விடுதலையை பெற்றுத்தந்தது. அதனாலதான் பாரதி பாடுகின்ற பொழுது இந்த நாடு சாதாரணமான நாடு அல்ல, எப்படி வளர்ந்தது தெரியுமா, எந்த கட்டுக்கோப்போடு மேலோங்கி வருகிறது தெரியுமா என்று சொல்லுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடுவான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. என்ன காரணம் தெரியுமா? என்னை பெற்றவர்கள், எனக்கு மூத்தவர்கள், என்னை வளர்த்தெடுத்தவர்கள், அவருடைய அனுபவ பெட்டகங்களை எங்களுக்கு வாரி வழங்கினார்கள். அதனாலே அவருடைய சிந்தனையில் தோன்றிய வழிமுறையை நாங்கள் சென்றோம். எங்கள் பாரத நாடு இன்று பாருக்கே தலைமை தாங்கக்கூடிய நாடாக இருக்கிறது. பாரதி சொன்னானே மைய தலைமை கொள் என்று சொன்னார். இந்த உலகத்திற்கே தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் இந்திய திருநாட்டிற்கு உண்டு என்று பிரகடனப்படுத்தியவன் மகாகவி பாரதி. மறந்துவிடக் கூடாது. நாம் இளைஞர்களை குறை சொல்ல வரவில்லை. எங்களுடைய எண்ணம் அதுவாக இருந்திருந்தால் எங்கள் பாரதி பாடியிருப்பானா? இளைய பாரதத்தினாய் வா வா வா என்று அழைத்தானே. என்ன காரணம்? மூத்தோர்களாகிய நாங்கள் பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை நீங்கள் அப்படியே கட்டி காவந்து பண்ணி இந்த வையகத்திற்கு ஒரு மேன்மையான நாடாக இந்தியாவை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கூப்பிடுகிறான். இளைய பாரதத்தினாய் வா வா வா. ஆனால் இளையவர்களை மதிப்பு குறைவிடி செய்வது எங்கள் நோக்கம் அல்ல. இளையவர்களுக்கு அந்த உணர்வு இன்னும் சென்று சேர்ந்து இன்னும் உத்வேகமாக அவர்கள் இந்திய திருநாட்டை உயர்த்த வேண்டும் என்கின்ற என்ற காரணத்தினாலே அவர்கள் தேசபக்தியிலே குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் அந்த இளைஞர்களுக்கு அனுபவம் என்கின்ற ஒரு அற்புதமான மருந்தை கொடுத்தது யாருடைய பொறுப்பு? மூத்தவர்கள் பொறுப்பு அல்லவா? அதனாலே தானே பாரதி அப்படி சொன்னான். ஆகவே மூத்தோர்களாக இருந்தவர்கள் நமக்கு கொடுத்த அந்த உழைப்பு தியாகம் எல்லாமே இன்றைக்கு இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு அடித்தளம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கடைகாலை மறைந்துவிட்டு கட்டிய கோபுரத்தின் கலசத்தை வணங்குவது போலாகிவிடும். கடைகால் உறுதியாக இருந்தால்தான் மேலே கட்டப்பட்ட கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்ட அந்த புனிதமான கலசத்திற்கு மரியாதை உண்டு. மரியாதைக்குரிய அந்த கலசம் நின்று ஒளி வீச வேண்டுமே. ஆனால் அடித்தளமாக இருக்கக்கூடிய மூத்தவர்கள் போட்ட உழைப்பை தியாகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த திருநாளிலே அவர்களுக்கு இருந்த தேசபக்தி அப்படிப்பட்டது. அதனால்தான் அவர்கள் அந்த தேசபக்தியை பற்றி பாடும் பொழுது பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மாடு மனை வீடு இது எல்லாம் சதமல்ல, எவ்வளவு சங்க நிதி பதும நிதி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. என்ன பாடான் தெரியுமா? இதம் தரு மனையின் நீங்கி இடர் மிகுந்த அழிவுற்றாலும், எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி இடர் மிகுந்த அழிவுற்றாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழி வந்து அழிவுற்றாலும். என்ன மாதிரி வார்த்தை போடுறேன் பாருங்க, எனக்கு பழி வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய தாய் திருநாட்டை நான் காத்தாக வேண்டும், தாய் திருநாட்டினுடைய பெருமையை உயர்த்தியாக வேண்டும் என்று மார்பை நிமிர்த்தி பாடியவன் பாரதி. பதம் திரு இரண்டும் மாறி வழி மிகுந்த அழிவுற்றாலும் கடைசியில சொல்றதுதாங்க உயிர்ப்பான வார்த்தை. என்ன சொன்னான் தெரியுமா? சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. எந்த நிலையிலே போனாலும் சரிதான், எந்த நிலையிலே என்னை தள்ளினாலும் சரிதான், அந்த இடத்திலே சுதந்திர தேவி என்னுடைய திருவடியை தொழுவதற்கு நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னது யார்? மகாத்மா காந்தி, லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர். எப்படிப்பட்ட மகான்கள்! நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், காமராஜர், இன்னும் எத்தனை எத்தனை. அதனாலதான் பாரதிதாசன் முன்னர் எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தனரோ இந்த வேரியிலே பாடணும். தொழிலாளருக்கு பாடினது ஒரு பக்கம், இந்த பாரதம் என்கின்ற இந்த பெரும் மரம், இந்த பெரிய கட்டமைப்பு இப்படி உருவாகி இருப்பதற்கு காரணமாக சாதாரணமாக விளைந்ததல்ல மகனே, இது எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்ததால் வந்தது தெரியுமா? ஆகவே பெரியோர்கள் செய்த தியாகம், பெரியோர்களுடைய உப்புயர்வற்ற தேசபக்தி. நான் சொன்ன பார்த்தீங்களா, பழி வந்தாலும் பரவாயில்லை, இடர் வந்தாலும் பரவாயில்லை, என் மனைவி என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, இதம் தரும் மனையின் நீங்கி இடர் மிகுந்த அழிவுற்றாலும். என்ன வார்த்தை பாருங்க! எவ்வளவு சுதந்திர அந்த போராட்ட பெரு வெறி அவனுடைய உள்ளத்திலே இருந்திருந்தால் அந்த வார்த்தை வந்திருக்கும். தாய் நாட்டை பிரிய மாட்டேன்றான். அந்த நம்பிக்கை இருந்ததால் தான் மகாகவி பாரதியாரால் பாட முடிந்தது. சுதந்திரம் வருவதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டாமா? மூத்தவர்களால் அது முடியுமா? மூத்தவர்கள் செய்ய வேண்டியதை எல்லாம் சப்பமாக செய்து விட்டார்கள். இனி அதை தொடர்ந்து கையெடுத்து தோளில் ஏந்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இளைஞர்களுக்கு உண்டு. அந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தேசப்பற்றிலே கொஞ்சம் நெளிவு சுழிவோடு நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற வேதனை என் மனதிலே உண்டு.

0: அவர்களுக்கு தேசப்பற்றை காட்டிலும் வேறு வேறு பற்றுக்கள் நிரம்ப இருக்கக்கூடிய காலத்திலே இப்பொழுது இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை தாழ் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன், அவர்கள் பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன். இளைய பாரதத்தினாய் வா வா என்று சொன்ன பாரதிக்கு மரியாதை கொடுப்பதாக இருந்தால், இந்த பாரத திருநாட்டினுடைய பெருமகன் என்கின்ற நெஞ்சை உயர்த்தி பார்க்க வேண்டுமே. ஆனால் தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் உள்ளத்திலே இல்லாத உணர்வல்ல, அது இருக்கிறது, அதை கொஞ்சம் தூண்டிவிடுங்கள், அதை கொஞ்சம் ஒளிர விடுங்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, இன்றைக்கு அனுமானிக்கக்கூடிய பார்வை, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கின்ற பொழுது மூத்தோர்களுடைய தேசபக்தி தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, மூத்தோர்களுடைய தேசபக்தி தான் சிறந்ததாக இருக்கிறது, மூத்தோர்களுடைய வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு உலக நாடுகளிலேயே இந்தியாவை உயர்த்தி பிடித்து எல்லா நாடுகளும் இந்தியாவை பார்க்க வைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே அந்த அடிப்படையிலே இளைஞர்களை நாம் வரவேற்போம், அவர்களுடைய உழைப்பை நாம் மதிக்கிறோம், அவர்களுடைய நல்ல ஆற்றலை நாம் போற்றுகிறோம். தயவு செய்து உண்மையான உணர்வோடு, எப்படி ஒரு மகாத்மா காந்திக்கு, ஒரு லாலா ஜபதிராய்க்கு, வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களுக்கெல்லாம் இருந்ததோ அந்த உணர்வோடு உங்களுடைய நடையை நீங்கள் வீறு நடை போடுங்கள். அப்படி நீங்கள் போடுவீர்களே ஆனால் அதுதான் நாம் இந்திய திருநாட்டிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும், பணியாக இருக்கும் என்பதாக சொல்லி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய், எனக்கு அறிவு நிறைய கொடுத்திருக்கிற வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, இந்த நாடு சிறந்து வாழ்வதற்காக எனக்கு சக்தியை கொடு, சக்தியை கொடு என்று இளைஞர்கள் துடித்து எழ வேண்டும். அதற்கு உங்களுக்கு நிறைய கொட்டி கொடுத்திருக்கிறோம் அனுபவங்களை, உங்களுக்கு நிறைய மூத்தோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய சிறந்த தேசபக்தியை உங்கள் சிறமேற்கொண்டு உரமேற்கொண்டு உரமான ஒரு பாரதத்தை உருவாக்கி உயர்த்தி காட்டி உலகத்திற்கே ஒப்புயர்வற்ற ஒரு திருநாடு பாரத திருநாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இன் நினைவகற்றாதீர் என்கின்ற அந்த உண்மையான வார்த்தைக்கு உயிர் கொடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 30 கோடி முகமுடையால் எனினும் உயிர் மொயம்புற ஒன்றுடையால், செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதி பாடினானே, அதுபோல அந்த கூற்றின்படி சிறந்து விளங்கியவர்கள் எது போனாலும் கவலை இல்லை என்று நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மூத்தவர்கள். இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த மூத்தவர்களுடைய வழிகாட்டுதலினாலே தான் இந்திய திருநாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய ஆற்றலை கைவசம் வைத்துக் கொண்டு அதை மறந்துவிடக் கூடாது. இளைஞர்களை நான் முதலிலே சொல்லிட்டேன், இளைஞர்களை நான் புறந்தல்ல இல்லை, ஆனாலும் கூட உங்கள் கைபிடித்து அழைத்து செல்லக்கூடிய சக்தியை இந்த சமுதாயம், சந்தர்ப்பம், போராட்ட களம் மூத்தவர்களுக்கு கொடுத்திருப்பதனாலே மூத்தவர்களுடைய தேசபக்தியே எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருந்து இளைஞர்களையும் அழைக்கிறது என்பதாக கூறி, அன்றைக்கும் மூத்தவர்களுடைய தேசபக்தி சிறந்திருந்தது, இன்றைக்கும் மூத்தவர்களுடைய தேசபக்தி சிறந்திருக்கிறது, நாளைக்கும் அதுதான் சிறந்திருக்கும். ஏன் தெரியுமா? வருகின்ற சமுதாயத்தை அருமையாக பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கப்பட்ட சமுதாயத்தினாலே பாரத திருநாடு, அந்த பாரத திருநாட்டினுடைய மணிக்கொடி பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்கின்ற பெரிய உணர்வு மூத்தவர்களுக்கு அதிகம் என்பதனாலே தேசபக்தியிலே சிறந்தவர்கள் மூத்தோர்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அருமை ஐயா, பாரதி பாடிய வைர வரிகளுள் வையத்தலைமைகள் என்றும் மூத்தோர்கள் வழிகாட்டி என்றும் சிறப்பித்திருக்கிறார். பெரியோர்கள் என்ற தலைப்புல பேசுகின்ற பொழுது அவர் கூற வந்த செய்திகள், பெரியோர்கள் தங்கள் உயிரையும் உடமையையும் கொடுத்து நாட்டை மீட்டார்கள், தாய் நாட்டிற்காக உயிர் தருவதே உண்மையான தேசபக்தி என்பதை பெரியவர்கள் நாங்கள் வாழ்ந்து காட்டினோம், தேச விடுதலையை கனவாக காட்டி நின்றோம் என்று சொன்னார்கள். ரொம்ப அற்புதமான வரி. இன்றைய இளைஞர்களிடத்தில் இந்த உணர்வு கொண்டு போய் சேர வேண்டும் என்று அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டார். பெரியோர்களின் வரலாறு இன்று வருகின்ற தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டுகின்ற பாடமாக இருக்கிறது. ஒற்றுமையில் சிறந்து விளங்க வேண்டும், ஜாதி மதம் கடந்து நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமையை பெற வேண்டும் என்ற ஆதங்கத்தை தெரிவித்து இடம் அமர்ந்திருக்கின்றார் சீனி வேணுகோபால் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. பெரியோர்கள் தந்த அனுபவம், தியாக உணர்வு, இதையெல்லாம் பெரியவர்களாகிய நாங்கள் தந்தோம். ஆனால் இன்றைய தலைமுறையினர் என்ன பாடுபடுத்துகிறார்கள், என்ன

0: பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையோடு அவர் சொன்ன பதிலை தருமாறு பேராசிரியர் அரங்க முருகையனை நடைக்கு அழைக்கிறேன்.
1: நடுவர் அவர்களே, நீங்கள் பேசும் பொழுதே ஒரு நாடு என்பது எது, ஒரு தேசம் என்பது எது என்பதை கோடிட்டு காட்டினீர்கள். ஒரு நாடு என்பது ஒரு கட்டிய வீடு, ஆனால் ஒரு தேசம் என்பது அந்த கட்டிய வீட்டிலே குடியிருப்பவர்கள், வாழ்க்கை நடத்துபவர்கள், அவர்களுடைய வாழ்வியல், வரலாறு, பண்பாடு, நம்பிக்கை, இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக கட்டமைப்பை கொண்டதுதான் ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் இந்த தேசம் என்பது உலகத்தால் போற்றப்படும் என்பதற்கான அடையாளம்தான் நாம் கண்டிருக்கக்கூடிய வரலாறு, இன்றைக்கு வாழ்பவர்கள் கண்டுகொண்டு இருக்கக்கூடிய வரலாறு. நடுவர் அவர்களே, கவியரசு கண்ணதாசன் ஒரு கவிதையிலே சொல்லுவார், பொய்யான கற்பனை போக்கிலே போனவன் புகழையும் இழப்பதுண்டு, புகழெனும் போதையில் உண்மையை மறப்பவன் புத்தியை இழப்பதுண்டு, மெய்யான ஞானியும் விதிவிட்ட காத்திலே விலையாகி போவதுண்டு, விவரமே இல்லாதார் காலத்தின் போக்கிலே வீணராயாவதுண்டு என்று சொல்லுவான். அப்படி அந்த கவிதை அடிப்படையிலே இந்த தேசத்தை அணுகுகின்ற பொழுது இன்றைக்கு இந்த வாழ்வியல் சிந்தனை என்பது எங்கே போய்கொண்டிருக்கிறது? எதிரணியிலே பேசிய எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா சீனு வேணுகோபால் அவர்கள் பெரியோர்களே என்கின்ற கருத்தை சொல்லுகின்ற பொழுது பல இடத்திலே வந்து இளையோரே என்று ஒத்துக்கொண்டார்கள். உண்மையிலேயே நான் மனமாற அவர்களை வணங்கி அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றேன். விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை நாம் கண்டு இருந்த வரலாற்றிலே அது ஆன்மீக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இன்றைய நிலையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்ற அறிவியல் யுக புரட்சியாக இருந்தாலும் சரி, இளையவர்களுடைய தலையீடு இல்லாமல், இளையவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல், இதுவரையிலே தேசத்திலே நடந்த விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வளர்ச்சி போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட ஐந்து புரட்சிகள் உருவாகி அந்த ஐந்து புரட்சிக்கும் அடிப்படையாக அமைந்தவர்கள் யார் என்று சொன்னால் இளைஞர்கள் தான். நான் இதை மூன்று அடிப்படையிலே சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். விடுதலை போராட்ட காலத்திலே இந்த விடுதலைக்காக பெரியவர்கள் போராடினார்கள், உண்மைதான், ஏற்றுக்கொள்கின்றோம், மறுக்கவில்லை. ஆனால் யார் இந்த போராட்டத்திலே களம் கண்ட பிறகு அது வரலாறாக மாறியது என்று பார்த்தால் அங்கேதான் இளைய உள்ளங்கள் தலைமை ஏற்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். விடுதலை போராட்டம் நீர்கொண்டு எழுந்த பொழுது இங்கே தமிழகத்திலே கொடிகாத்த குமரன் வரலாறு என்ன சொல்கிறது? நம்முடைய இந்திய தேசத்தினுடைய இந்த மூவர்ண கொடி பூமியிலே விழுந்துவிடக் கூடாது என்று இறக்கின்ற தருவாயிலும் அந்த கொடியை ஏற்றி பிடித்து வரலாற்றிலே இடம்பெற்றது யார்? கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன். நாம் மறந்துவிட முடியுமா? அங்கே ஜாலியன் படுகொலை நடந்த பிறகு இங்கே மிகப்பெரிய எழுச்சியோடு ஆஷ்துரையை கொல்ல திட்டம் தீட்டப்படுகின்றது. அப்பொழுது திருமணம் ஆகி மிக குறைவான நாட்களே வாழ்ந்த இந்த வாழ்க்கையை சந்தித்த இளைஞன் சபதம் ஏற்று அந்த ஆஷ்குரையை கொன்றானே, அது யார்? இளைஞன். வடநாட்டிலே அந்த வரலாற்றை எடுத்துக்கொள்வோம், இது தமிழகத்திலே நடந்த வரலாறு. இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது அந்நிய தேசத்திற்கு எதிராக நீதான் கப்பல் ஓட்டிவையா, எங்களாலும் முடியும் என்று கப்பல் ஓட்டி காட்டிய நம்முடைய வாவுசு சிதம்பரனார் இளைஞன், யார் எல்லாம் வந்து அந்நியனுடைய அந்த கொடுமைகளை எதிர்த்து நின்று களம் கண்டார்களோ அவர்களுடைய பெரும்பகுதி அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்கள் தான் என்பதை நம் மனதிலே கொள்ள வேண்டும். வடநாட்டிலே தூக்கு கயிறை துச்சமாக நினைத்து என்னுடைய உயிர் இந்த தேசத்திற்கு போகும் என்று சொன்னால் அதைவிட எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி தூக்கிலே வந்து தன்னுடைய நண்பர்களோடு உயிர் நீத்தாரே பகத்சிங் இளைஞர். இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த சமுதாயத்திலே வரலாற்றிலே இடம் பிடித்திருப்பவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நடுவர் அவர்களே, தேசம் முழுவதும் விடுதலை போராட்டம் வீறுகொண்டு எழுகிறது. இன்றைக்கும் வந்து பீகார் மாநிலத்திலே இருக்கின்ற தலைநகர் பாட்னாவுக்கு செல்கின்றவர்கள் அங்கே மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்திலே களம் கண்ட பிறகுதான் இந்த விடுதலை போராட்டம் என்பது வீறுகொண்டு வேறு ஒரு திசையிலே நோக்கி அந்நியனே பார்த்து இந்த தேசத்திற்கு இதற்கு பிறகு நாம் இருக்க முடியுமா என்கின்ற சந்தேகத்திலே விடுதலைக்கு வித்திட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் வரலாறாக பல்வேறு இடங்களிலே பதியப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் அதற்கு அடிப்படையை வகுத்து தருவது பாட்னாவிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இளைஞர்களுடைய சிலை, மாணவர்களுடைய சிலை. இப்படி எதிர்கால சமுதாயத்திற்கு சிந்தனையோடு களம் கண்ட அந்த இளைய பட்டாளம்தான் அந்த சமுதாயத்தை மிக நல்ல முறையிலே படைப்பதற்கு வழிவகுத்து இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போலத்தான் இன்றைக்கு புது

0: புரட்சி, புது எழுச்சி யாரால் வித்திடப்படுகிறது? கணிப்பொறி எழுச்சியை நாம் பார்த்தோம். அதை அமைத்தவர்கள், அதை பற்றி சிந்தித்தவர்கள், அதை செயல்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் இளைய சமுதாயம் தான். அதனாலதான் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி என்று திரைப்படத்திற்கு பாடல் எழுதியவர்கள் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் பெரியவர்களை இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய அறிஞர் ஒருவர் வந்து சொல்வார், நேற்றைய கருவி கொண்டு இன்றைய உலகை அளப்பதை விட இன்றைய கருவி கொண்டு நாளைய உலகை அளப்பது மேல் என்று அறிஞர் வாசே குழந்தைசாமி அவர்கள் வந்து சொன்ன கருத்து. முன்னோர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு என்பது நேற்றைய கருவி, அதை கொண்டு இன்றைய வரலாற்றை படைக்கலாமே தவிர எதிர்கால வாழ்வியலை நாம் படைக்க முடியாது. ஏனென்றால் தேசபக்தி என்பது ஒரு காலத்திலே வந்து அந்நியர்களை எதிர்த்து போராடுவது நமக்கு நோக்கமாக இருந்தது, அன்றைக்கு பிறந்த பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு துணையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? விடுதலை அடைந்த இந்தியாவிலே அந்த விடுதலையை தூக்கி பிடிப்பதற்கு, அந்த விடுதலையை காப்பாற்றுவதற்கு, அந்த விடுதலையை மிக சீராக வந்து உலகம் போற்றுகின்ற வகையிலே கொண்டு செல்வதற்கு புதிய புதிய சித்தாந்தங்களை படைத்து, புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து, புதிய சிந்தனைகளோடு இந்த வாழ்வியலை மாற்றி வளருகின்ற தலைமுறையும் வளமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அது இளைஞர்கள் தான். எனவே எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் வாழ்வியல் சிந்தனைகளை மாற்றி அமைப்பது. இன்றைக்கு இந்தியாவை போன்ற தேசங்கள் எல்லாம் பல்வேறு மொழிவழி தேசியங்களை அடிப்படையாக வைத்து வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை கொண்டிருக்கிறது, பல்வேறு சமயங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அப்படி இந்த நாடு சமயம், கல்வி, மொழி என்கின்ற எல்லா நிலையிலும் ஒரு புதிய சித்தாந்தத்தை படைத்து எதிர்கால வாழ்க்கையை தூக்கி பிடித்து இந்த பாரத தேசத்தினுடைய தேசிய கட்டமைப்பை ஒருங்கிணைத்து புதிய யுக வரலாறு படைப்பதற்கு அடிப்படை சிந்தனைகளை வளர்ப்பவர்கள், அடிப்படை சிந்தனையை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்திலே இளைஞர்கள். அந்த அடிப்படையிலே இந்திய தேசியத்தினுடைய விடுதலையை தேசப்பற்றோடு, வாழ்வியல் பற்றோடு கொண்டு செல்லக்கூடியவர்கள் இளைஞர்களே, இளைஞர்களே என்று சொல்லி இடம் சாருகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி.
1: மிக அருமையாக அரங்க மு முருகையன், இளைஞர்களின் பங்குதான் தேசபக்திக்கு விதையாக இருக்கிறது என்று பேசி அமர்ந்திருக்கிறார். ஒரு நாட்டினுடைய கடைசி கோடு என்றால் அது இளைஞர்கள் தான். பாரதியார் சொல்றார், எங்கள் தாயே பராசக்தி என்ற தலைப்புல பாடும்போது இளைஞர்களை பார்த்து புது வெள்ளம் என்று பாடுகின்றார். இந்த தேசத்தை மீட்டெடுக்கும் சக்தி வாய்ந்தவர்கள் இன்றைய இளைஞர்கள் என்று குறிப்பிடுகின்றார். நவீன யுகத்துல ஐயா உங்களுடைய வரலாறெல்லாம், நீங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நீங்க கொடி காத்த குமரனை சொன்னீங்க. இன்னைக்கு அல்லையா காக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்துல இருக்கு? 22 வயது இளைஞனிடத்துல இருக்கு. நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அவனிடத்துல இருக்கு. பெரியோர்கள் பேசினார்கள், ஆனால் இன்றைய இளைஞர்கள் ரத்தம் சிந்துகிறார்கள். பெரியோர்கள் எல்லாம் துப்பாக்கி ஏந்திய நிலையிலே அவர்களெல்லாம் போரிட்டார்கள். ஆனால் இன்று இளைஞர்கள் டெக்னாலஜியால வென்று கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயர் பெரியோர்கள் எல்லாம், தேச தலைவர்கள், தியாகிகள் எல்லாம் விரட்டினார்கள். ஆனால் இன்று வறுமையை விரட்டி கொண்டிருக்கின்றோம், ஊழலை விரட்டி கொண்டிருக்கின்றோம். இதுவும் தேசபக்தி தான், ஆயுதம் மட்டுமே மாறியுள்ளது. பெரியோர்களே, இன்றைய இளைஞர்கள் ஒரு புதிய பாரதத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். விவேகானந்தர் அழகாக சொல்றார், என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், ஒரு புதிய பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஒரு பெரிய சமூக சீர்திருத்தம் பண்ணணும்னாக்க அதுக்கு காரணம் இளைஞர்கள் தான். இளைஞர்களால தான் இந்த புதிய பாரதத்தை உருவாக்க முடியும். கட்டி காத்த இந்த சுதந்திரத்தை, பெற்றெடுத்து தந்த இந்த ஞான பெட்டகமாக இருக்கக்கூடிய சுதந்திரத்தை வருகின்ற தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியது நாங்கள் தான் என்று மார்தட்டி பேசி அமர்ந்திருக்கின்றார் இளைஞர்கள் அணி. அவரை மறுத்து பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் வேல் மகேஸ்ரீ அவர்கள் வருகிறார்கள்.
2: வாழிய செந்தமிழ், வாழிய நம் பாரத நாடு. இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. தேசப்பற்றில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா, இது எப்படி எடை போடுறது? தராசு தட்டுல பெரியவர்களையும் உட்கார வைக்க முடியாது, இளைஞர்களையும் உட்கார வைக்க முடியாது. இதை எப்படி அணுகுவது? நிச்சயமாக எடை போட முடியாது, ஆனால் இதயபூர்வமாக அணுக முடியும். எதிரணியில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் சொன்னாங்க திருப்பூர் குமரனை பத்தி. திருப்பூர் குமர்

குமரன் சொல்றாரு இல்லையா, கொடிக்காத்த குமரன் சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா, ஈரோடு மாவட்டத்துல சென்னிமலைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல வாழ்வாதாரமே இல்லாம பிழைப்பிற்காக ஈரோடு நோக்கி வந்தவர் தான் நமது அவர் சொல்லக்கூடிய கொடிக்காத்த குமரன். அவர் வரும்பொழுது அவருடைய இயற்பெயர் விரும் குமரேசன். குமரேசன் என்ற பெயரை கொடிக்காத்த குமரனாக மாற்றியது அவரை போன்று இருக்கக்கூடிய இளைஞரோ எதுவும் இல்லை. யார் தெரியுமா, பெரியவர்களாக நாங்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கிறோமே அந்த அணியின் தலைவராக இருக்கக்கூடிய மகாத்மா காந்திஜி அவர்கள்தான். 1932 மகாத்மா காந்தி அடிகள் மும்பையில் கைது செய்யப்படுகிறார். நமது கொடிக்காத்த குமரன் என்று சொல்லுகின்ற இந்த குமரேசன் காந்தியின் சிந்தனையில் ஈர்க்கப்பட்டவர். அங்கே தலைவர் நமது பெரியவர் கைது செய்யப்பட்டார் என்றால் நமக்கு இங்கே என்ன வேலை, கொடி எடுப்போம், நமது அந்நிய தேசத்திலிருந்து வந்து நம்மை ஆட்கொண்டிருக்கக்கூடியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மூவர்ண கொடியை ஏந்தி கொண்டு போர்க்களத்தில் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கொடி தூக்க கூடாது என்று கூறுகின்றார். அதெல்லாம் முடியாது, என் கொடி விண்ணை நோக்கி பறந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று கூறி கோஷமிடுகிறார். ஆங்கிலேயர்கள் அவர் தலையில் ஓங்கி அடித்து அவரை வீழ செய்கின்றனர். வீழும் பொழுதும் தலையில் ரத்தம் பெருகி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் என் தாய் நாடுதான் முக்கியம் என்று சாய்ந்தார் அல்லவா, அவரின் தலைவர் யார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவரின் தலைவர் தான் பெரியவராக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அடிகள். ஆக குமரேசன் என்ற ஒரு தனி நபரை கொடிக்காத்த குமரன் என்று எல்லாராலும் வணங்கும்படியாக செய்தவர் யார் என்றால் எங்கள் அணியினாக நாங்கள் வாதிட வந்திருக்கக்கூடிய பெரியவரே என்று அந்த கருத்துக்களை ஐயா அவர்களுக்கு முன்வைக்கின்றேன். அடுத்ததாக வாவுசி ஐயா அவரை பற்றி சொன்னார், ஏற்றுக்கொள்கிறோம். வாவுசி கப்பலோட்டிய தமிழன், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 2 கப்பல்களை சுதேசியாக இயக்கினார், ஏற்றுக்கொள்கிறோம், மறுக்கவில்லை. அவர் வழக்குரைஞராக இருந்தார், மிகுதியான செல்வ வளத்தோடு இருக்கக்கூடியவர் தான் அவர். ஆனால் நாட்டின் வளர்ச்சி தான் முக்கியம், என் குடும்ப வளர்ச்சி முக்கியம் அல்ல என்று குடும்ப தொழிலாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டு போர்க்களத்திற்கு வந்தார். அவருக்கு துணையாக வாவேசு ஐயரையும் அழைத்து வந்தார். இவர்களாகவே வந்துவிடவில்லை, அவர்களுக்கு தலைமையாக அதன் அருகிலே இருக்கக்கூடிய பாரதியார் இருந்தார். அவருக்கு கருத்துக்களோடு அணுக்கமாக இருந்தவர் மகாத்மா காந்தி அடிகள். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. இளைஞர் இளைஞர் என்று கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லக்கூடிய வாவுசி அவர்களும் இந்த கப்பலோட்டி தமிழ் என்று பெயர் வாங்கும் பொழுது முதியவர் அல்ல, சற்றேற ஒரு இளைஞர் அணியில் சேர்க்கலாம் அவர். இருந்தாலும் இவர்களுக்கான ஊக்கத்தை ஏற்படுத்தியவர் ஒரு பெரியவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக எங்கள் அணியின் சார்பாக நாங்கள் பேச வந்தது இளைஞர்களுக்கு தேசப்பற்று இல்லை என்று சொல்லவில்லை, தேசப்பற்றின் அளவு குறைவாக உள்ளது என்று பேசுகின்றோம். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், விவேகானந்தரை பற்றி நடுவர் அவர்கள் கூட சொன்னார்கள், இளைஞர்கள் தினம் என்று கொண்டாடுவது நமது சுவாமி விவேகானந்தர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் தான், ஜனவரி 12 தான், ஏற்றுக்கொள்கிறோம். அவர் இளைய வயது தான். அவர் வந்து வெளிநாட்டில் சென்று அவரை விவேகானந்தர் என்று சொல்லும் பொழுது ஐயா சொன்னார், 100 இளைஞர்களை எங்களிடம் தாருங்கள், புதிய பாரதத்தை உருவாக்குகின்றோம், எல்லாம் சரி. ஆனா வெளிநாடு அனுப்புனது வந்துட்டு ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரியவர் தான் அனுப்பி வைத்தார். அங்கு சென்றுதான் அவர் சகோதரர்களே சகோதரிகளே என்று சொல்லி அந்த எழுச்சி உரையின் மூலமாக இவர் யார், எந்த நாட்டை சார்ந்தவர் என்று எல்லோரும் பார்க்கும்படியாக திரும்பி பார்க்க வைத்தவர். அதற்கு காரணம் யார் தெரியுமா, அவரை வழி நடத்தியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய ஆன்மீக குருவாக இருந்து அவருடைய கருத்துக்களை ஆன்மீகத்தின் அடிப்படையில் தேசப்பற்றி மிக அழகாக எடுத்து சென்றார். அதை நாம் மறந்துவிட முடியுமா, இளைஞர் இளைஞர் என்று அவரை இளைஞர்கள் தினம்தான் அவர் இளைஞர் தான் அவர் இருந்தாலும் அவருக்கு காரணமாக இருந்த பரமஹம்சரை நாம் மறந்துவிட முடியாது அல்லவா. அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். தேசப்பற்று பற்றி சொல்லும் பொழுது தேசிய கொடி என்பது இளைஞர்களின் தேசப்பற்று என்று காற்றில் பறக்கக்கூடிய கொடியை போன்றது. காற்றில் பறக்கின்றது கொடி, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கொடியை தாங்கி நிற்கக்கூடிய கம்பம் போன்றவர்கள் தான் இந்த பெரியவர்கள். பெரியவர்களின் அடித்தளம் இல்லாமல் எங்களுடைய தாங்கும் தன்மை இல்லாமல் எந்த கொடியும் பறந்துவிட முடியாது. நாங்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தை தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த தேசிய கொடியும் கயிறால் ஏற்றிவிட முடியாது. பல உயிர்களினுடைய தியாகத்தால் ஏற்றப்பட்டது அங்கு. அங்கு சிந்துவது பூக்கள் அல்ல, பல இன்னுயிர் தந்தவர்களுடைய கண்ணீர் மலர்கள். அவர்கள் குடும்பம் நமக்காக ஈந்தவர்கள் அந்த உயிரை, அதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று இளைஞர்கள் பெரிய அளவுல பேசுறீங்க, நாங்க தான் தேசப்பற்று இருக்கிறோம், எங்களை மாதிரி யாருமே இல்லை, பெரியவர்கள்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை, அவங்க எல்லாம் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராணுவத்துக்கு நீங்க தான் போறீங்க, உங்களை தான் நாங்க எடுக்கிறோம், உங்களை தான் உங்களுடைய உடல் பலம் வேணும் மனோபலம் வேணும் அப்படியெல்லாம் உங்களை தான் முன்னுரிமை கொடுக்கிறோம். உங்களை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய உயர் அதிகாரி யாரு, அனுபவம் நிறைந்தவர்கள்.

0: நாங்கள். அடுத்ததாக உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்க தனியாகவே போய்விட்டீர்களா ராணுவத்திற்கு? உங்க அப்பாவினுடைய கண்ணீர் இல்லையாங்க, அம்மாவினுடைய வேதனை இல்லவாங்க. என் நாட்டிற்கு என் மகனை அனுப்ப வேண்டும் என்று அனுப்பியவர் யார்? உங்களுக்கு மட்டுமே இந்த தேச உணர்வு இல்லை, அங்க குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் தேச உணர்வு இருக்கு. அதைத்தான் நாங்கள் வாதாடுகின்றோம். அடுத்ததாக, இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் தான் உள்ளது என்று கூறுகின்றனர், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய அனுபவத்தை கொண்டு நிகழ்காலத்தை மிக பொறுப்புணர்வோடு கொண்டு செல்வது நாங்கள். எதிர்காலத்தை சிறப்பாக்க வேண்டுமானால் நிகழ்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த நிகழ்கால அனுபவம் தான் பெரியவர்கள். ஆக இந்திய தேசத்திற்கு இளைஞர்கள் தேச பற்றி எத்தனை முக்கியமோ, எத்தனை சிறப்புடையதோ, அதை விடவும் பெரியவர்களின் அனுபவமும் தேசப்பற்றும் தியாகமும் மிகவும் முக்கியமானது என்று கூறி எங்கள் அணிக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நடுவர் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: பெரியோர்கள் உயிர் கொடுத்து வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்று சாதாரணமாக இளைஞர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனையோடு கூறினார். சாதாரண குமரேசன் கொடி காத்த குமரனாக மாறியது பெரியோர்களுடைய வழிகாட்டல் தான் என்பதாக சொல்லி அமர்ந்திருக்கிறார் மகேஸ்வரி அவர்கள். இளைஞர்களுடைய அணிதான் தேசபக்திக்கு வலு சேர்க்கிறது, சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்று பேச வருகை தருகிறார் முனைவர் இரா விசாலாட்சி அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களே என்ற அணியில் பேசியவர்கள் பெரும்பாலும் பெரியவர்கள் வழி நடத்தினார்கள், அதை இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டு சிறந்த முறையில் சாதனை புரிந்தார்கள் என்று கூறினார்கள். வழி நடத்துதல் என்பது அது எளிதுதான், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு களத்தில் இறங்கி செயல்பட்டு சாதனையில் தங்களுடைய உயிர் மூச்சையும் பெரிதாக பாராமல் சாதித்திருக்கிறார்களே அவர்கள் இளைஞர்கள் என்றுதான் எங்களுடைய அணிக்கு நாங்கள் வலு சேர்க்கிறோம். காந்தியடிகள் வழி நடத்தினார் என்று சொல்கிறார்கள், நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் இளைஞராக இருந்த போது ஏற்றுக்கொண்ட கொள்கை தான் அவரை அந்த முதிய பருவத்தில் அப்படி வழி நடத்த செய்தது என்பதையும் நாம் வந்து உணர வேண்டும். அப்போ அவர் வழி நடத்தினார் அல்லவா, அந்த வழி நடத்துகின்ற போதும் அவர் இளைஞர்களை புகழ்ந்தார். அந்த பண்பு மிக சிறந்த பண்பு. கள்ளுக்கடை மறியலின் பொழுது எல்லோரும் கைது செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் காந்தியடிகளிடம் சென்று கேட்கிறார்கள், கள்ளுக்கடை மறியலை இப்பொழுது நிறுத்திவிடலாமா என்று கேட்டபோது அதற்கு காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? ஈரோட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்களின் கைகளில் இருக்கிறது என்று சொன்னார். பெரியாரினுடைய மனைவி நாகம்மையார், தங்கை கண்ணம்மாள் அவர்களிடம் கையில் இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு சொன்னார். அவர்கள் களத்தில் இறங்கி போராடினார்கள். அப்போ நீங்க பாருங்க, அவங்க தங்களுக்கு முழு ஆற்றல் இருந்தாலும் கூட இளைஞர்களை புகழக்கூடியவர்களாக, அதுவும் பெண்களை புகழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது, அந்த இடத்தில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தந்தால்தான் அவர்களுடைய செயல்பாடு அதிகமாகும். அப்படி செயல் வீரர்களாக அவர்கள் களத்தில் போராடும் பொழுதுதான் அந்த சுதந்திர போராட்டம் வெற்றியடையும் என்பதை நன்கு அந்த பெரியவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அப்படி அவர்கள் வழி நடத்தினார்கள் என்று பார்க்கும்போது, அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு பல முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருந்த போது கூட இருவரும் அவர்கள் பரஸ்பரம் அன்பு உடையவர்களாக, அவர்களுடைய செயலை வாழ்த்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது, அந்த இடத்திலும் காந்தியடிகள் இளையவர்களினுடைய அந்த வீரத்தை ரசித்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். அது மட்டுமல்ல, முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மருத்துவ துறையில் மிக சிறந்த புகழ் பெற்றவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர்களுடைய அந்த மருத்துவ சேவைக்காக கொடுக்கப்பட்ட சட்டமன்ற மேலவை உறுப்பினர் அந்த அதிகாரத்தை காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார் என்றவுடன் அதை புறக்கணிக்கிறார், எனக்கு வேண்டாம் அந்த பதவி என்கிறார். அப்போ இளைஞர்கள், அந்த பெரியவர் ஒருவர் அவருடைய கொள்கைகள் புறக்கணிக்கப்படும் போது வீறு கொண்டு எழுந்து அவர்களுக்காக போராடினார்கள். அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் படக்கூடிய இன்னல்கள் எல்லாவற்றையும் தாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதி, அந்த மனநிலை, இதெல்லாம் இளைஞர்கள் கொண்டிருந்தார்கள், இன்றும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எதிரணி வந்து பேசிய பேராசிரியை அவர்கள் குறிப்பிட்டார்கள், பெற்றோர்கள் வழி நடத்துகிறார்கள், தங்களுடைய குழந்தைகளை இராணுவத்திற்கெல்லாம் அனுப்புகிறார்களே என்று கேட்டார்கள். பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள் தான், ஆனால் நாம் இந்த இடத்தில் யோசித்து பார்க்க வேண்டும்,

அந்த இளைஞனுக்கும் எவ்வளவு அந்த இல்லறத்தின் மீது ஒரு பற்று இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவர்களுக்கும் மனைவி குழந்தைகளோடு வாழ வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விடுத்து அவர்கள் இராணுவத்தில் கடும் குளிரில் நம்முடைய எல்லையில் நின்று நமக்காக தினம் தினம் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த இளைஞர்களினுடைய துடிப்பு தான் தேசபக்தியில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்று எங்களுடைய கருத்தை நாங்கள் வைக்கிறோம். விவேகானந்தர் மிக சிறந்த முறையில் உரையாற்றினார். அவருக்கு துணையாக இருந்தார் ராமகிருஷ்ண பரமாம்சர் என்று சொன்னார்கள். துணையாக இருந்தார், ஏற்றுக்கொள்கிறோம், மதிக்கிறோம் நாங்களும் ராமகிருஷ்ண பரமாம்சரை. விவேகானந்தர் அன்று மேலை நாடுகள் எல்லாம் வியக்கும் அளவுக்கு சிகாகோவில் உரையாற்றினார் அல்லவா, அதை கண்டு பலர் அவருடைய சீடர்களாக ஆனார்கள். நிவேதிதா தேவி தன்னுடைய கொள்கையாக நம்முடைய விவேகானந்தருடைய கருத்துக்களை பின்பற்றி நம்ம இந்தியாவிற்கு வருகை புரிந்து பல தொழுநோயாளர்களுக்கு சேவை செய்து பல பெண்களுக்கு கல்வி புகட்டி எவ்வளவு சமூக முன்னேற்றத்திற்காக போராட முடியுமோ அவ்வளவு தொண்டுகளையும் செய்தார்கள். இதெல்லாம் அவரை பின்பற்றி அடுத்த சீடர்கள் வருகிறார்கள் என்னும் போது அந்த விவேகானந்தருடைய செயல் ஆற்றல் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெர்னார்ட் ஷா சொல்லுவார், அனுபவம் ஒரு கடுமையான உபாத்தியாயர், ஏன்னா பரீட்சைக்கு அப்புறம்தான் பாடமே நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அனுபவம் வந்து பெரியோர்களிடம் இருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை முன்பே அவர்கள் உணரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இளைஞர்களுக்கு அறிவு இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த அறிவினுடைய கூர்மை தன்மையை வைத்துக் கொண்டு அவர்கள் பல சாதனைகளை அறிவியல் உலகத்திலும் வேளாண் உலகத்திலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கூகுள் சுந்தர் பிச்சை, நம்மளுடைய மைக்ரோசாப்ட் சத்யா நாதல்லா, இவர்கள் எல்லாம் இந்தியாவை எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்களுடைய திறமையை நாம் சாதாரணமாக நினைத்துவிட முடியாது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அடுத்து நம்மளுடைய தேச பக்தி என்று பார்க்கும் போது நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்ல நம்மளுடைய இந்திய கொடியை பறக்க விட்டார். அவர் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் பருமனாக இருந்தார். எல்லாரும் அவரை வந்து நகையாக பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த பயிற்சியில் அவர் ஈடுபட்டார். அப்படி ஈடுபட்டு அப்படி ஒரு மிக சிறந்த வீரராக அவர் வலம் வருகிறார் என்று பார்க்கும்போது அவருடைய மனசில் எழுந்த அந்த துடிப்பு, அதனால் இந்தியா தேசத்திற்கே அவர் முதன் முதல்ல 2020 ஈட்டி எறிதல்ல தங்கம் வென்று நம்முடைய தேசத்திற்கே பெருமை சேர்த்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போது அவருக்கு வயது 23. அப்போ அவருக்கு பயிற்சியாளராக இருந்திருப்பாங்க முதியவர்கள், அப்படிலாம் நீங்க சொல்லலாம். எவ்வளவோ பயிற்சியாளர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்துல ஜாதி மதம் இந்த பேதம்லாம் இல்லாமல் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வணங்கி நம்ம சொல்ல வேண்டியது இளைஞர்கள் தான். நம்மளுடைய பாரதி சொல்லுவார், ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே, வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடிய மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வோமே என்று பாரதி அந்த கூக்குரலை ஏற்றுக்கொண்டு இன்றும் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யும் தலை சாயுதல் செய்யும், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் என்று வழி நடத்துகிறார். இன்று பல இடங்களில் இளைஞர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிறுவனத்தையும் இளைஞர்கள் வழி நடத்துகிறார்கள். ஒவ்வொரு இயக்கத்தையும் இளைஞர்கள் வழி நடத்துகிறார்கள். வெற்றிகரமாக வெற்றி அடைகிறார்கள். எந்த ஒரு பிரச்சாரத்தையும் பெரியவர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இன்று நாம் கடந்து விட்டோம். இளைஞர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்ற மனநிலைக்கு இன்று பெரியவர்களே வந்து விட்டார்கள். ஏன் என்றால் இன்றைய சூழல் அப்படிப்பட்டது. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்றாரே பாரதி. அப்படி வயிற்றுக்கு சோறிடணும்னா எப்படி? இன்றைய புதிய முறையை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துபவர்களாக இளைஞர்கள் வேளாண் துறையில இருக்கிறாங்க என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அனுபவமும் தேவை, அறிவும் தேவை. அதை தான் வள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லுவார், உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவனுக்கு உடைமை என்று சொல்வது என்னவென்றால் ஊக்கம்தான். அந்த ஊக்கம் இருந்தால் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. உள்ளம் என்பதே ஊக்கம் என்று வள்ளுவர் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த ஊக்கம் இயல்பிலேயே அதிகமாக இருப்பவர்கள் இளைஞர்கள் தான். இன்பம் விழையான் வினை விழைவான் தன்கேலிர் துன்பம் துடை தூன்றும் தோன் தூணாக அவன் இருக்கிறான் என்று

இன்பத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டு அவன் வருகிறார் என்றால் அப்படிப்பட்டவர்கள் இளைஞர்கள் தான். எனவே தேசபக்தியில் அன்றும் தோல் கொடுத்து பல்லாயிரம் இளைஞர்கள் தங்களுடைய பிரம்மச்சரிய விரதத்தோடு பல போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்றாலும் இளைஞர்கள் தான். அது போலவே இன்றும் பல சாதனைகள்ல உலக அரங்கில் நம்மளுடைய இந்தியாவை பெருமைப்பட செய்பவர்களும் இளைஞர்கள் தான் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை அளித்தவர் அன்பு நெஞ்சங்கள். அப்துல் கலாம் சொல்லுவார், கனவு காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், வழி

0: நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
1: மிக அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார். இளைஞர்கள்தான் நாட்டின் எல்லையில் நிற்கும் வீரம் பொருந்தியவர்கள், உலக அரங்கில் பெருமை தேடி தந்தவர்கள் இன்றைய இளைஞர்கள். இளைஞர்கள் மட்டுமல்ல, உலகமே இந்திய மூளை என்று வியக்கத்தக்க நிலையில் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். இன்றைய இளைஞர்கள் புதிய சிந்தனையும் தொழில்நுட்பம் ஆற்றலும் கொண்டவர்கள், மாற்றத்திற்கான உந்து சக்தியை கொண்டு வருபவர்கள் இளைஞர்கள்தான் என்று பேசி அமர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். அன்பான நேயர்களே, மதிப்பிற்குரிய பேச்சாளர் பெருமக்களே, தேசபக்தியில் சிறந்தவர்கள் யார் என்று இரு அணியினரும் அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். ஒருவர் தியாகத்தின் வரலாற்றை பேசினார், இளைஞர்கள் சாதனையின் நிகழ்காலத்தை பேசினார்கள். பார்வையாளராக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களின் சார்பாகவும், நான் இங்கே நடுவராக அமர்ந்து கேட்கிற பொழுது ஒன்றை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். தேசபக்தி என்பது கணக்கு அல்ல, அது கண்ணீர். தேசபக்தி என்பது இளைஞர்களா பெரியோர்களா என்ற போட்டி அல்ல, அது பாரம்பரியம். தேசபக்தி என்பது வெறும் கோஷம் அல்ல, அது ரத்தம், அது வியர்வை, அது கனவு. ரத்தத்தில் கலந்த உணர்வோடு சிந்திய கண்ணீர் துளிகள் தான் தேசபக்தி. பெரியவர்களின் பக்கம் வாதிட்டவர்கள், பெரியவர்களின் அனுபவம், பெரியவர்களின் பொறுமை, பெரியவர்கள் தேச தலைவர்கள், தியாகிகள், மக்களுடைய தியாக உணர்வு என்று முன்வைத்தார்கள். ஆலமரம் போல ஆழ வேரூன்றியவர்களே நாட்டை காக்க வல்லவர்கள் என்று அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் இளைஞர்கள் பக்கம் வாதிட்டவர்கள், துணிச்சல், புதுமை, உற்சாகம், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி என்றெல்லாம் அருமையாக பேசினார்கள். இளமையின் வேகமே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ரெண்டு தரப்பு வாதங்களையும் நான் ஒப்பு நோக்கி பார்க்கிறேன். பெரியவர்கள் பக்கம் பேசுகிற பொழுது அவர்களுடைய சிந்தனையும் சிறப்பாக இருக்கிறது, இளைஞர்கள் பக்கம் பார்க்கிற பொழுது இளைஞர்கள் பேசிய கருத்தும் சிறப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல தேசபக்தி என்பது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தேசபக்தி என்பது வயதை சார்ந்தது அல்ல, மன உறுதியை சார்ந்தது. அது பெரியவர்களிடத்திலும் இருக்கிறது, இளைஞர்களிடத்திலும் இருக்கிறது. இந்த சிந்தனைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் தோணுது. ஆனால் பெரியவங்க பக்கம் பார்க்கும்போது அவர்கள் சரின்றாரு, இளைஞர்கள் பக்கம் பேசும்போது சரின்னு சொல்றாரு. நேயர்களே, பல நூறு ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட தியாகிகளின் ரத்தத்தால் விளைந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் புனித பூமியில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்தை பெற்று தந்ததும் அதை பேணி காப்பதும் ஒவ்வொரு தலைமுறையின் பொறுப்பாகும். போன தலைமுறை பார்த்தாங்க, முடிஞ்சு போச்சு, வருகின்ற தலைமை நமக்கு அது கிடையாது என்று விட்டுவிட முடியாது. ஒவ்வொரு தலைமுறையினருடைய கடமையாகும். இப்படிப்பட்ட அருமையான செய்திகளை நமக்கு வழங்கி இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது, தேசபக்தி என்பது வெறும் கடந்த கால பெருமை அல்ல, அது நிகழ்கால கடமை, எதிர்கால கனவு என்பது சொல்லி முடித்து விடலாம். இருந்தாலும் தீர்ப்பு கூற வேண்டிய நிறைவு நேரத்தில் நாம் இருக்கிறோம். பெரியோர்கள் இல்லை என்றால் விவேகானந்தர் எழுமின் விழுமின் உழைமின் என்று சொல்லியிருக்க மாட்டார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்க மாட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ரத்தம் கொடு என்று இன்றைய பாரத இளைஞர்களிடத்தை நோக்கி கேட்டிருக்க மாட்டார். வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை இவர்கள் மானம் பெரிது என்று வாழ்ந்து காட்டியிருக்க மாட்டார்கள். பெரியவர்கள் நமக்கு அடித்தளம் போட்டிருக்கிறார்கள். இளைஞர்களை பார்க்கிற பொழுது இன்று நாட்டினுடைய எல்லையில் நின்று கொண்டு நாட்டை காக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரோவில் சந்திரனை யார் தொடுவார்கள்? இன்றைய இளைஞர்கள் தான் தொட முடியும். இன்னைக்கு டிஜிட்டல்ல தேசபக்தி வந்து விட்டது. இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரத்தத்தால் சிந்தியதெல்லாம் இன்னைக்கு சாதிக்கக்கூடிய இளைஞர்கள் புது புது எண்ணங்களால், புதுமைகளால், புதிய சிந்தனைகளால் வடிவம் கொடுத்து வருகின்றார்கள். அதனால் அந்த அடித்தளத்தின் மேல் எழுப்பப்பட்ட கோபுரமாக இளைஞர்கள் திகழ்கிறார்கள். செய்கிறார்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கிற பொழுது பெரியவர்கள் சொன்ன பழமொழிதான் எனக்கு

0: ஞாபகத்துக்கு வருகிறது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தேசபக்தி என்ற நதிக்கு மூலம் பெரியோர்கள் தான். அந்த நதியில் இன்று படகோட்டி நாட்டை கரை சேர்ப்பது இளைஞர்கள். ஆகையால் நாம் பெரியவர்கள் என்று முடிவெடுத்து விடலாமா அல்லது இளைஞர்கள் என்று கூறிவிடலாமா? இவர்கள் இருவருமே நான் தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் விஞ்சி நின்றாலும் நிறைவான தீர்ப்பாக இருக்க வேண்டும். பெரியோரின் இரத்தம் இளைஞரின் வியர்வையும் கலக்காமல் பாரதம் வல்லரசாக முடியுமா? வல்லரசாக பெரியோர்கள் நமக்கு சுதந்திரம் என்ற பரிசை தந்தார்கள். இளைஞர்கள் அந்த பரிசை கௌரவமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்கள் விதையை விதைத்தார்கள், இளைஞர்கள் விருட்சமாக வளர்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பெரியவர்கள் அடித்தளம் போட்டார்கள், இளைஞர்கள் அதன் மேல் கோபுரம் எழுப்பினார்கள். ஆம், பெரியோர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள், இப்போது இளைஞர்கள் அந்த வழியில் நடக்கிறார்கள். அதுதான் நம் கடமை. பாரதி சொன்னது எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. இளைஞர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது தேசத்தை மீட்டெடுக்க வந்த சக்தி என்று குறிப்பிடுகின்றார். இளைஞர்களை புதுவெள்ளம் என்று குறிப்பிடுகின்றார். இளைஞர்கள் நாட்டின் துடிப்பு என்றால் பெரியோர்கள் நாட்டின் இதயம். இதயம் இல்லாமல் துடிப்பு இல்லை, இதயம் இல்லாமல் துடிப்பு இல்லை. நேற்று பெரியோர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள், இன்று நாம் அவர்களுக்காக வாழ வேண்டும். அதுதான் உண்மையான நன்றி கடன். பெரியோர்கள் வாழ்ந்த பாதையில் இன்றைய இளைஞர்கள் நடந்து செல்ல வேண்டும், இந்த உலகை கடக்க வேண்டும். வரலாற்றை படைத்தவர்கள் பெரியவர்கள், வரலாற்றை படிப்பவர்கள் இளைஞர்கள். பெரியோர் இல்லை என்றால் இளைஞர் இல்லை, வேர் இல்லை என்றால் மரம் இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் மரத்தை பார்த்து காய் கனி பூ பழம் இவற்றையெல்லாம் கண்டு மகிழ்கின்றோம். ஆனால் அந்த மரத்தின் மீது இருக்கக்கூடியதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கின்ற ஆணிவேரை நாம் மறந்திருக்கிறோம். ஆக பெரியவர்கள் ஆணிவேராகவும் அந்த கிளையாக இளைஞர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே நேயர்களே, இந்த இடத்தில் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் இளைஞர்களா பெரியவர்களா என்று தீர்ப்பளிப்பதற்கு நான் புதிய உத்தியை பயன்படுத்துகின்றேன். பெரியவர்களின் கனவை இளைஞர்களின் கையால் நனவாக்குவோம் என்று சொல்லி இந்த பெரியவர்கள் கண்ட கனவு இளைஞர்கள் கையில் இருக்கிறது, இளைஞர்கள் நனவாக்குவார்கள் என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறேன். இரு அணிக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள். ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். நடுவராக பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களை என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோரும் மற்றும் இளைஞர்களை என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் இரா விசாலாட்சி ஆகியோரும் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

கன்னியாகுமரி கரை, அதை தொட்டு செல்லும் அலை, நித்தம் சொல்லி செல்லும் இந்தியன் நான் என்று. பிரதேசங்கள் வேறு, பேசும் மொழிகள் வேறு, பண்பாடுகள் வேறு, ஆனால் அவையாவும் ஒரே பெயரைத்தான் சொல்லும், இந்தியர் நாம் என்று. இங்கு வீசும் தென்றலிலும் தேசிய கீதம் ஒலிக்கும், இங்கு இசைக்கும் பாடலிலும் நாட்டுப்பற்றின் உயிர் இருக்கும். இம்மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு வீரனின் தியாகம் ஒளிந்திருக்கும். எல்லைகள் நம்மை பிரிக்கலாம், மொழிகள் நம்மை பிரிக்கலாம், ஆனால் ஒரு கொடி உயரும் போது நம் இதயங்கள் மட்டும் ஒரே திசையில் துடிக்கும். அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா.

பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே. இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.

0: நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி நியோகி ஜெகநாத ஐயர் நாடகம். எழுதியவர் ஸ்ரீராம் திருவரங்கம் அவர்கள். நடிப்பு ராமசாமி சுதர்சன், வி தாசரதி, டி வேலுசாமி, கே பி குமார், கே நேதாஜி, புயல் கணேஷ், இஎம்எஸ் முரளி ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். நியோகி ஜெகநாத ஐயர் நாடகம்.

வரலாறு என்பது அதிகாரத்தால் எழுதப்பட்ட பதிவுகள் மட்டுமல்ல, அது காலம் வரைந்த பதிவுமாகும். ஆம், காலம் தனக்காக பதிந்து கொண்டதொரு நாயகரைத்தான் இன்று நாடகத்தின் வழியே நாம் சந்திக்கப் போகின்றோம். அது 18ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம். பாரதத்தின் தென்பகுதி. ஒருபுறம் வாணிபம் என்ற பெயரில் நுழைந்த கிழக்கிந்திய கம்பெனி தன் இரும்பு கரங்களை மெல்ல மெல்ல இந்த மண்ணின் மீது இறுக்கிக் கொண்டிருந்தது. மற்றொரு புறம் இந்த மண்ணின் மானத்திற்காக, சுதந்திர வேட்கைக்காக உயிரையே ஆயுதமாக மாற்றிய மகாரதர்கள் எழுந்தனர். அவர்களில் சிலரின் பெயர்கள் வரலாற்று பக்கங்களில் பதியப்பட்டன. ஆனால் தங்களையும் மீறி மக்களின் மனதில் கோலோச்சிய பற்பல நாயகர்களை வரலாற்றிலிருந்தே அழித்து மறைத்துப் போனார்கள். அன்று இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த அந்நியர்கள், நூற்றாண்டு காலமாக மறைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் மீண்டும் தலை தூக்கத் துவங்கும் காலம் இது. அப்படி தலை தூக்கிய வரலாற்று நாயகிதான் வேலு நாச்சியார். அந்த பெண்ணரசியின் வீர வரலாற்றை பின்தொடர்ந்து நடந்த ஆய்வுப் பயணத்தில் வெளிப்பட்டதுதான்

0: மறைக்கப்பட்ட மற்றொரு சிங்கத்தின் காலடி சுவடுகள். ஆர் எஸ் மங்கலம் எனப்படும் ராமநாதபுரம் ராஜசிங்க மங்கலத்தில் பிறந்த அந்தணராம். 18 நூற்றாண்டின் இறுதி போராளியாம். அந்த சிம்மத்தின் வீர தியாக வரலாறு மயிர்கூச்சறிய செய்தன. அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, விருபாட்சி கோபால நாயக்கரின் உற்ற நண்பனாக, முத்துராமலிங்க சேதுபதியின் ஆலோசகராக, அமில்தாராக, மருது சகோதரர்களின் உற்ற துணையாக, வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆயுத கொள்முதல் தூதராக, வெற்றி வாளேந்திய குதிரை வீரனாக, பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டோர் பட்டியலின் 4வது கைதியாக, இறுதி வரை தாய்நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, சிம்மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர். வீரம், தீரம், பாசம், பராக்கிரமம், தியாகம் நிறைந்தது நியோகி ஜெகநாத ஐயரது வரலாறு. போது 18 நூற்றாண்டில், குறிப்பாக 1790 ராமநாதபுரம் மண்ணின் எல்லைக்கு செல்வோம். அங்கு அவருக்காக காத்திருக்கும் 2 ஒற்றர்களை சந்திப்போம்.
1: ஷேக் ஹுசைன், நமது மன்னருக்கு புது ஆலோசகர் வரப்போகிறாராம். சேது சீமைக்கு பெரிய பலம் வந்து சேரப்போகிறது.
2: ஆமாம் வயலுமுத்து, நமது மன்னரின் வேண்டுகோளை ஏற்று விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் அவரது உற்ற தோழரான நியோகி ஜெகநாத ஐயரை சேது சீமைக்கு ஆலோசகராக அனுப்ப சம்மதித்திருக்கிறார்.
1: நியோகி ஜெகநாத ஐயர் புறப்பட்டு விட்டதாக அதிகாலையிலேயே விருபாட்சி அரண்மனையிலிருந்து செய்தி வந்துவிட்டது.
2: இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமது எல்லையை தொட்டு விடுவார். கொஞ்சம் காத்திருப்போம்.
1: தெரியுமா, ஆற்காட்டு நவாபின் காவலர்கள் நேற்று இரவு இந்த வனமெங்கும் சுற்றியதாக செய்தி வந்தது.
2: நவாபின் கண்கள் ஒரு பக்கம், கம்பெனியின் காதுகள் இன்னொரு பக்கம். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
1: ஆமாம், அதனால்தான் அவரை நேரடியாக அரண்மனைக்குள் அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று உத்தரவு வந்திருக்கிறது.
2: ஆமாம், முதலில் கண்மாய்க்கரையில் இருக்கும் பழைய மண்டபம், அங்கேயே சந்திப்பு, அதற்கு பிறகுதான் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும்.
1: அதோ குதிரை ஒன்று வரும் சத்தம் கேட்கிறது.
2: ஆமாம் ஆமாம் வயலுமுத்து, வரப்போவது ஒரு அந்தணர் என்றுதானே சொன்னார்கள்.
1: ஆமாம்,
2: ஆனால் குதிரை மீது வருபவர் நெடும் தோற்றம் கொண்டவராக தெரிகிறது. ஆஜானுபாகுவான அவரது தோற்றம் சத்திரியர்கள் போலல்லவா இருக்கிறது. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த முகமும் கண்களும் ஒளிர்கிறதே, யாராக இருப்பார் வயலுமுத்து? அருகில் வரட்டும், தெரிந்து கொள்வோம்.
3: வணக்கம் நண்பர்களே. சேது நாட்டின் எல்லையா இது?
1: ஆம் ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா?
3: நீங்கள் யார் என்று என்னால் அனுமானிக்க முடிகிறது. இருந்தாலும் கேளுங்கள், எனக்கு தெரிந்த பதிலை சொல்லுகிறேன்.
2: ஐயா, விருபாட்சி மலையில் இன்று காலை சூரியன் எந்த நிறத்தில் உதித்தான்?
3: பார்ப்பவனுக்கு அது பொன்னிறம், போராடுபவனுக்கு அது செந்நிறம். அதுபோக சூரியன் வானத்தில் மட்டும் உதிப்பதில்லை, தாயக மண்ணுக்காக போராடும் ஒவ்வொரு வீரனின் நெஞ்சிலும் உதிக்கின்றான். அதனால்தான் விடுதலை வீரர்களின் இரத்தம் மண்ணில் சிந்தப்படுவதில்லை, மாறாக அது வரலாற்றின் வளாகங்களில் விசிறியடிக்கப்படுகிறது. சேது சீமையின் சாமர்த்தியமான ஒற்றர்களே, இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் நீங்கள் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று.
2: ஆஹா ஆஹா, சந்தேகமே இல்லை சந்தேகமே இல்லை. மரியாதைக்குரிய நியோகி ஜெகநாத ஐயர் அவர்களை சேது சீமை தலைவணங்கி வரவேற்கிறது.
3: நண்பர்களே, உங்களது உடல் மொழியை பார்த்தால் நீங்கள் மாறுவேடத்தில் இருக்கும் அரசாங்க பணியாட்கள் போல எனக்கு தோன்றுகிறது. அப்படித்தானே?
2: ஆம் ஐயா, நாங்கள் சேது சீமையின் அரண்மனை ஒற்றர்கள். என் பெயர் ஷேக் ஹுசைன், இவரது பெயர் வயலுமுத்து.
1: வணக்கங்க.
2: விருபாட்சி அரண்மனையில் இருந்து தங்கள்

0: படுகை குறித்து முன்னரே எங்களுக்கு ஓலை வந்துவிட்டது. தங்களை பாதுகாப்பாக மன்னரிடம் அழைத்துச் செல்ல எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. முதலில் கண்மாய் மண்டபத்திற்கு செல்வோம்.
1: நல்லது, அப்படியே ஆகட்டும்.
2: ஐயா, இந்த மண்ணில் கும்பினியாரின் சந்தேக நிழல்கள் படிந்திருக்கிறது. வழியெங்கும் அவர்களின் ஆட்கள் உளவு பார்க்கக்கூடும்.
1: தெரியும், சேதுபதியின் மண்ணில் கும்பினியார் சூழ்ச்சியின் விதைகளை தூவத் துவங்கி விட்டார்கள். அதனால்தான் விருபாட்சி மன்னர் என்னை அனுப்பியிருக்கின்றார்.
0: ஐயா, கண்மாய் கரையை தாண்டிவிட்டால் கண்கள் குறையும், காதுகள் குறையும், நம்மவர்கள் அதிகரிப்பார்கள். அதுவரை சிரமம் பார்க்காமல் இந்த மூட்டையை உங்கள் தோளில் சுமந்து கொள்ளுங்கள். வெளியூர் வியாபாரிக்கு வழிகாட்டி அழைத்து செல்வது போல உங்களை ஊருக்குள் அழைத்து சென்று விடுவோம்.
1: நண்பர்களே, பழுதூக்கி பழகியவை எனது தோள்கள். நாட்டையே சுமக்க துணிந்தவனுக்கு இந்த மூட்டை ஒரு பாரமா? கொடுக்கலாம், வழி நடக்கலாம்.
3: அது ராமநாதபுரம், தென்னகத்தின் வீரச் சீமைகளில் ஒன்று. அரியணையில் அமர்ந்திருந்தார் வீரதீரமிக்க மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. அந்நியரின் சூழ்ச்சிகளை எதிர்கொள்ள அவருக்கு ஒரு ஆலோசனை துணை தேவைப்பட்டது. தனது ஆலோசகர் ஆழ்ந்த அரசியல் அறிவும் பன்மொழி புலமையும் அஞ்சாத நெஞ்சமும் தியாக மனப்பான்மையும் கொண்டவராக அமைய வேண்டும் என விரும்பினார் சேதுபதி மன்னர். நியோகி ஜெகநாத ஐயர் வாளால் போரிடத் தெரிந்தவர், வார்த்தைகளால் வெற்றி பெறத் தெரிந்தவர், ஐந்து மொழிகளில் புலமை பெற்றவர், விருபாட்சி கோபால நாயக்கரின் நம்பிக்கைக்குரிய நண்பர். நியோகி ஜெகநாத ஐயர் இப்போது ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியை சந்திக்கப் போகிறார் என்பதை விட இரண்டு வரலாற்று மனிதர்கள் சந்திக்க போகிறார்கள் என்பதுதான் சரியாக இருக்கும்.
4: மாட்சுமை தாங்கிய மன்னருக்கு வணக்கம். விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் அனுப்பியதன் பேரில் நியோகி ஜெகநாதர் என்பவர் தங்களை காண வருகை தந்திருக்கிறார்.
5: ஆஹா, தெனாலிராமர் பரம்பரையில் வந்த நியோகி ஜெகநாத ஐயர் நம் அரண்மனைக்கு வந்துள்ளது நமக்கெல்லாம் பெருமை. உடனே அழைத்து வா.
4: விருபாட்சியிலிருந்து வந்திருக்கும் மரியாதைக்குரிய எமது விருந்தினர் அரசவைக்குள் வரலாம். மன்னர் ஆணை.
1: அந்நியருக்கு சிம்ம சொப்பனமாய், தாயகத்தின் தகதகக்கும் சூரியனாய், எட்டு திக்கும் ஒளி வீசி நிற்கும் எனது போற்றுதலுக்குரிய ராமநாதபுரம் மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுக்கு அன்பான வணக்கம். அடியே நியோகி ஜெகநாத ஐயன்.
5: வருக வருக. ஐந்து மொழி அறிந்த அந்தனரே, பண்டித குளத்தில் பிறந்தும் குதிரை மீதேறி சண்டை மாறுதும் செய்பவரே, வில் வாள் வேல் வீசத் தெரிந்த மாவீரரே, உங்களை ராமாயணத்து அனுமனுக்கு நிகரான மதியூகி மந்திரி என விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் ஒருமுறை உங்களை பற்றி என்னிடம் சொல்லியிருக்கிறார். தங்கள் வருகை எமக்கு பெருமை.
1: மாட்சிமை தங்கிய விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் சில செய்திகளை சொல்லி அனுப்பியுள்ளார்.
5: வாருங்கள், முதலில் உங்களுக்காக சேது சுமையின் அறுசுவை விருந்து காத்திருக்கின்றது. அதன் பிறகு ஆலோசனை மண்டபத்திற்கு செல்வோம்.
3: மன்னர் சேதுபதி நியோகி ஜெகநாத ஐயரை ராமநாதபுரத்தின் அமில்தாராக நியமித்தார். அமில்தார் என்றால் வரி வசூலிப்பவர் என்று பொருள். அதாவது, தன் குடிமக்களிடம் வரி கேட்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நியோகியை நிறுத்தினார் சேதுபதி மன்னர். சுற்றி சுழன்றார் நியோகி ஜெகநாத ஐயர். மக்கள் அவரது அன்பான அணுகுமுறைக்கு மயங்கினர். அவர் வசம் ஈர்க்கப்பட்டனர். கிழக்கிந்திய கம்பெனி திகைத்தது, திணறியது. செய்தி மதராஸ் பட்டின கோட்டைக்கு சென்றது. அங்கிருந்தொரு கொடிய ஆணை பிறந்த

ஆண்டு அது 1772. அந்நியரின் அடாவடிகளால் ராமநாதபுர மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி கைது செய்யப்பட்டார்.

0: மிஸ்டர் முத்துராமலிங்க சேத்பதி, உங்களை மதராஸுக்கு அழைச்சி வர சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. உடனே எங்களோட நீங்கள் கிளம்புங்களோ.
1: என்ன உளறுகிறீர்கள்? கம்பெனியின் சார்பில் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதாக அல்லவா ஓலை அனுப்பியிருந்தீர்கள்? அதற்காக தானே அனுமதி அளித்திருந்தேன். இப்படி படைகள் சூழ வந்திருப்பது ஏன்?
0: உங்க அனுமதி எங்களுக்கு எதுக்கு மேன்? பேச்சுவார்த்தைன்னு சொன்னாதான் நீங்க அரண்மனை கதவை திறப்பீங்க, இல்லைன்னா படைங்களை திரட்டி வச்சுக்கின்னு பிரச்சனை பண்ணுவீங்க, சண்டை பிடிப்பீங்க.
1: உங்கள் சூது போரினை நீங்கள் நிறுத்த போவதே இல்லை, அப்படித்தானே?
0: நிறுத்துங்கள் உங்க கிண்டல் பேச்ச. பதில் சொல்லுவேன். உங்ககிட்ட வரி வசூல் செய்யும் உரிமையை நவாப்கிட்டே இருந்து நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கு பின்னாலும் நீங்க வரி செலுத்த மறுக்கிறது ஏன்?
1: நன்றாகத்தான் இருக்கிறது நீங்கள் பேசும் குள்ளநரி நியாயம். எங்களை உங்களிடம் விற்க நவாப்புக்கு என்ன உரிமை உள்ளது? இங்கே உலகமெங்கும் சுற்றி வியாபாரம் செய்யும் உங்களுக்கு சொந்த நாட்டினருக்கும் மந்தேரிகளுக்கும் வித்தியாசம் தெரியாதா?
0: போதும் மேன், நிறைய பேசிட்டோம். இப்பவே உங்களை நாங்கள் கைது செய்யறோம். அதிகம் பேசக்கூடாது. மதராஸ் வர நாம போகணும், இல்லைன்னா எங்க பீரங்கிக்கு உங்க ஜனங்கள்லாம் அழிஞ்சு செத்து போவாங்க.
1: மண்ணை விட்டு கொடுக்காதே ஜெகநாதா. மறைந்திருந்தாடி, மறைந்திருந்தாடி.
0: யார் மேன் அந்த ஜெகநாதன்? யார் அந்த ஜெகநாதன்?
2: ஐயா துரை, ஜெகநாதன்ங்கிறது ஒரு சாமி பேருங்க. பதட்டத்தில் கடவுள்கிட்ட முறையிடுறார் போல இருக்கு சேதுபதி மன்னர்.
0: நீங்க அமைதியா அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணும்ன்றதுக்காக நாங்க அங்க ஜெயில் கட்டி வச்சிருக்கிறோம். வாங்க, என்ஜாய் பண்ணுங்க.
3: மன்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். போர் என்பது வாளால் மட்டும் நடத்தப்படுவதில்லை. மக்களின் மனதில் தீ மூட்ட முடிந்தால் அதுவே மிகப்பெரிய ஆயுதமாகிவிடும் என எண்ணிய நியோகி ஜெகநாத ஐயர் புதிய திட்டம் ஒன்றை வகுத்தார். அரசனின் குரல் இனி அரியணையிலிருந்து அல்ல, அன்ன வயல்களிலிருந்து பிறக்கட்டும் என முடிவெடுத்தார். ஒரு சித்திரை பௌர்ணமி நாளில் ஊரோர வாழைத் தோட்டத்தில் விவசாயிகளுக்காக மட்டும் அரண்மனை சார்பில் ஒரு மாபெரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். விவசாயிகளை ரகசியமாக ஒன்று திரட்டினார். வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார்.
4: புனிதமிகு இந்த சித்ரா பௌர்ணமியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை இந்த வாழைத் தோட்டத்தின் அருகே சந்தித்து மன்னரின் சார்பாக விருந்தளிப்பது எனக்கு உணர்வெழுச்சியை தருகின்றது. வந்திருக்கும் உங்களை மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களின் சார்பாக மனதார வரவேற்கிறேன். வாழ்க நமது
5: மன்னர்.
4: மாட்சிமை தங்கிய நமது அருமை மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் இப்போது மதராஸ் பட்டினத்தின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் பாதாள சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிறார். அவர்களிடம் துப்பாக்கிகள், பீரங்கிகள் போன்ற பேரழிவு செய்யும் ஆயுதங்கள் உண்டுதான். ஆனால் விடுதலை தாகத்தோடு கூடியிருக்கும் நமக்கென்றும் சில ஆயுதங்கள் உள்ளன. அதை இப்போது நாம் பயன்படுத்துவோம்.
6: என்ன செய்யணும்னு சொல்லுங்க நியோகி ஐயரே.
4: கேளுங்கள். தன்னிடம் இருக்கும் கூலிப்படைகளுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும் லண்டனில் இருந்து இறக்குமதி செய்திருக்கும் அவர்களின் அந்த புற வெள்ளை நாயகிகளுக்கு அத்தர் வாங்குவதற்கும் வெயிலோடும் மழையோடும் மண்ணோடு போராடி பயிர் வளர்க்கும் விவசாயிகளின் வரிப்பணம் கேட்கிறதோ அந்த கும்பினிக்காரனுக்கு. எனதருமை விவசாயிகளே, நாளை முதல் நாம் கும்பினி அரசாங்கத்துக்கு வரி கொடுக்க மாட்டோம் என முடிவெடுப்போம்.
5: வாருங்கள்
4: விவசாய நண்பர்.

0: நண்பர்களே, இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் வரிகுடா இயக்கத்தை அறிவிப்பதை முன்னிட்டு நாம் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து விருந்துண்போம். இது உணவுக்கான விருந்தல்ல, உரிமைக்கான விருந்து.
1: நியோகி ஜெகநாத ஐயர் தலைமையிலான விவசாயிகளின் வரிகொடா இயக்கத்தால் எங்கும் புரட்சி வெடித்தது. அந்த 18ஆம் நூற்றாண்டின் புரட்சியில் பெரும் பங்கு வகித்தது பாஞ்சாலங்குறிச்சி. ஆம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பெருங்கலகங்கள் செய்து அந்நியரை அச்சுறுத்தி கொண்டிருந்தார். பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களிடம் வில் வாள் வேலோடு அடங்காத மன உறுதியும் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்களிடம் துப்பாக்கியும் பீரங்கியும் இருந்தன. அவர்களை விரட்ட துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் தேவைப்பட்டன கட்டபொம்மனுக்கு. அந்த பொறுப்பு மொழிகளை ஆயுதமாக கொண்ட மாவீரரான நியோகி ஜெகநாத ஐயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கட்டபொம்மனின் வேண்டுகோளை விரும்பி ஏற்றுக்கொண்ட நியோகி ஜெகநாத ஐயர் ஆயுதங்களை வாங்க தேர்ந்தெடுத்தது மன்னார் வளைகுடாவை. அது அமாவாசைக்கு முந்தைய தினம், நள்ளிரவு நேரம். கடற்பாசிகளோடு உரசி உரசி மன்னார் வளைகுடா கடல் நீல நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஒரு சிறிய மரக்கலம், அதில் ஒரே ஒரு பயணியாக அறிவே ஆயுதமாக கொண்டு இலங்கை கடலை நோக்கி புறப்பட்டார் நியோகி ஜெகநாத ஐயர். அது ஒரு வணிகப் பயணம் அல்ல, இந்திய விடுதலை போராட்டத்தின் மறைக்கப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்றாக மாறப்போகும் வரலாற்று பயணம். அவரது வருகைக்காக நடுக்கடலில் கப்பலில் காத்திருந்தது வீரபாண்டிய கட்டபொம்மனின் எதிர்காலப் போருக்கான ஆயுதங்களை விற்கப் போகும் டச்சு தேசத்து ஆயுத வியாபாரிகள்.

0: வணக்கம் கேப்டன் வாண்டர்மேர். பெருமை மிகு பாஞ்சாலங்குறிச்சியின் மண்ணில் இருந்து வந்திருக்கிறேன்.
1: ஓ, அப்படி என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன்?
0: ஆம், அவருடைய பாளையத்தில் இருந்துதான்.
1: அவரை பற்றி ஆங்கிலேயர்கள் அடிக்கடி புகார் கூறுகிறார்களே.
0: மண்ணின் மீது முழு உரிமை கொண்டவர் எங்கள் கட்டபொம்மன். வரி சுமத்த பார்க்கும் கனவான்கள் அவர் மீது புகார் அளிப்பது விந்தையானது, அபத்தமானது.
1: சரி, விஷயத்துக்கு வாருங்கள். நீங்கள் எங்களிடம் உதவி கேட்க வந்திருக்கீங்களா?
0: இல்லை, உதவி கேட்க வேண்டும் என்றால் உங்களை நான் கரையில் சந்தித்திருப்பேன். இந்த நடுநிசி நேரத்தில் தன்னந்தனியாக உங்களை சந்திக்க நான் கடலுக்குள் வந்திருப்பது உதவி கேட்க அல்ல, உங்களிடம் இருக்கும் ஆயுதங்களின் விலையை கேட்க வந்திருக்கிறேன். புரிந்துணர்வோடு கூடிய வியாபாரம் செய்ய வந்திருக்கிறேன். இன்னொன்றையும் கேட்க வந்திருக்கிறேன். இந்த நீள்கடல் பிரித்தானியர்களின் நிழலில் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? மரபார்ந்த டச்சு வணிகர்களாகிய நீங்கள் தயங்கி தயங்கித்தான் இந்த கடலை சொந்தம் கொண்டாட வேண்டுமா?
1: மிஸ்டர் நியோகி ஜெகநாதாயோ, நாங்கள் டச்சுக்காரர்கள், வணிகர்கள். ஆங்கிலேயர்களோடு நேரடியாக மோதல் நாங்கள் விரும்பவில்லை.
0: தேவையில்லை, அதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோமே. வியாபாரம் செய்வது வணிகர்களின் தொழில், அதை நீங்கள் செய்யுங்கள். போர் செய்வது விடுதலை வீரர்களின் தொழில், அதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். இரண்டையும் போட்டு குழப்பிக் கொண்டதால் தான் கிழக்கிந்திய கம்பெனி இன்று ஒரு வணிக நிறுவனமாக மட்டும் நில்லாமல் பேராசை மிக்கதொரு அரசாக மாறி அடி வாங்கி கொண்டிருக்கிறது.
1: ஆமாம், நீங்கள் அந்தனர் என்று கேள்விப்பட்டோம். எவ்வளவு ஆக்ரோஷமான அரசியல் உங்களுக்கு எதுக்கு?
0: கேப்டன் வாண்டர்மேர், என் முன்னோர்கள் வேதம் படித்திருக்கலாம், ஆனால் நியோகி அந்தணனான நான் கணக்கு படித்தவன். ஒரு நாட்டின் செல்வம் வெளியேறும் போது அதன் சுதந்திரமும் வெளியேறுகிறது என்னும் அர்த்த சாஸ்திரத்தை படித்தவன். ஒரு நாட்டின் வரிகள் வெளிநாட்டு கப்பல்களில் ஏறத் தொடங்கினால் அந்த நாட்டின் கொடி மெல்ல மெல்ல கீழிறங்கும் என்று எச்சரிக்கும் சாணக்கிய நீதியை படித்தவன். அது மட்டுமல்ல, 15 நூற்றாண்டில் தென்னகத்தின் சக்கரவர்த்தியாக விளங்கிய ஸ்ரீ கிருஷ்ண தேவர்

0: ஆயரின் அவையை அலங்கரித்த ஆதி நியோகியாம் தெனாலிராமனின் வழிவந்த நான் ஆயுத பயிற்சியும் பெற்றவன்.
1: ஓ, அதனால் தான் இவ்வளவு துணிச்சலா நடுக்கடலுக்குள் தனியா வந்திருக்கீங்களா?
0: நான் தனியாக வரவில்லை கேப்டன், என்னுடன் என் மண்ணின் நம்பிக்கை வந்திருக்கிறது, பாஞ்சாலங்குறிச்சியின் வீரம் வந்திருக்கிறது.
1: உங்கள் தோரணிலே அது தெரிகிறது. ஆமாம், இங்கிலீஷ்காரங்க மேலே உங்களுக்கு ஏன் அவ்வளவு வெறுப்பு?
0: வண்டர்மேர், ஆங்கிலேயர்கள் அல்ல, யாராக இருந்தாலும் எங்கள் நாட்டுக்கு வணிக பத்திரங்களோடு வரலாம், வியாபாரம் செய்யலாம், லாபம் பெறலாம். ஆனால் அடிமை சாசனத்தோடு வர துணிந்தால் இந்த பாரத திருமண்ணில் அவர்கள் எதிர்பாராதது எல்லாம் நடக்கலாம். எங்கள் தாயகத்தை அடிமைப்படுத்த எண்ணுபவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம். எங்கள் எதிரி எதன் மீதேறி வந்தாலும் விடமாட்டோம், எந்த விலை கொடுத்தும் மோதுவோம்.
1: மன்னிக்கணும், நாங்கள் அரசியல் பேசுவதில்லை.
0: நானும் அரசியல் பேச வரவில்லை, விலை பேசத்தான் வந்திருக்கிறேன்.
1: சரி, என்ன ஆயுதங்கள் வேணும்?
0: 300 ஃபிளிண்ட் லாக் துப்பாக்கிகள், 50,000 ஈய குண்டுகள், 30 பீப்பாய் வெடிமருந்து, 200 வாள்கள், 500 ஈட்டி தலைகள், துப்பாக்கி பழுதுபாக்கும் கருவிகள்.
1: இல்லை இல்லை, இவ்வளவு பொருளும் ஒரே முறையிலே கிடைக்காது.
0: அப்படியானால் 2 தவணைகளாக தாருங்கள், அது போதும்.
1: பாதி தொகை முன்பணமாக தரணும், மீதம் பொருள் ஏற்றும் போதே தரணும்.
0: பாதி தொகை முன்பணம் என்பது சரி, ஆனால் மீதம் பொருள் ஏற்றும் போது அல்ல. எங்கள் களஞ்சியத்தை வந்து அடைந்த பிறகுதான் முழுமையாக தர சாத்தியப்படும்.
1: உங்களை நான் எப்படி நம்புறது?
0: மிஸ்டர் கேப்டன், கடந்த 3 ஆண்டுகளில் உங்கள் கப்பல்களில் இருந்து தூத்துக்குடி, மன்னார், நாகப்பட்டினம் வழியாக வந்து இறங்கிய சரக்குகளின் பட்டியல் என்னிடம் இருக்கிறது. உங்கள் வழித்தடம் எங்களுக்கும் தெரியும். விடுதலை வேட்கையை சாக்காக வைத்து கொண்டு கடற்கொள்ளையர்களாக மாறும் இனமில்லை எங்கள் இனம். அரும்பாடுபட்டு சேர்த்த பொருளை கொண்டு விலை பேசி வாங்க வந்திருக்கிறோம். உங்களை எனக்கு தெரியும், எங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியும். இருவரும் ஒருவரை ஒருவர் ஏமாற்ற முடியாது. எப்போதுமே நாங்கள் கணக்கு விளக்கில் கராராக இருப்போம்.
1: அப்படி என்றால் ஆங்கிலேயர்கள் கடலில் சோதனை செய்தால்?
0: அதனால் தான் இந்த பொருட்கள் நேரடியாக இந்திய கரைக்கு வரக்கூடாது. முதலில் இலங்கை, அங்கிருந்து மீன்பிடி படகுகள் மூலமாக சிறிய சிறிய தோணிகளில் ஏற வேண்டும். ஒவ்வொரு தோணியிலும் குறைந்த அளவு மட்டுமே இருக்க வேண்டும். அவற்றையும் கூட ஒரே இடத்தில் இறக்கக்கூடாது. அதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம்.
1: நியோகி ஐயரே, நீங்கள் இந்த வேலைக்கு புதியவர் போல தெரியவில்லையே.
0: இது தாய்மண் பற்றால் தானாக பிறக்கும் ஞானம் கேப்டன். அந்த தேசப்பற்றுதான் நியோகி வம்சத்துக்கான பரம்பரை சொத்து கேப்டன். எம்மை சுமந்த தாயின் கருவறைக்கு ஒவ்வொரு நொடியும் நாங்கள் மரியாதை சேர்க்க துடிக்கிறோம். அதனால் எம்மை ஆளாக்கி வளர்த்த தாய்மண்ணுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டோம்.
1: ஆஹா, இப்போது புரிகிறது அந்நியர்கள் ஏன் உங்களை கண்டு பயப்படுகிறார்கள் என்று. வாத்துக்கள்.
0: நன்றி
1: மிஸ்டர் நியோகி ஐயரே. உங்களுக்கு பீரங்கி வேணுமா? பொதுவாக பீரங்கிகளை நாங்கள் தனியாருக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் நேர்மைக்காக இந்த சலுகையை நாங்கள் கொடுக்கிறோம்.
0: உங்கள் பெரிய மனதை வாழ்த்துகிறேன். ஆனால் பெரிய பீரங்கி வேண்டாம், நகர்த்த முடியாது. 2 சிறிய களபீரங்கிகள் போதும். அதற்கான குண்டுகளையும் சேர்த்து கொடுத்தால் நலம். அதையும் கூட பெரிய வியாபாரத்துக்கு பிறகான சிறிய அன்பளிப்பாக அளிக்க தாங்கள் முன்வந்தால் டச்சுக்காரர்களுக்கு பாஞ்சாலங்குறிச்சி என்றென்றும் நன்றி சொல்லும்.
1: கடைசியில் நீங்கள் வியாபாரத்தை வென்று விட்டீர்கள் ஐயரே. ஆகட்டும், 3 வாரங்கள் அவகாசம். அடுத்த அமாவாசை ராத்திரி ராமநாதபுர சீஷோரில் உங்கள் ஆயுதங்கள் இருக்கும், சரியா?
0: நன்றி. பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரமிகு கட்டபொம்மன் அவர்கள் சார்பாக அடியேனின் நெஞ்சார்ந்த நன்றி.
2: அன்று மன்னார் வளைகுடாவில் நடந்தது ஒரு வணிக ஒப்பந்தம் மட்டுமல்ல, தென்னகத்தின் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பின்னால் இருந்த அறிவும் நம்பிக்கையும் விசுவாசமும் ஓங்கி எழுந்த தருணம் அது. சில வரலாறுகள் போர்க்களத்தில் எழுதப்படும், சில வரலாறுகள் இப்படிப்பட்ட அமைதியான உரையாடல்களிலும் பிறக்கும்.

0: நவீன ஆயுதங்களோடும் வீரதீரத்தோடும் போரிட்டும் கூட அந்நியரின் சூது போரினால் பாஞ்சாலங்குறிச்சி விழுந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 கயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டார். 1796 நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிர்ந்த சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் இயற்கையாக மரணத்தை தழுவினாலும் அவர் ஏற்றி வைத்த சுதந்திர தீபம் மட்டும் அணையவே இல்லை. அந்த விடுதலை கனலை தங்கள் கரங்களில் ஏந்திக் கொண்டனர் மாமன்னர்கள், மருது சகோதரர்கள். சிவகங்கை சீமை மீண்டும் போர் முரசு கொட்டியது. அந்த போராட்டத்திற்கு அனுபவமும் தேவை, அறிவும் தேவை, அரசியல் நுண்ணறிவும் தேவை என்பதை உணர்ந்த தென்னகத்து போராளிகளின் ஒருங்கிணைப்பாளரான விருப்பாட்சி மன்னர் கோபால நாயக்கரின் பார்வை ஒரு மனிதரை நோக்கி திரும்பியது. வேறு யார், அதே நியோகி ஜெகநாத ஐயர்தான்.
1: மாட்சிமை தங்கிய விருப்பாட்சி மன்னருக்கு வணக்கம். தாங்கள் அவசரமாக என்னை அழைத்ததாக சொன்னார்கள். சொல்லுங்கள், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்?
2: எனதருமை நண்பரே, நியோகி ஜெகநாத ஐயரே, அந்நியர்களின் நெருக்குதல் முன்பை விட இப்போது மிக அதிகமாகிவிட்டது. ஆங்காங்கே நவாபுகள் கையெடுத்து கும்பிட்டு கும்பினி படைகளிடம் சரணடைந்து விட்டதாக தெரிகிறது. மான தமிழ் மன்னர்களை மண்டியிட வைக்க முடியாது என்பதால் பெரும்படை திரட்டிக் கொண்டிருக்கிறான் அந்நியன் என்கின்ற சேதியும் வந்த வண்ணமாயிருக்கிறது.
1: ஆம் மன்னரே, உண்மைதான். மற்ற சமஸ்தானங்களில் ஆங்காங்கே இருக்கும் நமது ஒற்றர்களும் அப்படித்தான் எனக்கு தகவல் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். கும்பினியால் படைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்பதால் சமஸ்தானங்களை சூறையாட எத்தரித்திருப்பதாக தெரிகிறது.
2: ஆம், பேராசை பிடித்த பித்தர்கள். ஐயா நியோகி, உங்களிடம் நான் வேண்டுகோளாக அல்ல, உத்தரவாகவே சொல்கிறேன்.
1: சொல்லுங்கள் மன்னா.
2: ராணி வேலுநாச்சியார் அரும்பாடுபட்டு மீட்டெடுத்த சிவகங்கை மீண்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. வீர தீரமிக்க மருது சகோதரர்கள் அந்நியர்களை தாக்க அங்கே படைகளோடு தயாராக இருக்கிறார்கள். நியோகி ஐயர் அவர்களே, நீங்கள் ஆலோசகர் மட்டுமல்ல, நடக்கவிருக்கும் போர்களின் அமைதியான மூளையாக இருக்க வேண்டியவர். இனி மருது சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியாக தோழனாக இருக்க வேண்டும். அந்தன குலத்தில் உதித்த நிகரற்ற வீரரே, எனது ஆருயிர் நியோகி ஜெகநாத ஐயரே, உடனே புறப்படுங்கள் சிவகங்கைக்கு.
1: என் உயிருக்கினிய விருப்பாட்சி மன்னரே, ஐயா கோபால நாயக்கரே, தென்னகத்தின் புரட்சி மன்னர்களெல்லாம் தங்கி இளைப்பார கிடைத்த தருநிழலே, உங்கள் வாக்கு எனக்கு வேத வாக்கல்லவா? இதோ இப்போதே கிளம்புகிறேன் சிவகங்கைக்கு.
0: நியோகி ஜெகநாத ஐயர் மருதிருவர்களோடு இணைந்தார். வியூகங்கள் தீட்டப்பட்டன. ஒன்றன் பின் ஒன்றாக போர்கள் வெடித்தன. காடுகள் போர்க்களங்களாயின, கிராமங்கள் கோட்டைகளாயின, மக்கள் படை வீரர்களாயினர். மருது சகோதரர்கள் பொங்குமாங்கடலன் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் ஆங்கிலேய பேரரசு தனது முழு படையுடனும் தென்னகத்தை நோக்கி இறங்கியது. இறுதியாக நடந்த அந்த திருப்பத்தூர் போரில் இந்த தமிழ் மண் வீரத்தின் சாட்சியாகவும் வலிகளின் சாட்சியாகவும் மாறியது. முதலில் அந்நியர்கள் தங்கள் சூது வலையினை வீசி நியோகி ஜெகநாத ஐயரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதன்பின் நடந்த சூது போரில் மருதிருவர்கள் கைது செய்யப்பட்டு 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். அடுத்து வந்த நவம்பர் 20 விருபாட்சியில் கோபால நாயக்கரும் தூக்கிலிடப்பட்டார். அந்த நேரத்தில் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த எஃகு போல் உறுதியான மனம் படைத்த நியோகி ஜெகநாத ஐயரே சேதி கேட்டு சுக்கு நூறாக உடைந்து போய் துடிதுடித்து கதறினார்.

0: ஓ மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை யா தூக்கிலிட்டு விட்டார்கள்? ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா? கோபால நாயக்கரே, எங்கள் விருப்பாட்சி மன்னரே, வேலுநாச்சி உட்பட அத்தனை ஆளுமைகளுக்கும் வழிகாட்டிய தென்னகத்தின் துருவ நட்சத்திரமே, உங்களையா உங்களையா ஏற்க முடியவில்லையே. எத்தனை இரவுகள் எத்தனை இரவுகள் நாம் ஒன்றாக அமர்ந்து இந்த நாட்டின் விடியலை பற்றி பேசினோம். வெள்ளையன் வெளியேறும் நாள் தூரத்தில் இல்லை என்று நம்பிக்கையோடு சிரித்தோமே, அந்த சிரிப்பு நின்று விட்டதா? கோபால நாயக்கரே, நாயக்கரே, என் உயிர் நண்பனையும் தொட்டு விட்டார்களா? நாயக்கரே, நாயக்கரே, ஒரு முறையாவது ஒரே ஒரு முறையாவது உங்கள் திருமுகத்தை எனக்கு காட்டியிருக்கலாமே. அந்த கயவர்கள் உங்கள் கையை பிடித்தபடி, நான் நண்பா மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கலாமே. அந்த வாய்ப்பை கூட இந்த கொடூரர்கள் பறித்து விட்டார்களே. இறைவா, இறைவா, என் வயதை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே, என் தம்பிகள் வாழ்ந்திருக்கலாமே, என் நண்பன் வாழ்ந்திருக்கலாமே. கண்ணா, கிருஷ்ணா, அன்று நீ குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹிம் என்றாயே. தர்மத்துக்கான போரில் கலந்து கொண்டு வீர மரணம் அடைந்தால் சொர்க்கம் உண்டு என்று சொல்லி வைத்தாயே. என்னை போல போராட முடியாமல் சிறையில் உயிரோடு இருந்து கொண்டு நண்பர்களின் மரணத்தை காண்பவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லாமல் போனாயே கேசவா. ஐயோ, எல்லோரையும் அனுப்பிவிட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறான் இந்த ஜெகந்நாதன் என்று என்னை இந்த நியோகி வம்சமே பழிக்குமே. ராஜசிங்க மங்கலமாம் எங்கள் ஊர் பெரிய கண்மாயின் மேல் பறக்கும் நாரைகள் எல்லாம் என் வீரத்தை பழித்து பழித்து ஏசுமே. கண்மாய் ஓர மரங்கள் எல்லாம் நியோகி மட்டும் உயிரோடு திரும்பி விட்டானாம் என்று என்னை நையாண்டி செய்யுமே. ஹே பரந்தாமா, கர்மண்யேவாதிகாரஸ்தே என்றாயே. கடமையை செய் என்று சொன்னாயே, செய்தேனே கண்ணா, உயிரை பணயம் வைத்து செய்தேனே. ஆனால் என் தம்பிகளையும் என் நண்பனையும் நீ காப்பாற்றாமல் விட்டு விட்டாயே. தாயம் ஜெயித்ததே, என் தாய் மண் வீழ்ந்ததே. இல்லை இல்லை, நான் அழப்போவதில்லை. எனது கண்ணீர் மருது சகோதரர்களின் வீரத்தை காயப்படுத்தி விடக்கூடும். கலங்குவது வீரனுக்கு அழகா என கோபால நாயக்கரின் ஆன்மா அவர் தொங்கிய புளிய மரத்தின் விளாராலேயே என்னை அடிக்கக்கூடும். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். நீங்கள் யாரும் இறக்கவில்லை, இந்த மண்ணை விட்டு போகவில்லை. இந்த நியோகியின் இதயத்திற்குள் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வீரத்தை தியாகத்தை இந்த நியோகி என்றென்றும் மறக்க மாட்டான். என் கடைசி மூச்சு இருக்கும் வரை உங்கள் தியாகத்தை நான் சுமந்து செல்வேன். அதுதான் உங்களுக்கு நான் செலுத்தும் இறுதி மரியாதை. ஆம், இறுதி மரியாதை.
1: அன்றந்த 18 நூற்றாண்டில் மேலும் கலகம் பரவிவிடக் கூடாது என எண்ணிய கம்பெனிக்காரர்கள் மிக முக்கியமான 73 நபர்களை நாடு கடத்த முடிவெடுத்தனர். அவர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு தாய் மண்ணாம் தமிழ் மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்டு மலேசியாவின் பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். அவர்களுள் ஒருவராக மிக மிக கனமான விலங்குகள் பூட்டப்பட்ட நிலையில் ஆஜானுபாகுவாக நியோகி ஜெகந்நாத ஐயரும் நின்றிருந்தார். எங்கோ இருக்கும் ஒரு தீவை நோக்கி அவர்கள் கடல் வழியாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். செய்வதறியாது அனாதைகளாக திரண்டிருந்த தமிழர்கள் மத்தியில் கர்னல் ஜேம்ஸ் வெல்ஷ் கொக்கரித்தபடி அந்த பட்டியலை

0: படித்துக் கொண்டிருந்தான்.
1: ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக கலவரம் செய்த எனிமீஸ் எதிரிகள் 73 அக்யூஸ்டுகள் மலேசியா பினாங் தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். அக்யூஸ்ட் நம்பர் 1, சிவகங்கை வேங்கம் பெரிய உடையா தேவர். அக்யூஸ்ட் நம்பர் 2, மருது பாண்டியன் மகன் அதாவது சின்ன மருதுவின் மகன் துரைசாமி. அக்யூஸ்ட் நம்பர் 3, வேராபூர் பொமா நாயக்கர். அக்யூஸ்ட் நம்பர் 4, ராமநாதபுரம் அமில்தார் நியோகி ஜெகநாத் ஐயர். அக்யூஸ்ட் நம்பர் 5, ஆண்டியப்ப தேவன். அக்யூஸ்ட் நம்பர் 6, சடமாயன். அக்யூஸ்ட் நம்பர் 7, கோண்டி அம்பி தேவன். அக்யூஸ்ட் நம்பர் 8, பாஞ்சாலங்குச்சி தல்வாய் குமார் சாமி நாயகன்.

0: பினாங்கு தீவில் சிறைவாசம். கடலை கடந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் தங்கள் தாயக நினைவுகளையும் நம்பிக்கையையும் கூடவே இதயத்தில் சுமந்து சென்றார்கள். அவர்களுள் ஒருவன் சின்ன மருதுவின் இளம் மகன் துரைசாமி. தந்தையை இழந்த வேதனை, தாய் நாட்டை இழந்த வலி, எதிர்காலம் தெரியாத அச்சம் துரைசாமி எனும் அந்த சிறுவனின் மனதை நுறுக்கிச் சிதைத்துக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் பிரம்மச்சாரியான நியோகி ஜெகந்நாத ஐயர் ஒரு வரலாற்று தந்தையாக மாறினார். அன்று அவர் துரைசாமிக்கு வாளை பிடிக்க கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக நம்பிக்கையை பிடித்துக் கொள்ள கற்றுக் கொடுத்தார். காலம் நகர்ந்தது. காலம் எழுதும் திரைக்கதையை யாராலும் அனுமானிக்க முடியாது. அப்படித்தான் ஒரு நாள் நியோகி ஜெகந்நாத ஐயருக்கு ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு முன்பு தீவாந்தரமாக தங்களை தூத்துக்குடியில் இருந்து கப்பலேற்றி அனுப்பிய அதே ஜெனரல் ஜேம்ஸ் வெல்ஷ் வந்து நின்றார். விடுமுறையை கழிக்க மலேசியா வந்தவர் கண்களில் நியோகி ஜெகந்நாத ஐயர் பட்டதும் அடையாளம் கண்டுகொண்டார். ஆனால் துரைசாமியை அவருக்கு தெரியவில்லை. அந்த கணத்தில் நியோகி அறிந்திருந்த செழிப்பான ஆங்கில மொழி ஒரு பாலமாக மாறியது. சில வெற்றிகள் போர்க்களத்தில் கிடைப்பதில்லை, அவை ஒரு மனிதனின் உள்ளத்தை வெல்வதில்தான் கிடைக்கின்றன.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யூ மிஸ்டர் நியோகி ஜெகநாத் ஐயர்?
2: அப்சல்யூட்லி ரைட், ஜெனரல் வெல்ஷ். 20 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இந்தியனை நினைவில் வைத்திருக்கிறீர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு.
1: ஹவு குட் ஐ ஃபார்கெட் யூ மிஸ்டர் ஐயர்? சம் ஃபேஸஸ் நெவர் ஃபேட் ஃப்ரம் மெமரி. உங்களை போன்ற மனிதர்களை என்னை போன்ற ஜெனரல்களால் மறக்கவே முடியாது. You have lost a great deal of weight, but the fire in your eyes remains unchanged. That's how I recognize you. I never imagined we would meet again here in Malaya.
2: Life is full of strange scripts, General. Enna seivathu? Kanavilum nenaikkatha thiraikkadhaigal dhaan kaalathaal ezhuthappadugirathu. நாம் எல்லோரும் ஏமாந்த பொம்மைகளாகி போகிறோம்.
1: மிஸ்டர் ஐயர், தேர் இஸ் சம்திங் ஐ ஹவ் வாண்டட் டு டெல் யூ ஃபார் மெனி இயர்ஸ். ஐ ஓ யூ அன் அப்பாலஜி. டூட்டுக்குடின் ஹார்பரில் உங்களை கப்பலில் ஏற்றி தீவாந்திர தண்டனைக்கு அனுப்பிய நாள், எஸ் த டே, இன்னும் என் நினைவில் உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐ வாஸ் ஒன்லி ஒபேயிங் த ஆர்டர்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கிரவுன்.
2: நோ ஜெனரல், ப்ளீஸ் டோன்ட் அப்பாலஜைஸ். ஒரு வீரனுக்கு கடமை முக்கியம். யூ பர்ஃபார்ம்ட் யுவர் டியூட்டி. வரலாறு அதை

0: தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான்.
1: மிஸ்டர் ஐயர், ஈவன் டுடே யூ ஸ்பீக் வித்வுட் பிட்டர்னஸ். நான் மீட் பண்ண இந்தியர்களில் யூ ஆர் ஸ்டில் த ஃபைனஸ்ட் ஜென்டில்மேன். டெல் மீ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ?
0: ஃபார் மீ? நத்திங் ஜென்ரல். எனக்காக நான் எதையும் கேட்கப் போவதில்லை. ஆனால் ஒரு சிறுவனுக்காக ஐ ஹாவ் எ ரிக்வெஸ்ட். ஐயா துரசாமி, இங்கே வாயா.
1: மிஸ்டர் ஐயர், ஹூ இஸ் திஸ் யங் மேன்?
0: ஜென்ரல், ஹிஸ் நேம் இஸ் துரைசாமி, த சன் ஆஃப் சின்ன மருது. மருது பாண்டியர்களோட வாரிசு, ஒரு நாட்டோட இளவரசன், இன்று ஒரு நாடற்ற அகதி. Another forgotten exile.
1: How old is he?
0: வயது சிறியது, ஆனால் அவன் பட்ட வலிகள் அதிகம். ஜெனரல் வெல்ஷ், அவன் செய்த குற்றம் ஒன்றே ஒன்றுதான். He was born in the family of freedom fighters.
1: Okay, what you want me to do?
0: ஜெனரல், இந்த குழந்தை, it has already suffered enough. தாய் தகப்பன் இல்லாத இந்த குழந்தை பட்ட துன்பங்கள் போதும். அவனை அவன் பிறந்த மண்ணுக்கு திரும்ப அனுமதியுங்கள். ப்ளீஸ் அலோவ் ஹிம் டு ரிட்டர்ன் டு இந்தியா. இனி அவன் தாய் நாட்டின் மண் வாசனையோடு வாழட்டும்.
1: மிஸ்டர் நியோகி, யூ ஆஸ்க் மீ டு அண்டூ வாட் த பிரிட்டிஷ் எம்பையர் ஆர்டர்ட் 20 இயர்ஸ் அகோ? டு யூ ரியலைஸ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங்?
0: எஸ் ஜென்ரல், I know exactly what I am asking. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு அதிகாரியாக உங்கள் பேரரசின் உத்தரவை நிறைவேற்றினீர்கள். இன்று உங்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
1: And you? Don't you wish to return?
0: My journey is almost over, General. ஆனால் his life is just beginning. என் கனவுகள் முடிந்து விட்டன. அவனுடைய கனவுகள் இன்னும் தொடங்கவே இல்லையே.
1: மிஸ்டர் நியோகி ஜெகநாத் ஐயர், யூ சர்ப்ரைஸ் மீ ஒன்ஸ் அகைன். மோஸ்ட் மென் ஆஸ்க் ஃபார் தேர் ஓன் ஃப்ரீடம், பட் யூ ஆஸ்க் ஃபார் சம்ஒன் எல்ஸ்.
0: பார்டன் மீ ஜென்ரல், ப்ளீஸ் டூ நாட் சே சம்ஒன் எல்ஸ். துரைசாமி, த சன் ஆஃப் சின்ன மருது, is not someone else. He is our prince, the son of our soil, the rightful heir to a noble legacy. General, I stood beside Muthuramalinga Sethupathi, I stood beside Gopala Nayakar, I stood beside the Marudu brothers. Today let me stand beside their son. எங்கள் அரச குடும்பத்தின் வாரிசுக்காக வாதாடுவது எனது கடமை, கௌரவம், பாக்கியம். ஆம், ராஜாங்கத்தின் மேன்மையை காப்பது எங்கள் குலக்கடமை, எங்கள் குலக்கடமை.
2: வெரி குட், வெரி குட் மிஸ்டர் நியோகி ஐயர். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், யுவர் லாயல்டி வாஸ் நெவர் டு எ மேன், it was to a nation. Mr. Iyer, I cannot send only the boy and leave the man behind. This letter of permission is for Duraiswamy, and this one is for Mr. Niyogi Jagannath Iyer. Both of you are hereby permitted to return to India.
0: Sir, General, I never asked for this.
2: I know. That's why you deserve it. வரலாறு உங்களுக்கு கொடுத்த தண்டனை போதும் மிஸ்டர் ஐயர். Let humanity speak for once.
0: Thank you, General. Thank you. இன்று நீங்கள் இரண்டு அனுமதி கடிதங்களை மட்டும் தரவில்லை. You have restored two lives to their motherland. Dorsami, Dorsami, நம்முடைய நாடு கடத்தல் இன்றோ

ஓடு முடிகிறது. வா வா, உன் தந்தை ஆண்ட மண்ணை, அங்கு அவர் செய்த பராக்கிரமங்களை எல்லாம் உனக்கு சுற்றி சுற்றி காட்டுகிறேன் கண்ணா.

0: மண்ணில் காலடி எடுத்து வைத்தார். இனி அவருக்கு போர் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், புகழ் வேண்டாம், ஒரே ஒரு ஆசை. தன் வாழ்வின் திசையை மாற்றிய தன் நண்பனும் அரசியல் வழிகாட்டியுமான விருபாட்சி கோபால நாயக்கருக்கு மனதார இறுதி மரியாதை செலுத்த வேண்டும், அவ்வளவுதான். விருபாட்சி கோபால நாயக்கர் தூக்கிலிடப்பட்ட அந்த புளிய மரத்தின் நிழலில் மூடிய விழிகளில் நீர் சோர ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து விட்டார் நியோகி. நியோகி ஜெகந்நாத ஐயர் திரும்பி வந்துவிட்டார் என்ற செய்தி காற்றை விட வேகமாக பரவியது. அந்த மண் அவரை மறந்திருக்கவில்லை. வயல்களில் இருந்தும், வீடுகளில் இருந்தும், கிராமங்களில் இருந்தும் மக்கள் திரள் திரளாக ஓடி வந்தனர். அவர்கள் ஓடி வந்தது ஒரு மனிதரை பார்த்துவிட அல்ல, ஒரு காலத்தை தரிசித்துவிட, ஒரு தலைமுறையின் நினைவுகளை பார்த்துவிட ஓடி ஓடி வந்தார்கள். பரந்த தோள்களோடு ஆஜானுபாகுவாக சென்ற நியோகி ஜெகந்நாத ஐயர் பினாங்குத்தீவு சிறையில் உணவின்றி உறக்கமின்றி நைந்து மெலிந்து திரும்பி வந்த கோலத்தில் கண்டு கைகூப்பிக் கொண்டு கதறினார்கள் மக்கள். மக்கள் கண்களில் இப்போது அவர் ஒரு முன்னாள் போராளி அல்ல, இன்னும் உயிரோடு இருக்கும் புரட்சி. அதைக் கண்டுதான் அஞ்சியது ஆங்கில அரசும். வாழ் ஏந்திய வீரனை விட மக்களின் இதயத்தில் வாழும் வீரனே அதிக பயத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அதனால் கலக்கமடைந்த கலெக்டரே நேரில் வந்தார், கேள்விகள் கேட்டார்.
1: மேஷர் நியோகி ஜெகநாத ஐயர், ஏன் வந்தீர்கள், என்ன நோக்கம்?
2: எனது பால்ய நண்பனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன்.
1: ஓ, 20 ஆண்டுகள் கழித்தா?
2: கலெக்டர் அவர்களே, விருபாட்சி மன்னரை தூக்கிலிடும் போது நான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன். அதன் பின் அப்படியே நாடு கடத்தப்பட்டு விட்டேன். எப்போதுதான் நாடு திரும்பும் வாய்ப்பு அமைந்தது, ஓடோடி வந்திருக்கிறேன் எனது அரசியல் வழிகாட்டிக்கு அஞ்சலி செலுத்த.
1: பிறகு
2: மீதமுள்ள நாட்களை பழனி மலையில் இறைவனை நினைத்து கழிக்க விரும்புகிறேன். அதற்கும் அனுமதி பெற வேண்டுமானால் சொல்லுங்கள், மெட்ராஸுக்கு எழுதி கேட்கிறேன்.
1: தேவையில்லை, அதற்கான அனுமதியை என்னாலேயே கொடுக்க முடியும். இன்று ஒரு நாள் முழுவதும் நன்றாக அஞ்சலி செலுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பழனி மலைக்கு சென்று தங்குவதுதானே உங்கள் நோக்கம்?
2: ஆம்.
1: நாளை வந்து நானே உங்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிறேன்.

0: அது ஆண்டு 1823. விடியல் இருளை மட்டுமல்ல, சில நேரங்களில் மனிதர்களின் முகமூடியையும் கிழித்து காட்டுகிறது. உங்களை பழனிமலை வரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிறோம் என்று உறுதியளித்த அந்த ஆங்கிலேய அதிகாரி வழியிலேயே தன் உண்மையான முகத்தை காட்டினான். விருபாட்சி மேடு, அங்கே அமைதியாக நின்றிருந்தது ஒரு புளிய மரம். அதன் நிழல் இன்னொரு வரலாற்று தியாகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. விசாரணை இல்லை, நீதிமன்றம் இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, கேள்விகளும் இல்லை. ஒரே உத்தரவு,
1: ஹேங் ஹிம் நவ்.
0: அந்த உத்தரவு நியோகியின் காதில் விழுந்த மறுகணம் அவரது இளமை காலம் இடுக்கு திடுக்கென அவரது உடலுக்குள் புகுந்து கொள்ள முறுக்கேறிக்கொண்டு நின்றார். புளிய மரத்தை நோக்கி நடந்த அந்த முதிய போராளியின் காலடிகளில் பயம் இல்லை, பதட்டமும் இல்லை. நான் என் கடமையை முடித்து விட்டேன் என்ற பேரமைதி அவரது முகத்தில் தவழ்ந்திருந்தது. அதிகாலை வானம் மெல்ல வெளிச்சம் பெற்றது. தூக்கு கயிறை அவரது கழுத்தில் மாட்ட வந்தார்கள்.
1: Hang him now!

நிறுத்துங்கள். இந்த கயிற்றை என் கழுத்தில் மாட்டுவதற்கு முன் என் தாய் மண்ணை நெடுஞ்சாண்கடையாக வீழ்ந்து வணங்க ஒரு கணம் அனுமதியுங்கள். ஆஹா, இந்த மண் என் தாயின் கருவறையை விட புனிதமானது, என் தாய்ப்பாலை விட இனிமையானது, என் உயிர் மூச்சை விட உயர்வானது. ஆம், இந்த மண்ணுக்காகத்தானே என்னை என் அன்னை ஈன்றெடுத்தாள். இந்த மண்ணுக்காகத்தானே என் தோழர்கள் உயிர் கொடுத்தார்கள். இந்த மண்ணுக்காகத்தானே இன்று நானும் சிரித்த முகத்தோடு மரணத்தை சந்திக்கிறேன். மிஸ்டர் கலெக்டர், என் கழுத்தை நீங்கள் இருக்கலாம், என் குரலை நீங்கள் நிறுத்தலாம், என் உடலை நீங்கள் தூக்கிலிடலாம், ஆனால் இந்த மண்ணின் விடுதலை வேட்கையை, இந்த மக்களின் வீர உணர்வை, இந்த தேசத்தின் உயிரோசையை உங்களால் ஒருபோதும் தூக்கிலிட முடியாது. 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து என் அன்னை மண்ணில் கொக்கரிக்கும் கனவான்களே, கும்பினியர்களே, இன்றில்லை ஒரு நாள் இந்த மண்ணின் மானத்துக்கு முன் உங்கள் சாம்ராஜ்யம் தலைகுனிந்தே தீரும். இன்று நீங்கள் என் கைகளை கட்டியிருக்கலாம், என் கால்களை கட்டியிருக்கலாம், என் கழுத்தில் கயிற்றையும் மாட்டியிருக்கலாம், ஆனால் இந்த தேசத்தின் ஆன்மாவை எந்த கயிற்றால் கட்டப் போகிறீர்கள்? எங்கள் மக்களின் மனசாட்சியை எந்த சங்கிலியால் பூட்டப் போகின்றீர்கள்? சொல்லுங்கள். இந்த மண்ணின் தியாக உணர்வை எந்த சிறைக்குள் உங்களால் அடைக்க முடியும்? கேளுங்கள் மிஸ்டர் கலெக்டர், இதே ராமநாதபுர கடலில் எங்கள் விடுதலை சூரியன் ஓர் நாள் உதிக்கத்தான் போகின்றான். உங்கள் கிழக்கிந்திய கம்பெனி இருக்கும் இடம் தெரியாமல் சிதைந்து அழியத்தான் போகின்றது. அதுவரை இந்த நாட்டின் ஒவ்வொரு கிராமமும் பாசறைகளாகும், ஒவ்வொரு வயலும் போர்க்களமாகும், ஒவ்வொரு தாயும் சிங்கத்தை பெற்றெடுப்பாள், ஒவ்வொரு குழந்தையும் இரத்த திலகமிட்டுக் கொண்டே பிறக்கும். இதோ இந்த கயிறு என் கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கும் மரணத்தின் கயிறு அல்ல, வருங்காலத்தில் உங்கள் சாம்ராஜ்யத்தின் சாவுமணியை சுமந்தாடப் போகும் தாம்பு கயிறு. இன்று விடப்போவது நியோகி ஜெகநாத ஐயர் அல்ல, ஒரு விடுதலைக்கான விதை. இந்த விதை உறங்காது விடுத்துக் கொள்ளும், தளிராக முளைக்கும், மரமாக வளரும், உயர்ந்து உயர்ந்து ஆலமரமாய் விண்ணை தொடும். அதன் விழுதுகள் 1000 வீரர்களாக மண்ணை தொடுகின்ற காட்சியை உங்கள் கம்பெனி கண்டு கதிகலங்கி போகும். 1000, 10,000, 1,000,000 நியோகிகள் இந்த மண்ணிலிருந்து எழுவார்கள். ஓ என் இந்திய தாயே, என் தாய் திருமண்ணே, இதோ வருகிறான் உன் மகன், ஏற்றுக்கொள் என்னை. மிஸ்டர் கலெக்டர், இனி உங்கள் விருப்பம் போல நீங்கள் என்னை தூக்கிலிட்டுக் கொள்ளலாம் என ஒரு இந்தியனாக உங்களுக்கு உத்தரவிடுகிறேன். வாழிய தமிழகம், வாழிய சுதந்திரம், வாழிய பாரதம் அணித்திருநாடு.

இவற்றில் சில பெயர்கள் கல்வெட்டுகளில் அல்லாமல் மக்களின் இதயங்களில் பொறிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்டதொரு வீரதீர தியாகிதான் நியோகி ஜெகநாத ஐயர். 18ஆம் நூற்றாண்டின் மாவீரரான அவர் மக்களின் இதயத்துக்குள் பதிக்கப்பட்டு விட்டார். அவர் ஒரு அரசர் அல்லர், அவர் ஒரு பேரரசை உருவாக்கவில்லை, ஆனால் ஒரு தலைமுறையின் மனதில் சுதந்திரம் என்ற எண்ணத்தை உயிரோடு வைத்திருந்தார். அவரை போன்ற எண்ணற்ற மாவீரர்களின் தியாகத்தின் மேல்தான் இந்திய திருநாட்டுக்கான சுதந்திரத்தின் கோட்டை எழுப்பப்பட்டது. அவர்களை நினைவு கூர்வது கடந்த காலத்தை போற்றுவதற்காக மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைக்கு உத்வேகம் அளிக்கவும் தான். ஆம், வேர்கள் ஆழமாக செல்ல செல்ல மரம் ஒன்று உயர்வது போல, வரலாற்றுக்குள் ஆழமாக செல்ல செல்ல ஒரு தேசம் உயரமாக வளரும் என்பதை அழுத்தமாக பதிய வைக்கவே இந்த வரலாற்று நாடகம் வாழிய தமிழகம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.

இதுவரை நியோகி ஜெகநாத ஐயர் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஸ்ரீராம் திருவரங்கம் அவர்கள். நடித்தவர்கள் நியோகி ஜெகநாத ஐயராக ராமசாமி சுதர்சன், தளபதி மார்டின் மற்றும் ஒற்றன் ஷேக் ஹுசைனாக டி வேலுச்சாமி, ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி மற்றும் கலெக்டராக இஎம்எஸ் முரளி, விருபாட்சி மன்னர் மற்றும் ஜெனரல் ஜேம்ஸ் வெல்ஸாக கே நேதாஜி, டச்சு ஆயுத வியாபாரி வான் டெர்மீராக கே பி குமார், ஒற்றன் வயலமுத்து மற்றும் வாயில் காப்பாளனாக புயல் கணேஷ் ஆகியோர். நாடக வர்ணனை வி தாசரதி. அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இனிய மாலை வணக்கம். நேரம் மாலை 6 மணி. இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்க இருக்கின்றோம். நேர்களே, இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் கனா திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். 6:25 நலமாய் வாழ, சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். 6:30 மாநில செய்திகள், 6:40 சிறப்பு செய்தி மலர் சென்னேஞ்சலாக, 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மீன் கழிவுகளை செல்வமாக மாற்றுதல் குறித்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் லா வினோத்குமார் அவர்களின் உரை, விதைப்பு காலமும் விதை தேர்வும் குறித்து நீலகிரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் அங்கச் சான்றளிப்பு துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி சென்னையஞ்சலாக. இன்றிரவு 8 மணிக்கு 80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சா ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை, அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். 8:45 த யூனிவர்ஸ் அன்பிளக்ட் இன்டர்வியூ இன் கனெக்ஷன் வித் தி இந்தியன் ஸ்பேஸ் வீக் அண்ட் மன்கி பாத் வித் அஸ்ட்ராஃபிசிஸ் கிளப்பர் அண்ட் ஸ்பேஸ் என்தூசியஸ்ட் எஸ்ஹெச் தினேஷ்குமார். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திஸ் வீக் இன் பார்லிமெண்ட், 9:29 புதுதில்லி செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய சுதந்திர தின உரையின் பிராந்திய மொழி வடிவம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும். இவையாவும் இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு, தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவாக சின்னக்கல்லார் கோயம்புத்தூரில் 87 மில்லிமீட்டராகவும், கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில்

அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.7 செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 செல்சியஸ் ஆகவும், மலைப்பகுதியில் உதகமண்டலத்தில் 11.6 செல்சியஸ் ஆகவும் இருந்தது. தமிழக கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை. நேர்களே, இணைந்திருங்கள் இசையோடு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி எஜலாக.

உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரமாலை 6:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ சைனஸ் நோய் பிரச்சினைகளுக்கான தகவல் தருகின்றார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். ஹோமியோபதி மருத்துவத்துல சைனஸ் நோய்க்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு டாக்டர்?
2: ஹோமியோபதி மருத்துவ முறை அப்படிங்கறது பார்த்தோம்னா, நம்ம நிறைய இதுல சொல்லியிருக்கோம், ஹோமியோபதி மருத்துவ முறையானது நோயை குணமாக்கல் மட்டும் இல்லாம நோய் வரக்கூடிய மனிதர்களை ட்ரீட் பண்ணக்கூடியது, சிகிச்சை அளிக்கக்கூடியது. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இப்போ ஒரு தும்மல் அப்படின்னு சொல்லி நம்ம மருந்துகள் கொடுக்காம, தும்மல்னால இல்ல அந்த ஒரு மூக்கடைப்புனால இல்ல அந்த சைனஸ்னால அந்த மனிதர் எந்தெந்த வகையில அஃபெக்ட் ஆகிறாரு அப்படிங்கறத கருத்தில் கொண்டு, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது இந்த தும்மல்னால, இதெல்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கேத்த மாதிரி மருந்துகளை ஹோமியோபதி மருத்துவ முறையில கொடுக்கறோம். இப்படி ஹோமியோபதி மருத்துவ முறையில நம்ம இது இந்த மாதிரி சிகிச்சை அளிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பாக்குறீங்கன்னா, அந்த சைனஸ் அப்படிங்கிற நோய்க்கு வரங்க நோயருடைய நோய் அறிகுறிகள் குறைவது மட்டும் இல்லாம, அவர்களுக்கு எது எது வந்து ஒவ்வாமையா இருக்கோ அதை எடுத்துக்கொண்டாலும் அந்த நோய் வரக்கூடிய தீவிரத்தன்மையும் குறைவடைகிறது. உதாரணத்துக்கு அவங்க வந்துட்டு ஒரு டஸ்ட்ல போறாங்க, தும்மல் வருது அப்படின்னா, முன்னாடி ஒரு 15-20 தும்மல் போட்டுட்டு இருந்தவங்க ஹோமியோபதி மருத்துவமனை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, திருப்பி அதே டஸ்ட்டுக்குள்ள போகும்போது அந்த 15-20 தும்மல் ஆனது ஒரு 5 தும்மலாக குறைவேப்படும். அதுவே அவங்க கரெக்டான சிகிச்சைகளை எடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க போது அந்த தும்மலே வராம இருக்கிறதுக்கும் இருக்குது.
1: இப்ப ஹோமியோபதி மருந்து டாக்டர் எல்லாருக்குமே தெரியும், சின்ன சின்ன உருண்டைகளாகவும் இதான் இருக்கும். இதை வந்து நீங்க எந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்பீங்க, எந்த நேரங்களில் சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு அட்வைஸ் எப்படி இருக்கும் டாக்டர்?
2: பொதுவா ஹோமியோபதி மருத்துவ முறைங்கிறது நீங்க கேள்விப்பட்ட மாதிரி உருண்டைகளாகவும் கொடுப்போம், ஒரு சில இடங்கள்ல வந்து தண்ணி மருந்துகளாகவும் கொடுப்போம். இது நார்மலா எடுத்து உட்கொள்றதுன்னு பார்த்தா இதுக்கு எந்த பத்தியமும் தேவைப்படாது. அலர்ஜி சார்ந்தவங்க அலர்ஜி என்ன இருக்குதோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். மிச்சப்படி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட இது அப்படின்னு எதுவும் கிடையாது. இந்த மருந்து எடுத்துக்கும் போது இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு, அது எடுத்துக்கிறனால உங்களுக்கு வந்து நோய் தொற்று அதிகமாகுது அப்படின்னா அதை மட்டும் தவிர்த்துக்கணுமே தவிர்த்து குறிப்பிட்ட எதுவும் பத்தியமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது.
1: இது வயதுக்கு வயது மருந்து வேறுபடுமா இல்ல எல்லா வயதினருக்கும் சைனஸ்க்கு ஒரே மாதிரிதான் இருக்குமா?
2: இது வந்து ஒவ்வொரு நபருக்கும் இன்னொரு நபருக்குமே மருந்து வேறுபடும். அதுதான் ஹோமியோபதியினுடைய தனித்துவம் அப்படின்னு நம்ம பாக்கிறோம். இப்போ ஒரு 4 பேர் ஒன்னா வராங்க அப்படின்னா வந்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்கற மருந்து இன்னொருத்தருக்கு நம்ம தர முடியாது ஹோமியோபதியில. நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு அடிப்படை காரணம் ஒன்னா இருக்கலாம். எல்லாருக்குமே தூசி அப்படிங்கிறது வந்துட்டு இல்ல வந்து ஒரு குளிர்ந்தது அப்படிங்கறது வந்துட்டு தும்மலை உண்டு பண்ணலாமே ஒழிய, அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குது,

0: அவங்க அந்த அறிகுறிகளோட எப்படி வந்துட்டு வெளிப்படுறாங்க, எப்படி அந்த நபர் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு தான் மருந்துகள் வழங்கப்படுது ஹோமியோபதியில். அதனால இது ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்குமே மாறுபடும்.
1: இப்போ உங்ககிட்ட ஒரு சைனஸ் பிரச்சனை இருக்கிற ஒரு நபர் வர்றாருன்னா, அவருக்கு உடனே வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கணும்னா அதுக்குரிய மருந்துகள் தயாரிப்புகள் இருக்குமா, இல்ல அதை பார்த்த பிறகு அடுத்த நாள் தான் அவங்களுக்கு தயாரிச்சு கொடுக்க முடியுமா?
0: நிச்சயமா உடனடி தயாரிப்புகள் அப்படிங்கறத தாண்டி நம்ம மருந்துகள் வந்துட்டு அவங்களுக்கு அறிகுறிகளை கேட்டுட்டு நம்ம அன்னைக்கே கொடுத்துருவோம். காலதாமதம் எதுவும் ஆகாது ஹோமியோபதியில மருந்து கொடுக்கறதுல. மருந்து எடுத்துக்கொண்டு சரியாகிறது வந்துட்டு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது, அவங்களோட நோயினுடைய தீவிரத்தன்மையை பொறுத்தது. அதுல மாறுபாடு இருக்கலாமே தவிர மருந்து கொடுக்கறதுல தாமதம் ஏற்படாது.
1: சைனஸ் நோய்க்கான தீர்வுகள் குறித்து தகவல் வழங்கினார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதி ஏற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 140 கோடி நாட்டு மக்களின் கடின உழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை 2047 ஆண்டில் எட்டி விடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என்று கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் மக்களின் அதிகாரத்தை உறுதி செய்து பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அரங்கில் நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறினார். பல்வேறு துறைகளில் நாடு பெற்றுள்ள வளர்ச்சியை பட்டியலிட்ட பிரதமர், மின்னணு தொழில்துறை உற்பத்தி 7 மடங்கும், ரயில் பெட்டி உற்பத்தி 21 மடங்கும், செல்போன் உற்பத்தி 33 மடங்கும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பியிராமல் உள்நாட்டு உற்பத்திக்கு உத்வேகம் அளித்து பல துறைகளில் சுயசார்பு நிலையை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சுயசார்பை எட்டும் முயற்சிக்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் 100 GW திறன் கொண்ட 5 புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் சுயசார்பை எட்டுவதற்கான பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கடந்த 12 ஆண்டுகளில் திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அரசின் மானிய உதவியுடன் தங்களுக்கான மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் மின்சார செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும், கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாயை மக்கள் ஈட்டி வருவதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து

0: சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் சுமூகமான உறவை கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊழலுக்கு இடமளிப்பதில்லை என்ற கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் திரு விஜய் கூறினார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டு வந்தே மாதரம் தேசிய பாடலும் தேசிய கீதமும் பாடப்பட்டன. மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் கவிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 477,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 93 பயனாளிகளுக்கு 1,56,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் மாரப்பன் நாயக்கன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் கலந்து கொண்டார். கிராமப்புற மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கிராமங்கள் முக்கிய பங்களிப்பை ஆற்றி வருவதாக கூறிய அவர், மக்களின் ஒத்துழைப்போடு கிராமங்களை மேம்படுத்த அரசு நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஊரகப் பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் 310 கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 கிராம ஊராட்சிகளில் சுதந்திர தின சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள மணக்கதி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். மக்களின் தேவைகளை கேட்டறிந்த ஆட்சியர் அவர்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புற மக்களுக்கு தேவையான வசதிகளையும் வாழ்வாதாரத்தையும் செய்து தர வேண்டும் என்பதில் அரசு நிர்வாகம் முனைப்புடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ஆட்சியர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தினத்தையொட்டி பெரம்பூர் ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டை ஒருங்கிணைப்பதில் ரயில்வேயின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் கோட்ட மேலாளர் திரு சைலேந்திர சிங் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய அவர், பயணிகளின் பாதுகாப்புக்கும் குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்குவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் நாள்தோறும் 12,00,000 பயணிகள் ரயிலில் பயணித்து வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் கடந்த மாதம் 31 தேதி வரை ரயில் நிலையங்களில் காணாமல் போன 163 சிறுவர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக திரு சைலேந்திர சிங் தெரிவித்தார். தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2026-27 ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல

0: இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் வரும் August 17, 18 and 19 வட கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேர்ல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,44,7 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: ஆகாஷ்வாணி, நேரம் 6:41.
8: ஆகாஷ்வாணி சுதந்திர தின சிறப்பு செய்தி மலர். எண்பதாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சரக்கு சேவை மற்றும் மத்திய கலால் வரித்துறை தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் தலைமை ஆணையர் திரு விமலநாதன்.
9: 14,345 crore, close to 29% over 3 years. This steady climb reflects a widening tax base and a strengthening compliance culture built brick by brick. In the spirit of transparency, this day demands. I must also flag that our collection up to June this year have moderated compared to the same period last year. I say this not to dampen today's celebration, but as an honest call to action to intensify our compliance outreach and enforcement in the months ahead so that we return firmly to the growth trajectory the zone has demonstrated. It also reflects the commitment to simplify tax system by implementing GST 2.0, which rationalized the taxes across various sectors like automobile, insurance, cement, etc., which are the major taxpayers of this zone. Our anti-evasion wing tells an encouraging story of its own. Up to June this year, the amount realized against the deduction has risen sharply to 33.68% compared to just 6.39% during the same period.

0: last year. The result of our officers who choose to clear the backlog rather than let it grow. All out efforts are being made to enhance the transparency in enforcement works. This is with a vision to ensure accountable and responsible tax administration.
1: 80th சுதந்திர தின விழா சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேடியத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செய்தார்.
2: Behind every achievement that I've spoken about today is the hard work of thousands of railway employees and ably supported by their families. Railway functions around the clock every single day of the year. Let us continue to work with integrity, professionalism, compassion and a spirit of innovation. Let us remember that every passenger who boards our train places trust on us. Let us honor the trust every day. With the collective strength of our railway family, I'm confident the Southern Railway will continue to scale greater heights and contribute even more to the progress of our nation. Once again, my warmest wishes to each one of you and your families on this 80th Independence Day.
1: பாரத மிகுமின் நிறுவனத்தின் சென்னை தெற்கு மண்டலம் சார்பாக நடைபெற்ற விழாவில் அதன் நிர்வாக இயக்குநர் திரு வினோத் ஜேக்கப் சாம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றுகையில்
3: Viksit Bharat 2047 becomes a reality. VHL has been doing a lot of things in that direction. We are improving on technology. We also have a target of net zero by 2070. We are trying as a country as a whole is trying to become net zero carbon emissions by 2070. How do we achieve that? You must be knowing already that our renewable energy target has already crossed more than 50% of the total installed capacity. This was unthinkable till a few years ago. We have around 550 gigawatts of installed capacity, out of which the renewable energy has crossed more than 50 to 53%, and it is increasing. And we have a target of 500 gigawatt of renewable energy installation by 2035. So BHL also is trying to ride that wave and get more orders. At the same time, BHL is doing several other initiatives for diversification. You must have heard of the National Green Hydrogen Mission. BHL is trying to be a part of the Green Hydrogen Mission. Be a part of the hydrogen economy, which is probably the future of the world. We are already into the transportation sector in a large scale, like Vande Bharat trains, 80 Vande Bharat trains. We have got orders for traction converters, transformers, rectifiers. We are in a large scale in transmission sector, nuclear sector. Government of India is planning to generate around 100 gigawatt of installed capacity by 2047 from nuclear alone. So that's a big area. So BHL is trying to develop SMRs, small modular reactors.
1: சென்னை தண்டையார்பேட்டை MPT மைதானத்தில் நடைபெற்ற 80th சுதந்திர தின கொண்டாட்ட விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை துறைமுக ஆணையத்தின் தலைவர் திரு சச்சின் சரச்சந்திர குர்வே தேசிய கொடியேற்றி உரையாற்றினார்.
4: அனைவருக்கும் அனைவருக்கும் எனது சுதந்திரா தீனா நலவாழ்த்துக்கள். Gave us the freedom that we cherish today. India's maritime sector stands at the forefront of our nation's economic transformation. Under the visionary leadership of the Government of India and the Ministry of Ports, Shipping and Waterways, Chennai Port crossed the 50 million ton mark on the 12th February 2026. I extend my sincere appreciation to each and every stakeholder whose hard work has enabled Chennai Port to continue serving the nation with excellence. On this auspicious occasion of Independence Day, let us renew our commitment to innovation, integrity, sustainability and service. Together, let us build a smarter, greener, more efficient and globally competitive Chennai Port, contributing to India's vision of becoming a leading maritime nation and achieving the global of Vikasit Bharat by 2047. Ondraga Inendu, Munetran Kambu, Mindum Enadu India, Sudhandira Dina, Nala Vahatuka, Nandi Vanakkam, Jai.
1: இந்தியாவின் 80th சுதந்திர தின விழா சென்னை சுங்கத்துறை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சென்னை சுங்கத்துறை முதன்மை ஆணையர் திரு எஸ் கே விமலநாதன் ஐஆர்எஸ் அவர்கள் தேசிய கொடியேற்றி உரையாற்றினார்.
0: கஸ்டம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் செக்யூரிட்டி. வி ஸ்டாண்ட் அட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்.

0: in recent years has been remarkable. Faceless assessment, Turang customs, digital documentation, data analytics. Let us work together to make our ports and airports not only gateways to our country, but gateways to a stronger, more prosperous, and more secure India. May our nation continue to progress, prosper, and inspire the world.
1: 80th சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரகத்தில் அதன் ஆணையர் திரு எம் ரமணா ரெட்டி தேசிய கொடி ஏற்றி சிறப்புரையாற்றினார்.
2: Before Britishers took over India, our share in the world trade was 23%, which has down to less than 1% by the time we got the independence. But during the last 80 years, we have worked very hard and on all the fronts we have achieved the progress. Take any field, whether it is a space technology, whether it is agriculture, whether it is a veterinary. In the agriculture field, when we got the independence, we are importing the food grains because there was shortage of food and starvation of deaths were reported. But after the Green Revolution, we have got sufficient food grains and we have reached a stage where we are exporting the food grains to different countries. Same is the case in the case of veterinary. We have got a white revolution as the result of which now India is sufficient milk production and milk products. Same is the case with the technology. ISRO, we have landed in the moon because of the efforts of our scientists and the technological development. Today we are seeing when we got independence, we hardly get the occasion, only 80,000 telephone connections were there. Now we are having billions of telephone connections. We can sit anywhere and anywhere in India and talk to anybody anywhere in the world. That is the development that India has achieved. On this occasion, as a tax officers, we have a responsibility to fulfill. Being a tax department, our duty is to maximize the revenue collections for the department.
1: சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி திரு விஜயகுமார். இது குறித்து எமது செய்தியாளரிடம் அவர் பேசுகையில்,
3: நம் நாடு சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபட்டு நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் மென்மேலும் உழைக்க கடமைப்பட்டுள்ளோம். விக்சித் பாரதம் 2047 என்ற இலக்கினை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய தருணம் இது. இதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுபட்டு நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஊன்றுகோலாக இருப்போமாக.
1: சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பாரத ஸ்டேட் வங்கியின் சென்னை மண்டல தலைமை பொது மேலாளர் திரு விவேகானந்த சௌபே தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார்.
4: This 15th August, the Independence Day reminds us of the sacrifices that our forefathers have done and the privilege that we are of having taken birth in an independent India. So goes with a country facing the world in our trade relations. Every day we are fighting politically, every day we are fighting economically to strengthen our country, and the role of State Bank of India comes the foremost, being the big daddy of Indian banking. Each one of us should feel privileged that we serve the bank, and through the bank, no less than the armed forces, that we are able to contribute to the country, to the society as a whole. We are a large bank. We serve the masses, we also serve the class. In order to serve the mass, we need the best of our services for our class, so that we get our deposit, we get our share of the market share, our share of the market pie. In order to serve more masses, in order to serve our classes better, the bank is enabling us with various technological upgradations. In this date of thousands of crores of transactions being undertaken at our branches, it is not humanly possible to serve so many number of customers. So the bank has given technological enablements. These enablements we have to adopt.
1: சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலையின் பொது மேலாளர் திரு மணிஷ் அகர்வால் ICF விளையாட்டு மைதானத்தில் கொடியேற்றி பின் உரையாற்றினார்.
5: Our achievements on the production front are well supported by robust finance, meticulous procurement, infrastructure development and IT solutions. FY 25-26, our stores department managed 6190 purchase orders worth rupees

0: 11,925 crores, including 3,257 orders placed on MSE firms valued at rupees 3,090 crores. We surpassed our scrap sales target in year 25-26, realizing rupees 41.5 crores against a target of rupees 27 crores, which is remarkable. This diversification would enable ICF to indigenously design and manufacture. These achievements belongs to every one of us, and it is the efforts of our engineers, technicians, officers, staff, unions, associations, and not to forget the supportive family members. Every coach we build carries the hard work, skill, and pride of ICF onto the tracks of our nation. I am confident with the support and technical acumen of all officers, supervisors, and staff, ICF will be able to scale greater heights in the years to come.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சுதந்திர தின சிறப்பு செய்தி மலர்.
2: நேரமாலை 6:55.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
4: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்கத் தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
7: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
4: தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில, ஹரிஹரன் குரலில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். இந்தியன் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் ரகுமான் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மதுரத்தென்றல். இனி தொடர்வது தேனி மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள். கேட்டு இணைந்திருங்கள்.
1: ராஜ்குமார்.
2: ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்ச்சியில் தன்னார்வலர்களுக்கு பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய மீட்பு பணிகள் மற்றும் துரித நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு செயல் விளக்க பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கின் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் கேந்திரா அமைப்பு மூலம் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மாந்தன் திட்டத்தின் கீழ் சுற்றுலா மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு இணையதளம் அல்லது பொது சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கடன் உதவி பெற்று கிராமப்புறத்தில் தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருவதாக சுக்காங்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பயனாளி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்.
3: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் பொன்ராஜ். கொரோனா பீரியட்ல நான் வந்து ஊருக்கு வந்தேன். ஸோ அப்போ வந்து கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் அதுக்கு நான் அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்சரூபா லோனை வந்து எனக்கு வந்து சேங்க்ஷன் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து மெஷினரிஸ்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அதை பயன்படுத்தி இப்போ வரைக்கும் சிறப்பாக நாங்கள் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். இதன் மூலமாக எங்களுடைய லோன் கிடைச்சதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
2: மாவட்ட தோட்டக்கலைத்துறை மூலம் ஆடிப்பட்ட காய்கறி விதை தொகுப்புகள் ரூபாய் 20 வழங்கப்படுவதாகவும், தக்காளி, வெண்டை, கொத்தவரை, பூசணி உள்ளிட்ட 8 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பை விவசாயிகள் அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஆதார் நகல் வழங்கி பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 2,000 மேற்பட்ட அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் மக்கள் தொகைக்கான கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மதகுகளின் இயக்கங்கள் சீராக இருப்பதை உறுதி செய்த அதிகாரிகள் அணையின் நீர்மட்டத்திற்கு ஏற்ப கசிவு நீர் வெளியேற்றத்தின் அளவும் சரியாக உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். மேலும் ஆய்வுகள் தொடர்பான அறிக்கையை மத்திய முதன்மை கண்காணிப்பு குழுவிற்கு அனுப்பியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 1 முதல் 5 வரை 200 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு பட்டியல் பள்ளி அறிவிப்பு பலகை மற்றும் கேந்திரிய வித்யாலயாவின் அதிகாரப்பூர்வ யூடியூபில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அசல் சான்றிதழ்களுடன் பள்ளியில் சேரலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகாகனி, தேக்கு, குமிழ் தேக்கு, ரோஸ்வுட் உள்ளிட்ட மரக்கன்றுகள் 100% மானியத்தில் வழங்கப்பட உள்ளதாகவும், 1 ஹெக்டருக்கு 160 மரக்கன்றுகள் வீதம் அதிகபட்சம் 2 ஹெக்டேர் வரை வழங்கப்படும் நிலையில் விவசாயிகள் நில ஆவணங்களுடன் வட்டார தோட்டக்கலை அலுவலகங்களை அணுகி பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடிநாயக்கனூர் அறி

0: அருகே அகமலை கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ₹48 லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்புகளை வேலை நாடுநர்கள் மற்றும் தேர்வர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
1: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். நேரம் 7:14:45. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பல்லாண்டுகளாக சேவையாற்றிய தலைவர்களை நினைவு கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் நிலையான அரசும் உயிரோட்டம் மிக்க ஜனநாயகமும் நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், அரசியலமைப்புச் சட்டமும் உறுதியான நீதி கட்டமைப்பும் நாட்டு மக்களை செம்மையான பாதையில் வழிநடத்திச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு மேலோங்கி இருப்பதாக தெரிவித்த பிரதமர், உலகின் முக்கிய நாடுகளுடன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க இது பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் சர்வதேச அளவிலான வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உலகச் சந்தையை எதிர்கொள்ளும் வகையில் குறைந்த உற்பத்தி செலவில் தரமான பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்நாட்டு தேவைக்கான இறக்குமதியை குறைத்து மக்களுக்கு தரமான பொருட்களை அளித்திட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற ஆர்வமும் திறனும் நாட்டு மக்கள் மனதில் வேரூன்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் பணி கலாச்சாரம், சிந்தனை மற்றும் செயல்திறனில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதையும் அவர் கூறினார். கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களிடம், குறிப்பாக இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருப்பதால் நமது பெரிய கனவுகளை சாத்தியமாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட கதிசக்தி திட்டத்தின் மூலம் போக்குவரத்து கட்டமைப்பு பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான், மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே, ஸ்லோவாக் அதிபர் பீட்டர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் அதில் கூறியுள்ளார். இஸ்ரேல் அதிபர் ஹெர்சாக் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் வெளியிட்டுள்ள செய்தியில் இரு நாடுகளுக்கிடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம் திறன்

0: மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். மாலத்தீவு தேசிய கட்சித் தலைவர் திரு முகமது நாசிம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் வளர்ச்சி மூலம் மாலத்தீவும் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தூதர் ரெவான், அர்ஜென்டினா தூதர் மரியானோ, இலங்கை தூதர் மகிசினி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தூதர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. சிங்கப்பூரில் தூதரக அலுவலர் ஷில்பாக் அம்புலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் உரையாடினார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தூதர் விக்ரம் துரைசாமி இந்திய தூதரகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். ஹாங்காங்கில் துணைத் தூதர் ராஜேஷ் நாயக் தலைமையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீரமுழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஐதராபாத் மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேசிய கொடியை முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஏற்றி வைத்தார். பின்னர் கொல்கத்தா ஆகாஷ்வாணி மூலம் சுதந்திர தின உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி, குதிராம் போஸ் உள்ளிட்டோரின் தியாகங்களை நினைவு கூர்ந்தார். பஞ்சாப் எல்லை மாவட்டமான ஃபெரோஸ்பூரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஒடிசாவில் சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி, அம்மாநிலத்தில் கல்வி, முதலீடு, கட்டமைப்பு, வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். ஒடிசாவில் அரசு கல்வி நிறுவனங்களில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்தார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என அந்த வாரியம் கூறியுள்ளது. வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வருமான வரித்துறையின் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் ஃப்ளோரஸ் கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 ஆக பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இந்தோனேஷியாவை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் 1 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுந்தன. ஃப்ளோரஸ் பகுதியில் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீன் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்திய

இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் எலுமிச்சை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி ராஜமாணிக்கம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: நம்ம தமிழ்நாட்டில் வந்து தோராயமாக வந்து ஒரு 11,000 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து எலுமிச்சை வந்து சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. மெயினாக வந்து தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திண்டுக்கல், தேனி, பெரம்பலூர், வெள்ளூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி பிளேஸில் வந்து பார்த்தீங்களாக்கும் அதிகமாக வந்து பயிர் பண்ணுறாங்க. புளியங்குடி தான் வந்து அதிகமான ஒரு பிரதான ஒரு சந்தை வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்களாக்க உழவர்கள் வந்து நிறையா வந்து உழவர்கள் உற்பத்தி சங்கம் சொல்லி அமைச்சு நிறையா வந்து இந்த எலுமிச்சையை வந்து வாங்கி இதை வந்து நம்ம கேரளா போன்ற மாநிலங்களுக்கு அனுப்பிச்சு நிறையா வந்து ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து சாகுபடி செய்யணும் அப்படின்னா வந்து மொதல் வந்து தட்பவெப்பநிலை நல்லா கொஞ்சம் வெயில் வேணும், மழையும் நல்லா பெய்யணும், அந்த மாதிரி இடத்துல வந்து இதை வந்து சாகுபடி செய்யலாம். நமக்கு வந்து செம்மண் மண்ணாக இருக்கணும், கரிசல் மண் போன்ற மண்ணையும் வந்து நம்ம வந்து சாகுபடி செய்யலாம். தென்காசி சைட்லலாம் கரிசல் மண் செம்மண்ணில் வந்து அதிகமான பரப்பளவில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. அங்கே தான் வந்து ஏற்றுமதி அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து 2 ரகங்களை வெளியிட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு வந்து PKM1 இது வந்து 1993 வந்து வெளியிட்டு பிரபலமான ஒரு ரகம். ஒரு காயோட எடை வந்து 40-45 கிராம் வரைக்கும் இருக்கும். ஜூஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். 6 mg/100 g வரைக்கும் அசிடிட்டி இருக்கும். விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். இந்தியாவில் லெவலில் வந்து அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பிரதான ரகம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து 2025 வந்து பார்த்தீங்கன்னாக்கும் SNKL1 அதாவது சங்கரன் கோயில், இந்த சங்கரன் கோயில் தான் வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் வந்து எலுமிச்சை ஆராய்ச்சி நிலையம் தனியாக வச்சிருக்காங்க. பழத்தோட எடை வந்து 52 g இருக்கும். கொத்து கொத்தா காய்கள் காய்க்கக்கூடியது. கேங்கர்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா நோய் வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்ட ரகம். இது இல்லாமல் வந்து நிறைய ரகங்கள் நம்மகிட்ட வந்து இருக்குது. விக்ரம், பரிமாளினி, நிறைய ஆந்திரா ரகங்கள் வெளியிட்ருக்காங்க. அதில் வந்து பாலாஜி தான் வந்து ஒரு பிரதான ஒரு ரகம். அந்த ரகங்கள் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. அதே போல் வந்து இந்திய தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இருக்குது பெங்களூரில், அவங்களும் வந்து ஒரு ஒட்டு ரகத்தை வந்து வெளியிட்ருக்காங்க. தேசிய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் புதுடெல்லியில் இருக்குது, அவங்களும் வந்து அர்க்கா உதிப்பு அப்படின்னு சொல்லி 2 ரகத்தை வெளியிட்ருக்காங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்களா 4 பல்கலைக்கழகம் இருக்குது, அந்த பல்கலைக்கழகத்துல வந்து ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த சாய் சர்பதி, புலே சர்பதி அப்படின்னு சொல்லி ரகங்கள்லாம் விட்டுருக்காங்க. இந்த ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அவங்க வந்து அந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து அவங்க பண்ணுறாங்க. ஆந்திராவில் தான் வந்து அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பகுதி. ஆந்திராவில் வந்து 40,000 hectare மேலே வந்து எலுமிச்சை வந்து சாகுபடி செய்கிறாங்க. இந்த எலுமிச்சை வந்து நாற்றுக்கள் நீங்கள் எப்படி வந்து வாங்கணும்னா, ஒன்று விதை மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய ரகங்களை நீங்கள் தேர்வெடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஒட்டுக்கள் கன்றுகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்.
3: இதுவரை எலுமிச்சை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி ராஜமாணிக்கம் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

இனி தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: ஏதாச்சும் வேலையா இருக்கியா என்ன?
6: வா செல்வி, இதோ இந்த திண்ணைய பாரு, எப்படி தூசும் தும்புமா இருக்கு. அதான் இத கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு கேக்குற?
5: இங்க கழனி விஷயமா நம்ம வேளாண் அலுவலகம் போயிருந்தேன். இன்னைக்கு அங்க சிறப்பு கூட்டம் இருக்குன்னு எழுதி வச்சிருந்தாங்க.
6: அப்ப கூட்டத்துக்கு போகதான் என்ன துணைக்கு கூப்பிட வந்திருக்கியா?
5: நம்ம ஊர்ல எங்கேயும் போக இந்த செல்விக்கு துணை தேவையில்லை. இன்னைக்கு கூட்டத்துல மீனை வளர்க்குறவங்க லாபம் பாக்குற வழிமுறைகளையும் எடுத்து சொல்ல போறாங்களாம். நீங்க தான் மீன் வளர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கும் உதவியா இருக்குமேனு உனக்கு கூப்பிட்டு போக வந்தேன்.
6: அட செல்வி, இத வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல. இதோ இப்பவே வீட்டையும் பூட்டிட்டு மச்சானுக்கும் தகவலை சொல்லிட்டு வந்துடுறேன். மத்த வேலைகளை வந்து பாத்துக்கிறேன்.
5: வா வா, வரசாவா போவோம்.
6: பரவாயில்ல, வேக வேகமா வந்ததால கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு வர முடிஞ்சது.
5: வள்ளி, இங்க கவனி. மீன் கழிவுகளை செல்வமாக மாத்திர வழிமுறைகளை தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் லா வினோத்குமார் அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. விவரங்களை கவனமா கேட்டுக்க.
7: நாம் அனைவரும் அறிந்தது போல், கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளிலிருந்து தினமும் 1000 கணக்கான டன் மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. அதிலிருந்து சுமார் 30-50% வரை தலையோடும் எலும்பு, தோல், குடல் போன்றவை கழிவாக பெறப்படுகிறது. இந்த மீன் கழிவுகள் சரியாக கையாளாவிட்டால் துர்நாற்றம், நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். ஆனால் இப்போது உலகம் முழுவதும் கழிவை செல்வமாக மாற்றுதல் என்ற எண்ணம் வளர்ந்து வருகிறது. ஏற்கனவே மீன் கழிவிலிருந்து சில மதிப்புள்ள பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த கழிவுகள் யாதெனில் மீன் மாவு, மீன் எண்ணெய், மீன் புரதம், கைட்டின் மற்றும் கைட்டோசன். இவை பெரும்பாலும் சிறு வணிக ரீதியில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மீன் மாவும் பெரும்பாலும் கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மீன் எண்ணெய், இவை ஆரோக்கியத்திற்கு உதவும் ஒமேகா 3 கொழுப்பு சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது. மீன் புரதம், இதில் உணவு, மருந்து மற்றும் விலங்கு தீவனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கைட்டின்

0: மற்றும் கைட்டோசன் இவை பெரும்பாலும் இறால் மற்றும் நண்டு ஓடிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. இதில் இருந்து மருந்து, அழகு சாதன பொருட்கள், நீர் சுத்திகரிப்பு போன்ற துறைகளில் பெரும் தேவைப்படுகிறது. தற்போதைய காலத்தில் உயிரியல் உரம், இவை பயோபெட்டிலைசர் என்று அழைக்கப்படுகிறது. இவை மீன் கழிவுகள் இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டு நிலத்தின் சத்துக்களை மேம்படுத்தப்படுகிறது. மீன் கழிவிலிருந்து உயிர் சத்து உரம் தயாரிப்பது எப்படி என்று விரிவாக பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் மீன் கழிவுகள், சர்க்கரை, நீர், நுண் உயிரியல், பிளாஸ்டிக் ட்ரம். செயல்முறை மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். மீன் கழிவுகளை சிறிய துண்டுகளாக நறுக்கி வைக்க வேண்டும். பின்பு பிளாஸ்டிக் குடுவில் நீரை நிரப்பி அதில் சர்க்கரையை கலக்க வேண்டும். நறுக்கிய மீன் கழிவுகளை இதில் சேர்க்க வேண்டும். உதாரணமாக 3% மீன் கழிவுகளும் 1% சர்க்கரையும் 10% நீரும் என்ற விகிதத்தில் சேர்க்க வேண்டும். இதில் இயற்கை நுண்ணுயிரியான லாக்டோபேசிலஸ் என்னும் நுண்ணுயிரை இதில் சேர்க்கவும். இதன் பின் நன்றாக கலக்கி ட்ரம்மை மூடி வைக்கவும். இதன் மூடியை முழுமையாக காற்று புகாதபடி வைத்தாலும் சிறு வாயு வெளியேறும்படி ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இதனால் வாயு அழுத்தம் ஏற்படாமல் இருக்கலாம். இதன் செயல்முறை 15 முதல் 20 நாட்கள் வரை. இந்த காலத்தில் நுண்ணுயிர் மீன் கழிவை உடைத்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அமினோ அமிலங்கள், புரதங்கள் போன்ற சத்துக்களை வெளியிடும். இவை 2 நாட்களுக்கு 1 முறை கலக்கினால் நன்றாக பாசனம் நடைபெறும். பின்பு 15 முதல் 20 நாட்களுக்கு பிறகு வடிகட்டியை சேகரித்தல். இதுதான் மீன் அமில உரம். இதில் திரவ நிலையில் கிடைக்கும் திரவத்தை எடுத்து அதில் நாம் பயிர்களுக்கு உயிர் உரமாக கொடுக்கலாம். 1% திரவமும் 100% நீரும் சேர்த்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். இதில் கிடைக்கும் திட எச்சங்கள், இவை மீதமுள்ள திட கழிவுகளை மண்ணில் கலந்து உரமாக பயன்படுத்தலாம். இதனால் மண் நுண்ணுயிர் செயல்பாடு அதிகரித்து மண் வளம் மேம்படும். மீன் கழிவு என்பது பெரும்பாலும் சிறிய வகை மீன் மற்றும் கழிவுகள், அதாவது பெரிய வகை மீன்கள் பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சிறிய வகை மிகவும் குறைவான எடை கொண்ட மீன்கள், இவைதான் மீன் கழிவுகள். இதனை சுத்தம் செய்யும்போது பெரும்பாலும் 30 முதல் 50% வரை கழிவாக பெறப்படுகிறது. பெரும்பாலும் இதன் கழிவுகளை சாலை ஓரத்திலோ இல்லை பொது வெளியிலோ நாம் வீசுகிறோம். இதனால் துர்நாற்றம், நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த மாசுபாட்டை நாம் குறைத்து எப்படி நம் சமூகத்தை முன்னேற்றலாம் என்ற அடிப்படையில் இந்த மீன் கழிவுகளை நாம் உலகம் முழுவதும் இந்த கழிவுகளை செல்வமாக மாற்றுவதற்கு பெரும்பாலும் வசதிகள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. உதாரணத்திற்கு மீன் மாவு, மீன் எண்ணெய், இது போன்ற மீன் கழிவு பொருட்கள் சில நிறுவனங்களில் மட்டுமே செய்கின்றோம். இதற்கு பெரும்பாலும் நம் வீட்டிலிருந்தோ இல்லை சாதாரண ஒரு இடத்திலிருந்தோ நாம் செய்ததில்லை. முதன்மையாக நாம் மீன் உரம் நமக்கு செய்வதற்கு பெரும்பாலும் உபகரணங்களோ எதுவும் தேவைப்படுவதில்லை. இதனால் மீன் உரம் நம் வீட்டிலோ இல்லை நம் செயல்படும் இடத்திலோ நாம் இதை செய்யலாம். இது விவசாயத்திற்கும் நாம் வாழும் மண்ணிற்கும் முதன்மையாக பயன்படுகிறது. இந்த கழிவுகளை செல்வமாக மாற்றும் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்றால், எதிர்காலத்தில் மீன் கழிவு மேலாண்மை துறை உலகளவில் வளர்ச்சி பெறக்கூடிய பசுமை தொழிலாக உருவாகும் வாய்ப்பு உள்ளது. அரசாங்கங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தொழில் நிறுவனங்கள் இணைந்து இந்த துறையை மேம்படுத்தினால் இது வேலைவாய்ப்பும் வருமானமும் உருவாக்கும் முக்கிய துறையாக மாறும். இத்தகைய மீள் பயன்பாடுகள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து கிராம மற்றும் கடலோர சமூகங்களுக்கு கூடுதல் வருமான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. கழிவுகளை சரியாக மேலாண்மை செய்வது சுத்தமான கடல், ஆரோக்கியமான மனிதன் என்ற நோக்கத்தையும் நிறைவேற்றும். மீன் கழிவுகள் ஒரு சுமையாக இல்லை, அது ஒரு மறைந்திருக்கும் வளம். இதை புத்திசாலித்தனமாக மேலாண்மை செய்தால் நமது மீன் வளத்துறை மேலும் நிலத்தேதாகவும் பொருளாதார ரீதியாக பலமாகவும் மாறும். எதிர்காலத்தில் சுழற்சி பொருளாதாரம் நோக்கி நகர்கிறது. அங்கு ஒரு கழிவு கூட வீணாகாது. மீன் கழிவு என்பது ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும்.
1: என்ன வள்ளி, மீன் கழிவுகளை செல்வமாக மாற்ற வழிமுறைகளை தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் ல வினோத்குமார் அவங்க அருமை எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: நல்லா கவனமா கேட்டுக்கிட்டேன். எல்லா விவரங்களையும் எவ்வளவு தெளிவா சொன்னாங்க பாரு. மீனோட கழிவுகளை வீணாக்காம அதை இவர் சொன்ன முறையில் பதப்படுத்தி விற்பனை செஞ்சோனா நல்ல லாபம் கிடைக்குமே. மீனோட கழிவுகளை வீணா தூக்கி குப்பையில் போடாம 4 காசு பார்க்கலாம்ல.

0: செல்வி, அடுத்து நம்ம என்ன விவரம் தெரிஞ்சுக்க போறோம்?
1: விதைப்பு காலமும் விதை தேர்வும் பத்தின விவரங்களை நீலகிரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவங்க எடுத்து சொல்ல போறாங்க.
2: விதைப்பு காலம் அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். விதை தேர்வு, எந்தெந்த பருவத்திற்கு என்ன பயிர்கள் போடணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியும். ஆனால் இப்போத்த சினாரியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சினாரியோவை நம்ம அனுசரித்து எப்படி விதை தேர்வு செய்யணும், எந்த மாதிரி பயிர்கள் நம்ம சாகுபடி செஞ்சால் நல்ல லாபம் ஈட்டலாம், நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பருவ காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம்.
3: சரிங்க. முதலாவதாக இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த விதைப்பு காலமும் விதை தேர்வும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நம்மளுடைய விவசாய முறைகளிலேயே இடுபொருள்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கேற்குது. சரியான விதைகளையும் சரியான பயிர்களையும் தேர்வு செய்தால் மட்டும்தான் அந்த முழு பயிர்காலமும் சிறப்பாக அமையும். அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு 4 வட்டாரங்கள் இருக்குது. உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் 4 வட்டாரம் இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த சீசன், அதை காரிப் பருவம்னு சொல்லுவோம். இந்த பட்டம் தான் வந்துட்டு நடுவுக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிற பருவம். இந்த பருவத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூண்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, டர்னிப்பு, இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள், அதாவது எல்லாமே காய்கறி பயிர்கள் தான், மலை காய்கறி சொல்லக்கூடிய ஹை வேலி வெஜிடபிள்ஸ் தான் பொதுவாக வந்து எல்லா கல்டிவேஷன் பண்ணுவாங்க. தென்மேற்கு பருவமழை வந்துட்டு இந்த பருவத்தில் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மலை நோக்கி விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்நினோ சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற காலத்தில் மழையினுடைய அளவும் வந்து குறைவாக இருப்பதுனால நம்ம போன வருஷம் என்ன பண்ணோமோ, அது முந்தின வருஷம் என்ன பண்ணமோ, அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வந்து மழை நோக்கியோ நீர் இருந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நீரினுடைய அளவு வந்து கம்மியாக வரனால நீரை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய பயிர்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுப்பதை விட ஓரளவுக்கு குறைந்த நீரை வைத்து கூட நம்மளால் பண்ண முடியுன்றக்கூடிய விவசாய பயிர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, கிழங்கு, பூண்டு, பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நீர் வந்து நிறைய வேணுங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விதைகளுமே வந்துட்டு ஹைப்ரிட்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேலாண்மை வந்து நல்லா சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைத்த மாதிரி அது நம்மளுடைய மகசூல் வந்து கிடைக்கும், தாக்குப்பிடிக்க முடியும். இப்போது வெப்பநிலையும் அதிகமாக இருக்குது, நீர் அளவும் குறைவாக இருக்கிறதுனால இந்த காலநிலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம பயிர்கள் தேர்ந்தெடுத்து செய்தால் சிறப்பாக இருக்குங்க.
2: சார், நிச்சயமாக நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஊடகங்கள்லையோ இல்லை செய்தித்தாள்களையோ படித்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்நினோ அப்படிங்கிற ஒரு
3: கண்டிப்பாக.
2: இந்த எல்நினோ அப்படிங்கிறது என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எளிய வார்த்தைகளில் விளக்கி சொல்ல முடியுங்களா?
3: எல்நினோங்கிறது ஒரு குளோபலாக நடக்கூடியது, அது உலக அளவில் ஒரு காலநிலை மாற்றங்கிறது. பசிபிக் கடலில் வரக்கூடிய வெப்பநிலை மாற்றம், கடலுடைய மேற்பரப்பு சொல்கிறீங்களா, அதாவது சர்ஃபேஸ் சீயோட டெம்பரேச்சர், வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த அழுத்தங்கள் மாறுபடுது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரக்கூடிய அந்த மழை உருவாகிறதுக்கான க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஓஷனுக்கு, இந்தியன் ஓஷனுக்கு வரும், நம்மளுடைய அந்த தென்மேற்கு வரும் மழை எல்லாம் கரெக்டாக செட் ஆகும். இப்போ அது இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா அங்கேயே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும் போது அது வராது, இங்கே இருக்காது. உலகளவில் இந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறோம். காலநிலை சூழ்நிலை தீர்மானிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இல்லாத இடத்துல தாசி பெய்யும், இருக்கிற இடத்துல இல்லாமல் போகும். அதனால் இது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய விவசாய முறைகளும் இப்போ இந்த பீரியடுக்கு நம்ம மாறணுங்க. அது நம்ம மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை எங்கே பெய்யணுமோ அந்த பகுதிகளிலே இப்போ வெப்ப தாக்கம் அதிகமாக இருக்குன்னா அப்போ அதனுடைய வீரியம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ தாசி ஆக என்னவோ உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் தண்ணியே இருக்காது, எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு இதாக போயிடும். இப்போ அதை நம்பி விவசாயம் பண்ணும்போது நீர் தேவையான பயிர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்க. மார்க்கெட்டில் ரேட் கிடைக்கும், கண்டிப்பாக ரேட் இருக்க தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே உற்பத்தி கம்மியாகுது.
2: நிச்சயமாக
3: இப்போ நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லைங்க, மற்ற மாநிலத்தில் கூட இந்த மழையே இல்லாதனால வந்து நிறைய இடத்துல வந்துட்டு கல்டிவேஷன் கம்மியாக இருக்கும்போது ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போ நம்ம உணவு தேவை ஜாஸ்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக அப்போ டிமாண்டு கிரியேட் ஆகும், ப்ரைஸ் ஏறும். அதை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லோரும் நம்ம இந்த டைம் போடலான்ற மாதிரி போடக்கூடாது. மழை நீர் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய முடியாது. இப்போது சரியான பருவமாக இருந்து நல்ல மழையே இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண விவசாயி ஒரு 5 ஏக்கர் போடுறாருன்னு போடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம போட முடியுமா? முடிய முடியாது. ஏன்னா அன்றைக்கி போடும்போது நல்ல ஒரு வீரியரக கேரட்டையோ பீட்ரூட்டையோ கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி வீரியரகம் பயன்படுத்த முடியாது. பரப்பளவு நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஆல்டர்னேட் கிராப்ஸ், நான் சொன்ன மாதிரி பீன்ஸ் போடலாம், பட்டாணி போடலாம், முள்ளங்கி, என்னென்னா அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு விதையினுடைய விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நீரினுடைய தேவையும் குறைவாக இருக்கும். அது போடும்போது மண்ணுக்கும் நல்லது, உங்களுக்கு ஒரு முறை பயிர் சுழற்சி செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டாக அதாவது மாற்று பயிர் போடும்போது மண்ணில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பீன்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு வளிமண்டலத்தை நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேர்கள் எல்லாம் கொடுத்துக்கும். மண் வளத்திற்கும் நல்லது, இருக்கிற நீரில் வந்து நம்ம உற்பத்தி செய்ய முடியும். குறுகிய கால பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 60 நாள்னா ஒரு அளவுக்கு எடுத்துடலாம். மற்ற பயிரில் போனால் 90 நாள், 100 நாள், 110 நாள் வரணும். அப்போ அது வரைக்கும் நம்ம அந்த பயிரை கொண்டு போக

0: காப்பாற்றணும். விதையோட விலையும் கம்மி. இப்போ மற்ற வீரியர் கேரட்டு பீட்ரூட்ல போனீங்கன்னா இப்போ கேரட் எடுத்து 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அப்படி போனால் நம்மளுக்கு விவசாயிகளை போட்டு முளைக்கல கஷ்டம்னா அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கே வந்துட்டு 250 ரூபா தான் வருது. அப்போ ஒரு 2,000 ரூபாய்க்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் 1 கிலோ வாங்கிடலாம்.
1: நிச்சயமாக சார், தேர்வு செய்கிற பயிர்,
0: ஆமாம்,
1: ரெண்டாவது அதனுடைய பரப்பளவு, இது ரெண்டு விஷயம் கவனிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ நேச்சுரலாகவே இந்த ஒரு பயிருக்கு போகிறவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், தே கேன் மேனேஜ். ஆனால் மாற்று பயிராக போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதையும் தாண்டி என்ன பயிர்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க?
0: முதலாவது பயிர் செலெக்ஷன், பீன்ஸ், பட்டாணி, முள்ளங்கி, டர்னிப்பு, நூல்கோல். மார்க்கெட் ரேட் அப்படி எப்போ இருந்துகிட்டே இருக்கும். பரப்பளவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்மியாக தான். அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஏறுறது இறங்குறதுல இருக்குது, ஓரளவுக்கு ஆவரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேரட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஏறும், ஒரு டைம் இறங்கும், மார்க்கெட் டிமாண்ட் பொறுத்தளவு, ப்ரொடக்ஷன் பொறுத்து, ஏன்னா நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்கனால இது ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் விதையோட விலையும் கம்மி இருக்குது.
1: இப்போ நீங்கள் பீன்ஸ், பட்டாணி, நூல்கோல் இந்த மாதிரி கிராப்பெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் பீன்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே அவங்க பண்ணுற ஒரு கிராப்.
0: கண்டிப்பாக
1: பட்டாணின்னு சொல்லியிருக்கீங்க சார். பட்டாணி வந்து இந்த சமயத்தில் நீலகிரி மாவட்டத்தில் எந்த ரீஜனில் பயிரிடுவாங்க? இதே நஞ்சநாடு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முதல் பக்கத்தில் போயிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி சீசனில் போயிருப்பாங்க. இன் பிட்வீன் வந்து அவங்க பட்டாணி பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா?
0: இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு மழை ஜாஸ்தி பெய்யறதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது, இப்போ வெப்பமும் அதிகமாக இருக்குது, மழையினுடைய அளவும் குறையாக இருக்கிறனால ஆல்டர்னேட்டிவாக தான் எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு பியூராக நம்ம ஃபுல்லாகவே எடுத்து போட முடியாது. அப்புறம் வந்துட்டு என்னென்னா இப்போ ஒரு ஒரு 2 ஏக்கர் இருக்குன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறோம். ஒரே கிராப்பை போடக்கூடாது, வேண்டாம், முள்ளங்கி முள்ளங்கி போட வேண்டாங்க. நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், கிராப் ரொட்டேஷன் வேணும், அந்த கிராப்புக்கு இது எடுத்துக்கணும். அது இல்லாமல் மிக்சடு கிராப்பிங், ஒரே பயிர் இல்லாமல் 2-3 பயிர் நம்ம சேர்த்து போடுறது தான் சொல்கிறேன் நான்.
1: ஓகே ஓகே,
0: பார்டரில் கூட போட்டுக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம், சாதாரண காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த வருமானம் இல்லாட்டினாலுமே விவசாயிகளுக்கு ஓரளவுக்காவது வருமானத்தை கொடுக்குன்றது தான் நம்ம சொல்கிறோம்.
1: சரிங்க சார்.
0: கேரட்லேயும் அதே மாதிரி தான், ஒரு சில விவசாயிகள் வந்துட்டு இப்போ இந்த பருவத்தில் கேரட் கூட தரு செஞ்சு தண்ணி இருக்குது, நான் வந்து என்னால் வந்துட்டு ஒரு நீர் மேலாண்மை கூட பண்ண முடியும் அப்படின்றவங்க கூட ஹை வேல்யூ வெஜிடபிள்ஸ் போகிறதோட, அதாவது ஹை வேல்யூ வெஜிடபிள்ன்றதோட இந்த ஹை வேல்யூ கேரட் சீட்ஸ், இப்போ ஹைபிரிட்கெல்லாம் 30,000 ரூபாய்க்கெல்லாம் கிலோ இருக்குது, 30,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு இருக்குது. அது போகாமல் கம்மியான ரேட்லேயும் இருக்குது. இது ஒரு சில இதெல்லாம் 3,000 ரூபா 4,000 ரூபாய்க்குள்ள 1 கிலோக்கு விற்கிறோம். அது வெரைட்டி, அந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் போடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த இடுபொருளோட செலவினங்கள் கம்மியாக இருக்கும், ஓரளவுக்கு தாங்கி கொண்டு வரும். அது
1: இதுலேயும் வந்து ரெடியூஸ் பண்ணி போகணும்.
0: ஆமாம் ஆமாம், எல்லாமே ஏன்னா தண்ணீருடைய அளவு எப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து காலநிலை வந்துட்டு இப்போ அடுத்த மாதம் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு தாக்குது. சில நேரத்தில் வந்து சடான மழை வந்துட்டு உங்களுக்கு தெரியும் டவுன் போரிங் ஆகுது, அப்படியே நம்மளால் நிர்ணயிக்க முடியறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போது வந்துட்டு காலநிலை சூழ்நிலை கிளைமேட் சேஞ்சுன்ற மாதிரி ரொம்ப இதாகுது. அதனால் நம்ம வந்துட்டு எதையும் வந்துட்டு ரொம்ப இது பண்ணி போட்டுறக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்கக்கூடிய இடங்களை வந்துட்டு பிரித்து ஓரளவுக்கு இந்த சீசன் வந்துட்டு நார்மலைஸ் ஆகிற வர தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா பிரச்சனை இருக்காதுங்க. நம்ம மார்க்கெட்டில் இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ ரேட் இருக்குது, நம்ம போடலான்றோம்னா அப்புறம் அத்தனையும் நீங்கள் காப்பாற்றணும். அதுக்கு தண்ணி வேணும், எடுக்கடுக்க தண்ணி குறைஞ்சா இருக்கும், ரீசார்ஜ் ஆகணும் இல்லைங்களா, ஆகாது. அப்போ இருக்கிற தண்ணி உங்களுக்கு கம்மியாக கம்மியாக என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு கிடைக்கிற கஷ்டமாகிடும். ஸோ அதனால் இருக்கிற இடங்களை குறைவாக செய்யுங்க, அதை வந்து ரொட்டேஷனாக செய்யணும், மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளால் கொண்டு போகலாம்.
1: ஓகே, இது வந்து வெஜிடபிள் கிராப்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், ஒரு பெரிய விவசாயத்துக்கு போகிற விவசாயி இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜுகுனி போட்டிருக்காரு. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை.
0: அதுதான் சொல்லணும் பார்த்தீங்களா,
1: ஜுகுனியில் எப்படின்னா கிடைச்சா ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கும், இல்லாட்டி ஒன்றுமே கிடைக்காது இல்லைங்களா,
0: மழை இல்லைனா தாங்கும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது அவங்க வந்து இப்போ ட்ரை பண்ணுற மாதிரி போடுறாங்க. ஒன்று அது ஓரளவு சூட் ஆகுது, மேபி ஆகலாம், மழை அளவு ஜாஸ்தியாக இருந்தால் போட முடியாது, இது காசுன்னு சொல்லுவோம், அது போட மாட்டாங்க. இப்போ வந்துட்டு அது மழை கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கிறதுனால ட்ரையாக இருக்கிறனால இருக்கிற சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் வச்சு அதை கொண்டு பண்ண முடியுங்க சார். அது
1: வெஜிடபிள் கிராஸ் இல்லாமல் எக்ஸாட்டிக் வந்து
0: எக்ஸாட்டிக்கில் அதுக்கும் வாட்டர் வேணுங்க. இப்போ ப்ரொக்கோலி இருக்குது, அப்புறம் வந்துட்டு ரெட் கேபேஜ் இருக்குது, லெட்டூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. போடுறவங்க அதை நான் என்ன சொல்லணும்னா எதுவுமே வந்துட்டு ஒரே கிராப்பாக போட வேண்டாம், மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கிற பரப்பளவை நீங்கள் டிவைட் பண்ணி தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி 100 நாள் 120 நாள் அந்த மாதிரியும் போயிடக்கூடாது. லாங் டூரேஷன் வேண்டாம், ஓரளவு ஷார்ட் டூரேஷன், ஒரு 50 நாள் 60 நாள் நம்மளுக்கு வந்துட்டு அறுவடை செய்யணும். அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம், ஏன்னா உங்களுக்கு செலவு கம்மி இல்லை. நீங்கள் தண்ணி இருந்து நிறைய செலவு பண்ணி உங்களுக்கு அங்கே நிறைய கிடைக்கிறது எல்லாம் ஒன்று தான். அப்போ குறைந்த இடுபொருள்கள், குறைந்த செலவுலேயே வந்துட்டு குறைந்த டூரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் வந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இந்த சீசன் நம்ம எப்படியாவது கடந்தாகணும். எல்லாமே F1 ஹைப்ரிடாக இருக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு இம்போர்ட் ஆகி தான் இங்கே சேல் பண்ணுறாங்க எல்லாருமே.
1: இப்போ எஃப்என்ஏ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: இரிகேஷன் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டைம் வந்து 3 நாள், 3 நாளைக்குள்ளார அடுத்த இரிகேஷன் பண்ணிடணும்.
0: ஆமாம்.
1: ஸோ இந்த டைம் இரிகேஷன் எப்படி பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் வந்து வாட்டரிங் பண்ண வேண்டியிருக்கும், ஸோ அதுலேயும் வாட்டரிங் வந்து எப்படி பண்ணணும்
0: நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும்.

எல்லாருமே பண்ணுறது எல்லாமே வந்து சின்ன பட்டர்ஃப்ளை வச்சு ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. அதே ஓகே தான், வேறு எதுவும் நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் வந்து பண்ணுறது இல்லை யாருமே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதில் விதைகள் தேர்வு செஞ்சுட்டு நடவு செய்கிறோம் இல்லைங்களா, நடவு செய்கிற ரொம்ப ஆழமாக பண்ணிட வேண்டாம். டெப்த் ஆஃப் சோயிங் இருக்குங்களா, அது ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல என்ன பண்ணிடும், ரொம்ப ஆழம் போட்டு விட்றாங்க, 1.5 inch அடி போட்டுறாங்க. ஒரு இடம் வந்து ஹீட்டாக இருக்குது, அந்த இடத்துல தண்ணி பாய்ச்சினாகும், அந்த ஸ்டீம் மாதிரி வரும். அந்த ஸ்டீம் மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த முளைப்பு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஸ்டீம் அடிபடுச்சுன்னா அப்படியே கருகிடும். அதனால சரியான அளவில் நடவு செஞ்சாலே வந்துட்டு முதல் இரிகேஷன்லேயே ஓரளவுக்கு அது செட் ஆகும். அடுத்த செகண்ட் இரிகேஷனில் இதாகும்போது ஓரளவுக்கு எல்லாம் அது ஸ்டார்ட் ஆகும்.

0: மூலிகை பொதுவாகவே நம்ம பகல் நேரத்தில் கொடுக்கக்கூடாது.
1: அது ஒரு ஃபேக்டர் வந்து விவசாயிகள்
0: பண்றாங்க.
1: மார்னிங் இரிகேஷன் அண்ட் மிட் நைட்ல கூட மோட்டர் வச்சு.
0: அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: மெயின் இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரீம்லயே அவங்க சின்ன ஒரு பிளாக் மாதிரி வச்சுட்டு அதுல தான் அது பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வாட்டர் அவைலபிள் இருக்கோ அப்பதான் அவங்க பயன்படுத்த முடியும்.
0: கண்டிப்பா அது தண்ணி எடுக்கணும் நம்ம சொல்லுவோம். பட் அந்த வெப்பநிலையில் வந்துட்டு அந்த சாயில் டெம்பரேச்சர் உங்களுக்கு ஆசையாக இருக்கும். மேலே சர்ஃபேஸ் சொல்கிறீங்களா, மேல்நிலை சாயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நம்ம தண்ணி விட்டோம்னா உடனே ஸ்டீம் மாதிரி ஆகும். அதனால தான் பொதுவாகவே எந்த பயிர்களுக்கும் வந்துட்டு அந்த நீர்ப்பாசனன்றது அந்த மாதிரி இருந்தால் சரியாகாது. இப்போ நம்ம எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் தான் போடுறோம் அப்படின்போது அந்த பகல் நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை காலையில், காலையில் நல்லது. 6 மணி, 7 மணி, 8 மணிக்குள்ள பண்ணாலும் ஒரு அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். மழை இருந்தால் பிரச்சனையே இல்லை, ஏன்னா கண்டினியூஸ் உங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும், உங்களுக்கு வெப்பநிலை அந்த கண்ட்ரோலுக்கு வச்சுக்கும். இப்போ மழை இல்லாத போது டைரெக்டாக சன்லைட் அடிக்கும் போது உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இது பண்ணி பாய்ச்சும் போது ஹீட் தான் ஆகும், கண்டிப்பாக ஆகும்.
1: ஓகே,
0: ஸோ அதை கொஞ்சம் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் சரி செஞ்சுட்டாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பண்ணிக்கலாங்க. மஞ்சூர், ஊட்டி, கூடலூர் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை நம்பி தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கேரளா ஒட்டி இருக்கிறனால எல்லாம் ஃபுல்லாகவே அந்த மலையை நோக்கி தான் பயிர் செய்வாங்க. அது ஃபுல்லாகவே உங்களுக்கு இல்லைன்னு போது ஆல்டர்னேட் கிராப்ஸ் தான் போய் ஆகணும். ஆல்டர்னேட் கிராப்ஸ் வித் லோ டூரேஷன் கிராப். நம்மளுக்கு இப்போ தென்மேற்கு பருவமழை முடியுது எப்போ, செப்டம்பர் கடைசி வரை வரணும். ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதமும் நீங்கள் தாக்கு பிடிச்சாகணும்,
1: வேஸ்ட் ஆகும்.
0: ஆமாங்க, அப்படின்போது நம்ம லாங் டூரேஷன் போட்டோம்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம காப்பாற்ற முடியாது. அதனால் ஷார்ட் டூரேஷன் கிராப்ஸ் தான் இப்போத்துக்கு பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீர் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.
1: இந்த சீசனில் நோய்களுடைய தாக்குதல் வந்து எப்படி இருக்கும்?
0: வைரஸ் டிசீஸ்லாம் வெப்பம் இருந்து ஆசையாகும். அதனுடைய அந்த ஒயிட் ஃப்ளை சொல்கிறீங்களா, அந்த வைரஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடிய அந்த கடத்திகள் சொல்லுவோம், வெக்டர் சொல்லுவோம். வெக்டருடைய அந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலத்தில். அதை நம்ம வெக்டரை கண்ட்ரோல் பண்ணுவோம். வெக்டரை கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு அந்த வைரஸ் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும். கிளைமேட் சேஞ்ச் டைமில் இதுவும் ஒரு பிரச்சனையாகும். பூச்சி நோய் தாக்கணும் ஜாஸ்தியாக இருக்கணும், சில இடத்துல கம்மியாகவும் ஆகும். இப்போ பொதுவாக இந்த மழைக்காலத்தில் என்ன நோய் இருக்கோ அது கம்மியாகும் இந்த டைமில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வேரல்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கம்மியாகும். ஏன்னா மழை தண்ணி கம்மியாக இருக்குல்ல, அதனால அது கம்மியாகும். மற்ற நோய்கள்லாம் வந்துட்டு சில நேரம் வாடல் நோய் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். முடிந்தளவு இந்த விவசாயிகள் அனைவரும் வந்துட்டு தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு என்ன நோய் இருக்கோ நீங்கள் முன்கூட்டியே ஆலோசனை பெற்று நீங்கள் செஞ்சுட்டா நல்லாயிருக்கும், காப்பாற்றியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல்.
2: என்ன பிள்ளை, விதைப்பு காலமும் விதை தேர்வும் பற்றின விவரங்களை நீலகிரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவங்க தெளிவாக எடுத்து சொன்னாங்கல்ல?
3: ஆமாம், கால சூழலை கருத்தில் வச்சு விதைப்பு செய்கிறதோட அவசியத்தை நல்லா புரிய வச்சுட்டாங்களே.
2: நீர்ப்பாசனம் உட்பட விதைப்பில் நாம் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்களை நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்க.
3: செல்வி, உன்னால தான் இன்னைக்கு நான் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
2: நன்றி எல்லாம் வேணாம் வள்ளி.
3: ஏன், ஏன் அப்படி சொல்ற? வேற என்ன வேணும்?
2: என் பொண்ணு மாப்பிள்ளையும் 2 நாள்ல எங்க வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு விருந்து வைக்க உங்ககிட்ட தான் மீன் வாங்கலாம்னு இருக்கேன்.
3: கவலையே படாத பிள்ளை, விருந்து பிரமாதப்படுற அளவுக்கு அருமையான மீனா பார்த்து எடுத்து வைக்கிறேன், வந்து வாங்கிக்கோ.

0: மூக்குத்தி அவரை ஓராண்டு கொடி வகை பயிராகும். இது 2 முதல் 3 மீட்டர் உயரம் வரை வளரும். இலை குச்சிகளில் 1க்கும் மேற்பட்ட மலர் மொட்டுகள் காணப்படும். இவை இரவு நேரத்தில் மலரும். ஒரு பழத்தின் எடை பொதுவாக 2 முதல் 3 கிராம் வரை இருக்கும். ஒவ்வொரு பழத்தினுள்ளும் 2 முதல் 4 மென்மையான கருப்பு நிற விதைகள் இருக்கும். மூக்குத்தி அவரை பயிர் செய்ய 20 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை சிறந்ததாகும். அதிக வெப்பத்தை தாங்கும் தன்மை கொண்டதால் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். மூக்குத்தி அவரை அனைத்து மண் வகையிலும் நன்றாக வளரக்கூடிய பயிராகும். இருப்பினும் 6 முதல் 7.5 அமிலத்தன்மை உள்ள மண்ணில் நல்ல விளைச்சல் கிடைக்கும். நல்ல வடிகால் வசதி கொண்ட நிலமாக இருக்க வேண்டும். நிலத்தை 2 முறை ஆழமாக உழ வேண்டும். ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரம் கலந்து உழ வேண்டும். அதன் பிறகு டிராக்டர் கொண்டு படுக்கைகளை அமைக்க வேண்டும். இவ்வாறு உயர்த்தப்பட்ட படுக்கைகளை அமைப்பதன் மூலம் வேர்களுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைப்பதுடன் நீர் தேங்காமல் சீராக வடியும். நிலத்தை உழும்போது எருமை சாணத்தை ஹெக்டருக்கு 10 டன் என்ற அளவில் இட வேண்டும். மூக்குத்தி அவரையின் பயிர்காலம் 150 முதல் 170 நாட்கள். விதைப்பதற்கு 6 முதல் 7 கிலோ விதை ஹெக்டருக்கு என்ற அளவில் தேவைப்படும். செடிக்கு செடி 1 மீட்டரும் வரிசைக்கு வரிசை 0.6 மீட்டரும் இடைவெளி இருக்க வேண்டும். ஒரு குழியில் 2 முதல் 3 விதைகள் முளைத்த பிறகு ஆரோக்கியமான ஒரு செடியை மட்டும் விட்டு மற்றவற்றை நீக்க வேண்டும். மூக்குத்தி அவரை கொடி என்பதால் மூங்கில் குச்சிகள் அல்லது கம்பிகள் கொண்டு பந்தல் அமைக்க வேண்டும். இவ்வாறு அமைப்பதன் மூலம் செடிகளுக்கு சூரிய ஒளி சீராக கிடைப்பதுடன் காற்றோட்டமும் அதிகரிக்கும். பூச்சி தாக்குதல் குறைவதுடன் பழத்தின் அளவும் தரமும் மேம்படும். தழை மணி மற்றும் சாம்பல் சத்து முறையே 35, 50 மற்றும் 25 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதைத்த 60 முதல் 70 நாட்கள் கழித்து பழங்களை அறுவடை செய்ய தொடங்கலாம். 2 நாட்களுக்கு 1 முறை அறுவடை செய்யலாம். ஒரு செடியிலிருந்து 2.5 முதல் 4.5 கிலோ வரை அறுவடை செய்யலாம். 60 முதல் 70 நாட்களில் அறுவடைக்கு தயாராகி பல மாதங்கள் வரை தொடர்ந்து காய் கிடைப்பது விவசாயிகளுக்கு வாரந்தோறும் வருமானத்தை அளிக்கிறது. சந்தை வாய்ப்பும் அதிகரித்து வருகிறது. எனவே மூக்குத்தி அவரை விவசாயிகளுக்கு நிலையான வருமானமும் எதிர்கால சந்தை வாய்ப்புகளையும் நல்ல லாபத்தையும் அளிக்கக்கூடிய பயிராக திகழ்கிறது. நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

செயல்படுமே. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மூக்குத்தி அவரை பற்றி தெரிந்து கொள்வோமா? சில காய்கறிகள் இயற்கை நமக்கு அளித்த பரிசாகும். அதில் மூக்குத்தி அவரையும் ஒன்று. இது குறைந்த செலவில் பயிரிடக்கூடிய கொடி காய்கறி பயிராகும். இதன் சத்துக்கள், மருத்துவ குணங்கள் மற்றும் சமூக வர்த்தக மதிப்பு ஆகியவற்றால் விவசாயிகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது.

80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை

தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், நீதியரசர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், நம்ம தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிற தியாகிகள், தற்போது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றுறத பார்க்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கும், இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தங்களுடைய உயிரை, உடமையை, வாழ்க்கையை எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும், அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மளை ஒரு அடிமை மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி யோசித்து ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடஞ்சி நொறுங்கும். அப்படி உடஞ்சி நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த August 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்துலேருந்து, ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 386 பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80th சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்றைக்கி இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சுருக்கிறீங்க, அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற, போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத, பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான

முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th standard-லேருந்து 8th standard வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு வந்து இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் ₹5,932.23 crore தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ₹134.83 crore வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ₹12,642 crore 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் ₹18,123.05 crore செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 தாய்மாமன் தங்கமோதிர திட்டம் ₹755.83 crore தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ₹127.21 crore 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுப்பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் 29 நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆஃபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும். மக்களை கனிவாக அன்பாக நடத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது. கோரிக்கைகளை நல்லபடியாக ஆராய்ஞ்சி சரியான வழியில் தீர்வு தர சொல்லியிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோடு இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 $1.5 trillion உயர்த்திட நாம் உறுதியேற்போம். மக்களே, எல்லோரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லோரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கே நான் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ஸ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க, எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி, சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கும்போது எனக்கு வேறு என்னங்க கவலை. நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம்.
அப்படி

நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்கள் அரசு, உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதில் ஒரு சிலதை மட்டும் இங்கே நான் வந்து படிக்கிறேன். ஒன்று, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது இரண்டு மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டு, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்று, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நான்கு, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஐந்து, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. I once again extend my respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption-free. இன்னைக்கு இந்த விழாவில் பரிசு வாங்க போகிற, பாராட்டுகளை வாங்க போகிற, விருதுகளை வாங்க போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்ச பொதுத்துறை செயலாளர் அவர்களோடு சேர்ந்து அலுவலர்களுக்கும் காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பாக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15. தேசத்தின் பெருமை சொல்லும் தேனிசை, தாய்மண்ணின் மனம் சொல்லும் இன்னிசை. இந்த 80வது சுதந்திர தினத்தில் தேசப்பற்று பாடல்களில் பயணிப்போமா? நிகழ்ச்சியின் முதல் பாடல்

இனி தொடர்வது புதுதில்லி செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய சுதந்திர தின உரையின் பிராந்திய மொழி வடிவம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம்.

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக்குடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக்குடி, மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் என்று மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தான் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தியாகம், உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர்த்தெழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் சிரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது. நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது. பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம், துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும் எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடைய போகின்றவர்கள் அல்ல. நாம் பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடைய செய்கின்றது, நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்கச் செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும் போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவப்பான நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும் போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது. நமது முயற்சிகளின் உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்க செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே,

இந்த பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதந்திரத்தின் நூறாண்டுகளாகும் வேளையிலே, 2047 ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது அப்போது உலகின் பார்வையிலுமே கூட நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 ஆண்டுகளிலே தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ, பாதிக்கப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பழங்குடியினத்தவரோ, கிராமத்தில் வசிப்பவரோ, நகரில் வசிப்பவரோ, ஏழைகளோ, மத்திய தட்டவரோ, இளைஞரோ, முதியவரோ, பெண்களோ, ஆடவர்களோ, வடக்கோ, தெற்கோ, கிழக்கோ, மேற்கோ, எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஆண்டுகளிலே ஒரு உறுதிப்பாட்டுடனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடுகளில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக, விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும், நடக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம், பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014 ஆம் ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை கடைநிலை 5 நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த வேளையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு. நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு. மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6 மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் 4 மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு அதிக வேகமாக

ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த நூற்றாண்டின் சட்டங்களை கொண்டு 21ஆம் நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலம் அளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால், இவை அனைத்தும் இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே, நாட்டு மக்களின் வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047ஆம் ஆண்டிலே வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் எனதருமை நாட்டு மக்களே. ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்ததென்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது, நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே பல விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகல்லாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களின் பாதுகாப்பை நாமேதான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்சார்பு பாரதம் என்ற மன உறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள். தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது, நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகினிலே, இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையினிலே தனது குறை கடத்தி ஆலை, பெரிய ஆலை, மூன்று குறை கடத்தி ஆலைகளை தொடங்கியிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5, 7 அல்லது 8 குறை கடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே நமக்கு பாதையை அளிக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே

முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறை கடத்திகளாகட்டும், முக்கியமான கனிமங்களாகட்டும், இதை போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும், ஏஐ ஆகட்டும், தரவு மையங்களாகட்டும், நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு, இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 GW அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணுசக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைப்படுவதில்லை. ஆனால் தடைப்படுவதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுக தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது எண்ணப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது, அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடைதலுக்கான அறிவிப்பை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்று நான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது. 2014 முன்னால், அதாவது 12 முன்னால், நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது. குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 இந்த 70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014 முன்னால்
அதிகபட்ச

20 22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 GW இருந்தது. 2 GW மட்டுமே. இன்றோ 107 GW நாம் எட்டி இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே,

இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விபரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக 1000 கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. 1000 கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சிப்போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925 தொடங்கியது. 1925 மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள், இலக்கை அடைய நமது ஓட்டத்தை காணுங்கள். நாங்கள் இந்த 1 10 ஆண்டுக்குள்ளாகவே 100% பணியை நிறைவேற்றிவிட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%. இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது, இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனதருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்தினிலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம், பாரதமானது எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10-12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம். போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை. அது மட்டுமா, தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது, பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது, வகை வகையான வதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10-12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை. மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம். இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இன்று தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்க

இருக்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின் மீதும் இருந்தது. நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையிலே 5000 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள். ஆனால் உலகமே கவனிக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்து உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல், டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல, நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள். இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி 10 ஆண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இன்று பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது. பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது, பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது, பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும் பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014க்கு பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள் எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME-களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன், அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும், இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள் அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம், இந்த நமது கடற்கரை பகுதி, நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள், அதாவது இறால்கள், இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால், நாம் இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த பணிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை
இதன் பின்னணியிலே

2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையில் என்னுடைய சகோதர சகோதரிகளே, நூற்றாண்டின் நான்கில் ஒரு பங்கு கடந்து விட்டது. அடுத்த நான்கில் ஒரு பங்கு நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. நாம் இதை தடைப்பட முடியாது, நமது வேகம் குறைந்திட முடியாது, நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும். நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும். நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை. இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது என்னுடைய அசையாத நம்பிக்கை, என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது, அதாவது நாம் நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நாம் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள் இவை நமக்கு கட்டாயங்கள், வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை, உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த வேண்டும். எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும். நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் என்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது. அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம், புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீதிருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்பு செய்கின்றேன். வர இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால், வல்லமையால், நம் ஆற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம், புதிய வேகத்தை அளிப்போம். புதிய இலக்குகளை எட்டக்கூடிய வல்லமையை அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும், அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற 7 போக்குகள், இந்த 7 போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனதருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும், பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும். மொத்த மதிப்பு சங்கிலியும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை, மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை. பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் 3 விஷயங்களின் மீது சிறப்பு அழுத்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும். நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது பூஜ்யம் குறைபாடு உடைய தயாரிப்பானது இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் எம்எஸ்இக்கள், அதாவது எம்எஸ்எம்இக்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக

சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்திலே எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம் தரம் தரம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் ஆகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த ஏழு போக்குகளின் இரண்டாவது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி. உணவு பதப்படுத்தல், நாம் இந்த திசையில் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. FTA காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்திலே என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள் வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலம் அளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய ஏழு போக்குகளின் மூன்றாவது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளியுடையது, ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்கள் உடையது, முழுமையான ஒரு துறை சிறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படத்தலின் மையமாக வேண்டும். நாம் UPI மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்திவிட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல், இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதிலே விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. ஏழு போக்குகளின் நான்காவது சக்தி என்றால் கதி சக்தி. இந்த கதி சக்தி தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம். நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும். நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை வெறும் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகங்களை துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது ஏழு போக்குகளின் ஐந்தாவது சக்தி, அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது, இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோன் மற்றும் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்பு துறை தான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது ஏழு போக்குகளின் ஆறாவது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு, பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்து செல்கிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம்
ஏழு போக்குகள்

குறித்து முன்னேறும் வேளையிலே நமது ஏழாவது போக்கென்றால் இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால் பாரதத்தின் மென்சக்தி. பாரதத்தின் மென்சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ, எந்த வகையிலே பாரதத்திடம் முழுமையான உடல் நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். கைவினை பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இந்த பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறதே, இதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மென்சக்தியை, பாரதத்தின் படைப்புத்திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். என்னுள்ள நிறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திடம் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மென்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம் உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுகள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, இளைஞர்களை இது ஈர்க்கின்றது. உலகின் அனைத்து கலைஞர்களும் விரும்புகிறார்கள் பாரதத்தில் ஒரு முறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, ஏழு போக்குகளின் இந்த ஏழு சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை, நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன், ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம் மட்டுமே அல்ல, தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. ஃபார்ச்சூன் 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த ஃபார்ச்சூன் 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடையதாக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை, ஃபார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை, உலகின் 5 தலை சிறந்த ஃபார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றின் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகளை மாற்றியமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை

எட்டியே தீர்வோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும், சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட நாம் செய்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சியடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே, தேசத்தை விரைவுகதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகையிலே, இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தான். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறுகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவிலேதான். தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது. திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். விண்வெளி துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004 முதல் 2014 வரை நமது தேசத்திலே 350-க்கும் குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 நாம் எட்டி கொண்டிருக்கிறோம். 14-க்கு முன்பாக மருத்துவத் துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவத் துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 வயது சிறுவர்களுக்கு என நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 வயது சராசரி கொண்ட இளைஞர்கள் ஆர்வலர்கள். உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள் AI உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014-க்கு முன்பாக வெறும் 60,000 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளதாக இருந்தது. ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால் தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது.
14க்கு முன்பாக இருந்த 60,000

கோடி ரூபாய். இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது, இந்த பொருளாதாரம் 20 லட்சம் கோடி ரூபாய் ஆகிவிட்டது நண்பர்களே. 2009 காலகட்டம் அது. வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்களே விற்கப்பட்டன 2009-10. 1.5 லட்சம் மின் வாகனங்கள் இந்த 25-26, 25 லட்சம் மின் வாகனங்கள். எனது அருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது. இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே, ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.5 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140 லட்சம் கோடி அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது. மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த ஏழை மற்றும் நடுத்தட்டு மக்களின் மீது கரிசனம் கொள்ளும் வகையிலே அவர்களின் 1000 கோடி ரூபாய் செலவை தடுக்க, பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையிலே, குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணைய வழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது, எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது. பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது. பாரதத்தின் மூவண்ணக்குடி பறப்பதை காண முடிகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுக்கள், பல்கலைக்கழக விளையாட்டுக்கள், பனிக்கால விளையாட்டுக்கள், கடற்கரை விளையாட்டுக்கள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 காமன்வெல்த் விளையாட்டுகளை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325-350 போட்டிகள் மட்டுமே இருக்கும் ஒலிம்பிக்ஸ். உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம். என் நாட்டு மக்களே, என்னுடைய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறிவுகள் விடுக்கிறேன், நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 1/3 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை. நாம் இடம் பெறுவதே இல்லை. நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே, அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ, எதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த 1/3 பங்கு நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு

நாங்கள் திறன் திரடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம். நமக்கு 2036 வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள் அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமந்தோறும், நகரந்தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம் கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் என்ஜிஓக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல 10 ஆண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை குலைத்து போட்டுவிட்டது, நாசமாக்கிவிட்டது. தாய் தந்தையரின் கனவுகளை பொடிப்பொடியாக்கிவிட்டது. இந்த நக்சல் பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது, துப்பாக்கி முனையில் அமுக்கி வைத்திருந்தது, அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3500க்கும் மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள் உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியிலே இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது. 2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை நக்சல் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை அளிப்போம் என்று. இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நக்சலி மாவோவாத வன்முறை இறுதி மூச்சை விடக்கூட அதனிடத்திலே சக்தி இல்லை. முழுமையாக அதற்கு முடிவு கட்ட இருக்கிறோம். எங்கே ஒரு காலத்திலே நக்சல்வாதிகளின் தோட்டாக்கள் பறந்தனவோ, எங்கே ஒரு காலத்திலே நிலம் சிவப்பாக இருந்ததோ, இன்று அதே நக்சல் பகுதியிலே, அதே பகுதிகளிலே நக்சல்வாதிகள் இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே, வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும் நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். வன்முறை, அராஜகம் என்ற பாதையை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையிலே நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை

ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இந்த போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம், ஒரு வகையிலே புது வகையான போர். இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும், ஆலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்சன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவு கதையில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்பு துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறி வரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும், பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த நூற்றாண்டின் போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன, அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையிலிருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில் மின்னுகிறார்கள். ஸ்டெம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட NDAவிலிருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறைகடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே நான் கவரப்பட்டேன். இன்று 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி தீதிக்கள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இன்று பஞ்சாயத்தாகட்டும், நகராட்சியாகட்டும், மாநகராட்சியாகட்டும், அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நான் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன், வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள். பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும் பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், வாருங்கள், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள். உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவாகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014 முன்பாக வெறும் 25 கோடி நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது.
வெறும் 25 கோடி

மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 கோடி, நாங்கள் ஒரே 10 ஆண்டுக்குள்ளாக 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டை காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது, சென்சஸ் நடக்கிறது, எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களால் ஆவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்திலே இருப்பார்கள், பெயர்கள் எழுதுவதிலே தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள் சரியாக கிடைப்பதில் சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ தேசத்தை முன்னேற்றி செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக, டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும். தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த 5 உறுதிப்பாடுகள் தேசத்தை தன்னுடைய சுயகௌரவத்தை நோக்கி முன்னேற்றிச் செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டித நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ் ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறிச் செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது. நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது, சந்தர்ப்பம் நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது. வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றி காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம், மனம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் 1000 தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு

0: கொண்டு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள்,
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பகவத் பகவத் தன்யவாத்.

0: 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் அதிகாலை முதல் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 5:45 பிரபா வருடம் ஆடி மாதம் 31 நாள் ஒரு குரல் 356 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது. காலை 6 விளம்பரங்களை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேலி, இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி பகுதியில் ஆடிப்பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சாய்லட்சுமி சரண்யா அவர்கள் தரக்கூடிய தகவல்கள் கேட்கின்றோம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 7 காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியில் சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்த தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:00 இசைப்பெட்டகம், 10:00 எடக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:05 ஆங்கிலத்தில் செய்தி.

பத்துக்கு சங்கீத சரல் புரிசை இஎஸ் நாகலிங்கம் நாகேஸ்வரம் கே பி காங்கேயன் தமிழ் 12:40 தமிழ் செய்திகள் 12:50 மெல்லிசை ஒரு மணிக்கு விளம்பரங்களை தொடர்ந்து 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 1:10 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் பி தனபாலன் அவர்களுடன் பங்கு பெறும் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் 1:45 மாநில செய்திகள் 1:55 மெல்லிசை 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் 2:15 மதுரத்தென்றல் 2:40 இசை பயிற்சி 2:55 மாநில அறிக்கை 3 மணிக்கு மதுரத்தென்றல் 4 மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம் எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அமைப்பு பெரியசாமி ஜான்சன் 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் 5:30 கிராமிய தென்று ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்லதங்காள் சரித்திரம் தோற்பாவை கூத்து பகுதி 2 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நான் பாடும் பாடல் திரைப்பட பாடல் 6:30 மாநில செய்திகள் 6:40 மதுரத்தென்றல் 6:55 சேவை செய்திகள் 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக 7:10 மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்ட செய்திகளாக எழுதியவர் எஸ் ரகுராஜா 7:15 தமிழ் செய்திகள் 7:25 பண்ணை செய்தி 7:30 மண்ணும் மணியும் 8 மணிக்கு செய்தி அறிக்கை 8:05 மதுரத்தென்றல் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் 9:15 மதுரத்தென்றல் 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம் மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி அமைப்பு காளிமுத்து படைப்பு திருநெல்வேலி வானநிலையம் 10 மணிக்கு ரவிவாசாரியா அகில் பாரதிய சங்கீத் சபா 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும் இவையாவும் அதிகாலை முதல் ஒளிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள் நேர்களை இணைந்திருங்கள் இசையோடு இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.